வாழ்க்கை செலவின அமைச்சு தீவிரமாக ஆராயும். இதில் சமையல் எண்ணெய் விலையை நிலைப்படுத்தும் முறை, ஈகோ செயலாக்கத்தை விரைவுபடுத்துவதும் அடங்கும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். இவ்வேளை இம்மாதம் முதலாம் நாள் தொடங்கி சபா சரவாக்கில் உள்ள சிறு நிறுவனங்களுக்கும் உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கும் ஃபிளீட் அட்டை மூலம் மாதத்திற்கு 300 லிட்டர் டீசல் ஒதுக்கீட்டை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. இந்த உதவித்தொகை திட்டம் அதிகரித்துள்ள செயல்பாட்டு செலவுகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். கியூபாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள 700 மேற்பட்ட அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தினார். பிரபல கியூபா நாட்டு கலைஞர் லூயிஸ் மேனுவல் ஒத்தேரோ அல்காந்தாரா 5 ஆண்டுகால சிறை தண்டனைக்கு பின் விடுதலையாகி அமெரிக்க வந்தடைந்ததையடுத்து ரூபியோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமராக பதவியேற்கவுள்ள ஆண்டி புர்ஹாம் தேசிய நிலையிலான இலக்கவியல் அடையாள முனைப்பை அகற்றவுள்ளதாக அவரது பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாளை அப்பதவியிலிருந்து விலகும் தொழிலாளர் கட்சியின் கேர் ஸ்டேம நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தை களையெடுப்பதற்காக கடந்த செப்டம்பரில் அத்திட்டத்தை அறிவித்திருந்தார். எனினும் பிரிட்டனின் மக்கள் நீண்ட காலமாக அடையாள அட்டை செயலாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விளையாட்டு. உலகக்கிண்ண கார்பந்து வரலாற்றில் அதிக கோல்களை புகுத்திய விளையாட்டாளராக பிரான்சின் கிளியன் அம்பாப்பே திகழ்கிறார். இதன் வழி தங்க காலனிக்கான போட்டியில் லயனல் மெஸ்ஸியை அவர் முறியடித்துள்ளார். முன்னதாக இங்கிலாந்துடனான ஆட்டத்தில் அடித்த 2 கோல்கள் அம்பாப்பேவின் நிலையை வலுப்படுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

வணக்கம். கேட்டு இருக்கிற உங்களுக்கு நன்றிங்க. நேற்று பெய்த கடுமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. பிஜேல இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில மட்டும் பார்த்தோம்னா 8 பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக நேற்றைய நிலவரப்படி இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சிலருடைய வாகனம் வந்து வெள்ளத்திலிருந்து மீட்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த காணொலி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல நேற்று எல்லாம் வைரலா இருந்துச்சு. அப்புறம் தீயணைப்பு அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, சில பகுதிகளில் மரம் விழுந்து வாகனங்கள்லாம் சேதமாகி நிறைய புகார்கள்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு தகவல் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் சில பகுதிகளில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த கொலைநோப்பு சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்தோம்னா மழை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நம்ம இருப்போம். நம்ம பகுதிகளில் கொஞ்சம் மழை வந்தாலே வெள்ளம் வந்துருங்க அப்படின்னு நமக்கு தெரிந்தா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான மழை காலங்களில் முடிந்த அளவுக்கு மரத்துக்கு கீழே வாகனத்தை வைக்கிறத தவிர்த்துருவோம் நம்ம. சில சமயம் இந்த மரங்களின் வேர்கள் உறுதியா இல்லாம இருந்தா கடுமையான மழைக்கு அந்த மரம் விழுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது கொஞ்சம் நம்ம கவனத்துல எடுத்துக்குவோம். பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, மழை காலத்துல அங்க இங்கேயும் ஓடாம வீட்டுல இருக்கிறத நம்ம பாத்துக்குவோம். சிலருக்கு இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல காய்ச்சல் சளியா இருக்குல்ல, அதனால உடம்பையும் நம்ம கொஞ்சம் பாத்துக்குவோம். என்ன

இப்படி சொல்ல

நம்ம உடம்புல செய்ய வேண்டிய முக்கியமான பரிசோதனைகள்ல ஒன்று பல் பரிசோதனை. எத்தனை பேர் பல் பரிசோதனை கணக்கா நீங்க பண்றீங்க? சிலர்லாம் அந்த பக்கமே போறது இல்ல தானே. இன்றைக்கு வந்து அனைத்துலக பல் பிடிப்பு கருவி தினம், ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா இன்டர்நேஷனல் ரிட்டைனர் டே அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், பல் சீரமைப்பு சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அங்கிருந்துதான் முக்கியமான வேலை நமக்கு ஆரம்பமாகுது. பற்கள் பார்த்தோம்னா நிலையா வைத்திருக்க உதவி பண்ணுவதற்காக தான் இந்த ரிட்டைனர், அதாவது பல் பிடிப்பு கருவி வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது நமக்கு. இந்த பல் சீரமைப்பு சிகிச்சைக்கு அப்புறமா மருத்துவர்கள் சொல்ற வழிகாட்டிய பின்பற்றி இந்த கருவியை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுல சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி ஆயிரக்கணக்கானோர் இந்த பல் சீரமைப்பு சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்மவர்கள் எத்தனை பேர் இந்த பல் பரிசோதனை மேற்கொள்றோம்? இந்த கண் பரிசோதனை, இந்த காதுக்கு ஒரு பரிசோதனை இருக்கு, பல் பரிசோதனை, இந்த மாதிரியான பரிசோதனை மீது எத்தனை பேர் கவனம் செலுத்துறாங்கன்னு கேட்டா அது ரொம்ப குறைவு தான். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பல் கிளினிக்குகள்லாம் இருக்கும், அங்க போங்க, உங்களுடைய பல் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத சரிப்படுத்திக்குங்க. இந்த பல் துலக்குதலும் அதே போலதான், ஒவ்வொரு நாளும் நம்ம பல்ல சுத்தமா வைத்திருக்கணும், அது நம்ம கையில தான் இருக்கு, அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்குங்க. என்ன

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள்.
2: இணைந்திருங்கள். இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல
1: என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.
2: பறந்து செல்லவா, பறந்து செல்லவா.
3: Just like that.

சரிங்க, 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டா வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். அதனால நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சித்ரா ஓர்னா 2026 டத்தரான் முருடேகா சதுக்கத்துல வந்து நடைபெற போகுது. அதனால இந்த முருடேகா சதுக்கம் இருக்கக்கூடிய பகுதியில, சுற்றுவட்டார பகுதியில வேலை செய்யக்கூடிய நபரா இருந்தா இதை கொஞ்சம் நீங்க கவனத்துல எடுத்துக்கங்க. ஏன்னா சில சாலைகளை வந்து அடைக்க போறாங்களாம். வரும் செவ்வாய்க்கிழமை July 21 தொடங்கி 27 வரைக்கும் 6 நாட்களுக்கு பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட சில சாலைகள், பிரதான சாலைகள் வந்து மூடப்படுகின்றன. அதாவது டத்தரான் முருடேகால இருக்கக்கூடிய ஜலன் ராஜா, பிறகு வந்து ஜலன் துவன்கு அப்துல் ரஹ்மான், ஜலன் துன் பேராக், ஜலன் ராஜலாவோட், இந்த முக்கிய சாலைகள்லாம் வந்துட்டு தற்காலிகமாக மூடப்படவிருக்கின்றன. அதே போல டத்து ஆன் சாலை வட்டத்திலிருந்து, ரவுண்ட் அபவுட்ல இருந்து நாடாளுமன்ற சாலை, பிறகு வந்து கினாபாலு சாலைக்கு செல்லும் பாதைகளும் வந்துட்டு மூடப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய நேர்களை நீங்க இருந்தா இந்த மாதிரியான காலகட்டங்களில் முடிந்த அளவுக்கு போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தினா சுலபமா இருக்கும். ஏன்னா வழக்கமாவே காலையில நெரிசல் அதிகமா இருக்கும். அந்த நெரிசல சாலைகள் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது இன்னும் இவ்வளவு நெரிசலா இருக்கும். அதனால கவனத்துல நம்ம எடுத்துக்குவோம்.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
2: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
2: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
1: பந்தயம் 500 ரிங்கிட்.
2: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
1: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
3: பெட்டு பெட்டு தான், சட்னி சட்னி தான்.
4: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
1: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
2: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
1: விளையாட்டு ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
4: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
1: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
2: மின்னல் FM,
5: மின்னலின் வானொலி நாடகம், ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
6: அப்பா எப்போ அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியாயிருக்கும்.

0: உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன எல்லாருமே சமைக்கலாம்.
2: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

அஜித் நாராயண் பாடியிருந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலை 9 மணிக்கான செய்திகள் இடம்பெறும். வழக்கம் போல 8 பாடல்கள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்களுக்கு இடம்பெற்று இருக்கு, தெரியும் தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்கலாம். செய்திகளுக்கு முன்பாக 2 பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பாடல ரமேஷ் விநாயகம் மற்றும் ஸ்ரீவர்த்தினி பாடுறாங்க, இப்ப கேட்கலாம்.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: சிறு நிறுவனங்கள் உள்நாட்டு குத்தகையாளர்களுக்கு மாதத்திற்கு 300 லிட்டர் டீசல் ஒதுக்கீடு. சமையல் எண்ணெய் விலை கட்டுப்பாடு உதவித்தொகை குறித்த பரிந்துரையை அரசு ஆராயும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நெக்ரிசம்பிலான் மக்கள் பக்கத்தனரப்பன் கூட்டணிக்கு கூடுதல் ஆதரவை வழங்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மாநில மந்திரி பிசார் டத்துஸ்ரீ அமினுடீன் ஹாரூன் தலைமைத்துவத்தின் கீழ் நேர்மையான நிலையான சிறந்த நிர்வாகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அந்த ஆதரவு அவசியமாவதாக பிரதமரும் பக்கத்தனரப்பன் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். 2018 முதல் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் நெக்ரிசம்பிலான் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய இன்னும் பல திட்டங்கள் தொடரப்பட வேண்டியுள்ளதாக அவர் கூறினார். நெக்ரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வரும் ஆகஸ்ட் 1ஆம் நாள் நடைபெறுகிறது. ஜூலை 28ஆம் நாள் முன்கூட்டியே வாக்களிப்பு நடத்தப்படும். இம்மாதம் 1ஆம் நாள் தொடங்கி சபா, சரவாக், லாபுவானில் உள்ள சிறு நிறுவனங்களுக்கும் உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கும் அர்மாடா அட்டை மூலம் மாதத்திற்கு 300 லிட்டர் டீசல் ஒதுக்கீட்டை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. இந்த உதவித்தொகை திட்டம் அதிகரித்துள்ள செயல்பாட்டு செலவுகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மீசன் முகமது அலி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டிற்காக கூட்டு நிறுவனங்கள் அல்லது தனிநபர் பெயரில் பதிவு செய்யப்பட்ட டீசல் வாகனங்களுக்கு இந்த சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். மேலும் இதற்கு முன்பு உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்ட சிறு தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் தமது அமைச்சு மேற்கொண்ட உடனடி நடவடிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதென அவர் கூறினார். இதனிடையே மொத்த சமையல் எண்ணெய் விநியோகம் விலை கட்டுப்பாடு குறித்து மதிப்பாய்வு மேற்கொள்ள தேசிய நிதி கணக்காய்வு செயற்குழு PAC வழங்கியுள்ள பரிந்துரையை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தீவிரமாக ஆராயும். இதில் சமையல் எண்ணெய் விநியோக கசிவு, பொது நிதி விரயத்தை தடுக்க சமையல் எண்ணெய் விலையை நிலைப்படுத்தும் முறை, ஈகோ செயலாக்கத்தை விரைவுபடுத்துவதும் அடங்கும் என டத்தோ அர்மீசான் தெரிவித்துள்ளார். இதனிடையே 2023 தொடங்கப்பட்ட இகோஸ் அமைப்பின் மேம்பாடும் செயலாக்கமும் தற்போது 2 கட்டங்களை கடந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் தேசிய பதிவுத்துறை JPN அறிமுகப்படுத்தவுள்ள புதிய அடையாள அட்டையின் மூலம் இந்த அமைப்பின் பயன்பாடு மேலும் வலுப்படுத்தப்படும் என டத்தோ அர்மீசான் தெரிவித்தார். லிம் கிராஃப்ட் இனோவேஷன் நிறுவனத்திற்கு 1.42 மில்லியன் நிதி உதவியை பெஹ்ராயாட் பொருளகம் வழங்கியுள்ளது. குறைந்த கட்டணம் கொண்ட எலும்பியல் சிகிச்சை மையம் ஒன்றை அமைப்பதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ள வேளை அறுவை சிகிச்சைக்கான செலவுகள் நடைமுறைகளின் வகையை பொறுத்து 50 விழுக்காடு குறைப்பது தொடர்பில் முடிவெடுக்கப்படும். இவ்வாண்டு தொடங்கப்படவுள்ள இந்த ஆக்சிஸ் எலும்பியல் சிகிச்சை மையத்தின் சீரமைப்பு பணிகளுக்காகவும் உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் அதிகமான மக்கள் தரமான எலும்பியல் சிகிச்சைகளை குறைந்த செலவில் பெற முடியும் என்றார் அவர். சிலாங்கூர் பத்தாலிங் ஜயா ஜாலான் 223 உணவக வளாகத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 100 வாகனங்கள் மூழ்கியதாக மாவட்ட தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் மூத்த தீயணைப்பு அதிகாரி டத்தூர் ரஹ்மத் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மாலை 4:55 கிடைத்த அவசர அழைப்பை தொடர்ந்து தீயணைப்பு படையின் 7 உறுப்பினர்கள் அங்கு விரைந்தனர். உடன் 2 இயந்திரங்களும் கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். தொடர்புடைய அந்த மேடான் செலேராவின் 5 அடி ஆழத்தில் வெள்ளம் ஏற்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இவ்வாண்டின் 3வது முறையாக அங்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. எனினும் உயிருடற் சேதம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான ஈரானின் தாக்குதலை கண்டிக்கும் வகையில் தெஹரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வாஷிங்டன் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த உடன்பாட்டை மீறிய பின் தொடரும் இத்தாக்குதலில் முதல் முறையாக அமெரிக்காவின் தரப்பில் ராணுவ உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த அதன் ஆற்றலை மட்டுப்படுத்த இந்த அண்மைய தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் தெற்கில் ஓர்முஸ் நீரிணையில் உள்ள துறைமுகம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கியூபாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள 700 மேற்பட்ட அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். பிரபல கியூபா நாட்டு கலைஞர் லூயிஸ் மனுவேல் ஒதேரோ அல்காந்தாரா 5 ஆண்டுகால சிறை தண்டனைக்கு பின் விடுதலையாகி அமெரிக்கா வந்தடைந்ததை அடுத்து ரூபியோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். கியூபா ஆட்சியில் மனித உரிமை மீறல்களையும் அடக்குமுறையையும் பன்னாட்டு சமூகம் தொடர்ந்து கண்டும் காணாமல் இருப்பதை நிறுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரிட்டனின் பிரதமராக பதவியேற்கவுள்ள ஆண்டி புர்ஹாம் தேசிய நிலையிலான இலக்கவியல் அடையாள முனைப்பை அகற்றவுள்ளார். இவ்வாறு அவரது பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாளை அப்பதவியிலிருந்து விலகும் தொழிலாளர் கட்சியின் கேர் சேம நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தை களையெடுப்பதற்காக கடந்த செப்டம்பரில் அத்திட்டத்தை அறிவித்திருந்தார். எனினும் பிரிட்டானிய மக்கள் நீண்ட காலமாக அடையாள அட்டை செயலாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்திற்கான அனைத்து ஒதுக்கீடுகளும் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பது போன்ற முக்கிய விவகாரங்களுக்காக பயன்படுத்தப்படவுள்ளன. ஸ்டேமரின் வீழ்ச்சிக்கு காரணமான வாழ்க்கை செலவின நெருக்கடிக்கு மத்தியில் புர்ஹாம் அப்பொறுப்பை ஏற்கவுள்ளார். பொருளாதாரத்தை உந்தச் செய்வதும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் அவரது முதன்மை இலக்குகளாக உள்ளன. யுக்ரைன் தலைநகர் கியேஃபில் பல வெடிச்சத்தங்கள் ஒலித்தன. அதற்கு முன் யுக்ரைனிய வான்படை விசையுறு ஏவுகணை பாய்ச்சப்பட்டுள்ளதற்கு எதிரான எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது. ஒரு வெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் நகர மையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்தன. 2022 யுக்ரைன் மீதான படையெடுப்பில் கிட்டத்தட்ட தினமும் அந்நாட்டின் தலைநகரையும் நகரங்களையும் இலக்கிட்டு ரஷ்யா திருகூர்தி ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது. மோஸ்கோவில் உள்ள இணைய வர்த்தக கிடங்கை அழிப்பதற்காக யுக்ரைன் மேற்கொண்ட திருகுருதி தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா இந்த அண்மைய தாக்குதலை நடத்தியுள்ளது. விளையாட்டு. உலகக்கிண கார்பந்து வரலாற்றில் அதிக கோல் புகுத்திய விளையாட்டாளராக பிரான்சின் கிளியன் எம்பாப்பே திகழ்கிறார். முன்னதாக இங்கிலாந்துடனான 3 நிலை ஆட்டத்தில் பிரான்ஸ் 4-6 என்ற கோல்களில் வெற்றியை நழுவவிட்டது. இன்றைய முதற்பாதி வரை பிரான்சின் ஆட்டம் மோசமாக இருந்ததை பயிற்றுநர் டிடியே டேஷம்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆட்டத்தை ஈடுகட்ட மாற்று விளையாட்டாளர் டெம்பேலே, டயோட் உபாமெகானோ, லூகாஸ் டிக்னே, பார்கோலா ஆகியோரை அவர் களமிறக்கினார். இதன் உடனடி பலனாக எம்பாப்பே 2026 உலக கிண்ணத்தில் தமது 9வது கோலை அடித்தார். இதன் வழி தங்க காலனிக்கான போட்டியில் லயனல் மெஸ்ஸியை அவர் முறியடித்துள்ளார். அதன் பின் அடித்த 10வது கோல் எம்பாப்பேவின் நிலையை வலுப்படுத்தியுள்ளது. இவ்வேளை 1966 பின் இங்கிலாந்து முதல் முறையாக சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது. இவ்வேளை நாளை அதிகாலை மெர்டேக்கா சதுக்கத்தில் உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை பெரிய திரையில் காண பொதுமக்களுக்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. யூனிட்டி மெர்டேக்கா திட்டத்தின் முக்கிய உள்ளடக்கங்களுள் ஒன்றாக இது அமைந்துள்ளதாக கோலாலம்பூர் காவற்படை தலைவர் டத்தோ ஃபட்லி மார்சூஸ் தெரிவித்துள்ளார். இறுதியாட்டம் தொடங்குவதற்கு முன் 8 முதல் அங்கு பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் அவை திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிறு நிறுவனங்கள் உள்நாட்டு குத்தகையாளர்களுக்கு மாதத்திற்கு 300 லிட்டர் டீசல் ஒதுக்கீடு. சமையல் எண்ணெய் விலை கட்டுப்பாடு, உதவித்தொகை குறித்த பரிந்துரையை அரசு ஆராயும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
0: பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. மீண்டும் எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இந்த பாடலுக்கு நல்ல ஒரு வரவேற்பா இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த பாடல் முதலிடத்தில் இருக்கிறதுனால இந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? 8 நிலையில இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சி தொடங்கி வைக்க வருது. வாங்க என்ன பாடல்னு கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்குறாங்க. நாம் சுவைக்கும் முன் அது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். 8 நிலை.

ரஹ்மான், யுகேந்திரன், வாசுதேவன் பாடியிருந்த அந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில எட்டாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆடி மாதத்துல இருக்கும், இந்த ஆடி மாதத்துல நிறைய சிறப்பு விழாக்கள் வந்து இருக்கின்றன. ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், இந்த நன்னாளில் பெரும்பாலானோர் பார்த்தோம்னா சைவமா தான் இருக்காங்க. நமக்கு தெரிந்தது போல பாபாசின் எல்லா பொருட்களும் சைவமான முறையில தயாரிக்கப்படுகின்றன. அதனால சைவ பிரியர்களும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி தாராளமா பாபாஸ் பொருட்களை இந்த மாதிரியான காலகட்டங்களிலும் வாங்கி பயன்படுத்தலாம், சமைக்கலாம், சாப்பிடலாம். இந்த ஆடி மாதத்துல பாபாஸ் பொருட்கள்ல அதிகம் விற்பனையாகும் பொருட்களில் ஒன்று பாபாஸின் கேழ்வரகு மாவு. 500 கிராம் அளவில் பாபாஸின் கேழ்வரகு மாவு சந்தைகள்ல கிடைக்கின்றது. குறிப்பா அந்த ஆடி மாதத்துல உங்க வீட்டுல வழிபாடு தொடங்கி சமையல் வரைக்கும் தேவையான அத்தனை பொருட்களையும் பாபாஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்கின்றது. உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். கடந்த வார நிகழ்ச்சியில 7ஆம் நிலையில இருந்த இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில மீண்டும் 7ஆம் நிலைக்கு தான் வந்திருக்கு. அந்த பாடலை இப்ப வாங்க கேட்கலாம்.

அனிதா அந்த பாடலை பாடி இருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சியில இந்த இரண்டு பாடல்கள் 8 மற்றும் 7 நிலைகளுக்கு இந்த வாரம் வந்திருக்கின்றன. முதல்ல கேட்டிருந்தோம்ல

0: ஒரு பாடல் இருக்குங்க இடைவெளி எடுத்து, இப்ப மீண்டும் பட்டியலில் இந்த வாரம் நுழைந்திருக்கு. இந்த பாடல்கள்லாம் எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத கேட்க நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நிலையில் ஆறாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, கேளுங்க.
1: ஆறாம் நிலையில்

நாங்க நாலு பேர் இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில் ஆறாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா செஞ்ச நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்த காரம் பக்கமே போக மாட்டோங்க, எங்களுக்கும் காரத்திற்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சமையல் இருக்கின்றது. அந்த சமையல் செய்தா காரம் பக்கமே நீங்க போக வேண்டாங்க, அது சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இதற்காக பார்த்தோம்னா பாபாஸ் நிறுவனம் குருமா மிக்ஸ் தயாரித்து இதற்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. பல்வேறு அளவுகளில் இந்த பாபாஸின் குருமா மிக்ஸ் விற்கப்படுகின்றது. 25 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ, பெரிய அளவுகள்லாம் இருக்குங்க. அதிகமான காய்கறிகள் மட்டும் சேர்த்து குருமா வைத்தாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இல்லங்க, கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்கலாம்னா அசைவமா கொஞ்சமா கோழி சேர்த்து சமைத்தாலும் அது இன்னும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. சரி, என்ன நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுல குருமா வைங்க, காய்கறிகள் வைத்து ஒரு குருமா செய்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா அசைவமா கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எல்லோரும் வீட்டில் இருக்கும் போது சுவைத்து சாப்பிடுவாங்க. அப்படி சமையல்ல எங்களுக்கு கொஞ்சம் காரம் இருக்கணும்னு நினைத்தீங்கன்னா குருமாவுக்கு கொஞ்சமா ஏதாவது ஒரு சம்பால் வைத்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அந்த சம்பாலுக்கு நீங்க பாபாசின் மிளகாய்த்தூளை பயன்படுத்தலாம். 5ஆம் நிலையில பாடல் இருக்குன்னு வாங்க இப்ப கேட்கலாம். 5ஆம் நிலை.

0: ஹிப்ஹாப் தமிழா பாடியிருந்த இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில் ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. காலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான பசியாரம் செய்வதற்கு பாபாசின் பொருட்கள் நமக்கு இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு பாபாசின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டா 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாசின் கேழ்வரகு மாவு கொண்டு புட்டு செய்வது அவ்வளோ எளிது. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பாபாசின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாம நல்லா கிளறிக்குங்க. அதுக்கப்புறமா நீராவியில ஒரு 15-20 நிமிடத்திற்கு வேக வைக்கலாம். இப்ப தயாரா இருக்கக்கூடிய பாபாசின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம செய்திருக்கக்கூடிய புட்டுல சீனி, தேங்காய்ப்பூ, கொஞ்சோண்டு நெய் சேர்த்து பரிமாறலாம். அவ்வளவு சுவையா இருக்கும். ஒரு 30 நிமிடம் கூட வராதுங்க. பாபாசின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம வீட்டுல காலையில ஆரோக்கியமான ஒரு பசியாரம் செய்யலாம். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்களே, நல்ல ஒரு பசியாரம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களின் தேர்வு பாபாசின் கேழ்வரகு மாவாக இருக்கட்டும். இந்த வார நிகழ்ச்சியில 4ஆம் நிலையில இருக்கும் பாடல இப்ப வாங்க கேக்கலாம்.
1: 4ஆம் நிலையம் என் நெஞ்சில்

நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருந்தது போல பட்டியல கொஞ்சம் இடைவெளி எடுத்துட்டு ஒரு ஓய்வை எடுத்துட்டு மீண்டும் இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வந்திருக்குங்க. ஆங்கிலத்துல கம்பேக் அப்படின்னு சொல்லுவாங்களே, மீண்டும் பட்டியல வந்திருக்கிறதுக்கான காரணம் ஜனநாயகன் திரைப்படம் 23ஆம் தேதி தொடங்கி திரையரங்குகள்ல வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கல. அதனால நம்ம பட்டியல இந்த பாடல் இந்த வாரம் இடம்பெற்றிருக்கின்றது. பாபா சிந்தனை நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. காலையில பசியார் எடுக்கும் போது நம்ம நல்ல ஆரோக்கியமான பசியார் எடுக்கிறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஒரு சிலர் மிகவும் ஆரோக்கியமான பசியாரைய காலையில எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலரும் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, நம்ம நல்லா திருப்தியா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாபாஸ் பொருட்கள் எடுத்துக்கிட்டா காலையில பசியாறு செய்யும் போது மிக ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பதற்கான சில பொருட்கள்லாம் தயாரித்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாபாஸின் ரவா தோசி மிக்ஸ், பாபாஸின் இடியப்ப மாவு, பாபாஸின் உப்புமா மிக்ஸ், பாபாஸின் புட்டு மாவு, பாபாஸின் கேழ்வரகு மாவு, இதெல்லாம் கொண்டு காலையில பசியாறு செய்தா ஆரோக்கியமான ஒரு பசியாறை நம்ம செய்யலாம், ஆரோக்கியமான பசியாறை நம்ம சாப்பிடலாம். இந்த பொருட்களை கொண்டு பசியாறு செய்வது மிகவும் எளிது. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே குறுகிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு கூடுதல் சுவையில பாபாஸ் பொருட்களை கொண்டு காலையில பசியாறு செய்யலாம். அக இன்றைக்கு என்ன பசியாறு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைகளுக்கு போங்க. முதல்ல நாங்க சொன்ன பாபாஸ் பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டுல நீங்க பசியாறு செய்யுங்க. நம்ம நிகழ்ச்சியில முதல் 3 நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. இது வரைக்கும் என்னென்ன பாடல்களை கேட்டோம் அப்படின்றத வாங்க கண்ணோட்டமா நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு வருவோம்.

பவழமல்லி மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. சாய் பியான்கர் மற்றும் சுதியாசன் பாடல பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸின் கேசரி மிக்ஸ் பற்றி பேசலாமா? எல்லோருமே வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சில பகுதிகளில் பார்த்தோம்னா மழையா இருக்கு. சுட சுட ஒரு கேசரி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். 450 கிராம் அளவில் பாபாஸின் கேசரி மிக்ஸ் சந்திகள்ல அவ்வளவு சுறுசுறுப்பா விற்பனையில இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? இந்த பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா பாபாசுடைய ஒவ்வொரு பொருளும் அந்த பொருளை கொண்டு எப்படி சமைக்கணும் அப்படின்ற சமையலுக்கான செய்முறை பார்த்தோம்னா அச்சிடப்பட்டிருக்கும். இப்ப பாபாசுடைய கேசரி மிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், பேக்கெட்டின் பின்புறம் வந்து அச்சிடப்பட்டிருக்கு எப்படி சமைக்கணும் அப்படின்னு. ஆனா அது வீட்டுல பாபாஸ் பொருட்களை கொண்டு இந்த கேசரி செய்வங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும் அப்படின்னு. கொதிக்கும் நேரில் இந்த பாபாஸின் கேசரி மிக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுங்க. ஏற்கனவே ஒரு 2-4 நிமிடம் நல்லா அடுப்புல கிளறி அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் விடுங்க. பாபாஸின் கேசரி மிக்ஸ கொண்டு நம்ம கேசரி செய்திருக்கோம், ரொம்ப இனிப்பா இருக்காது. இதுல போதுமான அளவு சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்க வேணாம். தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா அல்லது மிதமான சூட்டில் நீங்க சாப்பிடலாம். கூட ஒரு காஃபி டீ இருந்தா அவ்வளவு நல்லா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல அன்புக்குரியவர் அழைத்து உட்கார வச்சு பேசுங்க. பேசிக்கிட்டு அதெல்லாம் சாப்பிடும் போது வாழ்க்கையில் அதை விட கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு? உண்மைதானே. இந்த வார நிகழ்ச்சியில 2ம் நிலையில் இருக்கும் பாடல் இதோ. 2ம் நிலையில்

0: கடந்த வாரத்தின் சிறந்த பாடல் பாருங்க. இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படின்னா முதல் இடத்துல என்ன பாடல் இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியை பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸின் மிளகாய்த்தூள் பார்த்தோம்னா ஆறு அளவுகள்ல கிடைக்கின்றது. அதே போல பாபாஸின் மஞ்சள் தூள் ஆறு அளவுகளிலும், பாபாஸின் மல்லித்தூள் நான்கு அளவுகளிலும் கிடைக்கின்றன. கூடவே பாபாஸின் சீரகத்தூள், பாபாஸின் சோம்புத்தூள், பாபாஸின் வெள்ளி மிளகுத்தூள், பாபாஸின் கருப்பு மிளகுத்தூள், இது எல்லா கடைகள்ல கொஞ்சம் அதிகமா விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் அடங்கும். இந்த பெப்பர் பவுடர் உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான தேவை வந்து உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் பயிர் விளையும் நாடுகளுக்கு சென்று தரமானவற்றை தேர்ந்தெடுத்து நம் நாட்டிற்கு கொண்டுட்டு வந்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு மிக சுத்தமான முறையில் எந்த ஒரு கலவையும் இன்றி பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒன்று, இந்த மூலப்பொருட்கள்லாம் நம்ம தேடி வறுத்து அரைத்து அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்ல. இரண்டாவது, நம்மளோட சமையல்ல ரொம்ப எளிதாக்குகின்றது. பாபாஸின் பொருட்கள் கூடுதல் சுவையை கொடுக்கின்றது. நம்ம எதிர்பார்க்கவே இல்ல, தொடர்ந்து முதல் நிலையில இருந்த இந்த பாடல் நிகழ்ச்சியில் இந்த வாரம் இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கிறதுனால இந்த வாரத்தின் சிறந்த பாடல் என்ன பாடலா இருக்கும் இப்ப கேட்டுருவோம்.
1: முதல் நிலையம்

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா
2: தளபதி கச்சேரி மீண்டும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்கு. இந்த பாடல் பட்டியல புதுசா நுழைந்த போது முதலிடத்துல ரொம்ப நாளா இருந்தது. அதுக்கப்புறமா மற்ற நிலைகள்ல இருந்தது, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலை, அப்படி ஒவ்வொரு வாரமும் பார்த்தா நம்ம நிகழ்ச்சியில அப்படியே மாறி மாறி இருந்தது. இந்த வார நிகழ்ச்சியில சிறந்த பாடலா மீண்டும் பட்டியல நுழைந்திருக்கு. அடிப்படையில இந்த ஜனநாயகன் திரைப்படம் தான் திரைக்கு வரப்போதா, அதனால இந்த படத்தின் பாடல்கள் மீண்டும் பட்டியல வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்கு. எட்டு பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களா இருந்திருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கறோங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாபாஸ் பொருட்கள்ல ஒன்று பாபாஸின் மஞ்சள் தூள். இந்த மஞ்சளையும் நம்மையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்தியர்கள் இந்த மஞ்சள் பார்த்தவன ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சமையல் தாண்டி மருத்துவத்திற்கும் பிறகு வந்து வழிபாட்டிற்கும் இந்த மஞ்சளின் பயன்பாடு நம்ம வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் பாபாஸின் மஞ்சள் தூள் ஆறு அளவுகள்ல சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. மிக உயர்தரமான மஞ்சள் கிழங்குகளை கொண்டு இந்த பாபாஸின் மஞ்சள் தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்டுல சமையலாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், ஏதாவது மருத்துவ குணத்திற்கு தாராளமா பாபாஸின் மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம். காரணம், நூறு விழுக்காடு சுத்தமான முறையில தயாரிக்கப்பட்டிருக்கு. பாபாஸ் பொருட்கள் எல்லா பொருட்களையுமே பார்த்தோம்னா அடிப்படையில சுத்தமான முறையில் சைவமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அதனால சைவ பிரியர்களும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி பாபாஸ் பொருட்களை தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். பாபாஸின் மஞ்சள் தூள் அதிகம் விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் ஒன்று. 25 கிராம், 75 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ என பல்வேறு அளவுகளில் பாபாஸின் மஞ்சள் தூள் சந்தைகள் விற்கப்படுகின்றது. உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். எட்டு பாடல்களையும் கேட்டிருந்தோம். எப்போதும் போலதான் நமக்கு நேரம் கூடுதலா இருக்கிறதுனால வாங்க ஒரு போனஸ் பாடலை கேட்டுட்டு வருவோம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு

0: போனஸ் பாடலையும் கேட்டாச்சு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இ ஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையிலே இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சமையல்கள்ல சில பொருட்களை தவிர்க்கவே முடியாது. அதில் ஒன்று இந்த மிளகாய்த்தூள். அதனால தான் பாபாஸின் மிளகாய்த்தூள் பார்த்தோம்னா 6 அளவுகள்ல உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. நம்மவர்கள் மட்டுமல்ல, ஆசியாலேயே பார்த்தோம்னா இந்த மிளகாய்த்தூளின் பயன்பாடு அவ்வளோ அதிகமா இருக்கு. கொஞ்சம் காரம் அதிகமாக நம்ம விரும்பி சாப்பிட்றோம், அதுதான் அடிப்படையில். அதனால வீட்டில் என்ன ஒரு சமையல் சமைத்தாலும் கொஞ்சம் அதிகமாக காரம் விட்டோம்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கணும், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா. இந்த மிளகாய்த்தூள்னு சொல்லும் போது பாபாஸின் மிளகாய்த்தூள் மிக உயர்தரமான மிளகாயை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. வழக்கமாகவே நம்ம கடைகள் சந்தைகளுக்கு போனாலே வந்துட்டு நிறைய விதமான மிளகாய்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு மிளகாயும் வெவ்வேறு விலைகளில் விற்பாங்க. கொஞ்சம் தரம் உயர்ந்த மிளகாயாக இருந்தால் அது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் மிக தரமான மிளகாயை தேர்ந்தெடுத்து அதை தருவித்து அதை அரைத்து உங்களுக்காக மிளகாய் தூள் வடிவில் பாபாஸ் நிறுவனம் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கலவையோ வர்ணமோ சேர்க்கப்படவே இல்லை. அதனால நம்மளோட சமையல்ல கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவையான அளவு பாபாஸின் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க, அந்த ஒரு இயற்கையான காரம் சமையல்ல இருக்கும். பாபாஸ் பொருட்களை பற்றியும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. www.babas.com.my வீட்டில் இன்றைக்கு என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. நிறைய சமையல் குறிப்பு இருக்கு, அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சமைக்கலாம். வீட்டில் புதிதாக ஏதாவது ஒரு சமையலை சமைக்கும் போது அது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கல. அதுவும் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருந்தால் அது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு இல்லையா. சரிங்க, இன்று 8 பாடல்கள் கேட்டிருந்தோம். பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சிலருக்கு வந்து 8 பாடல்களை முழுசாக கேட்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இந்த வார நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 8 பாடல்களின் நிலவரங்களை இப்போ கொண்டுட்டு வரோம், கேளுங்க.
1: முதல் நிலை கச்சேரி தலபதி கச்சேரி அங்கனா மனபுதனா வெறித்தனமா பைபால் பல்லாமா. இரண்டாம் நிலை

மூன்றாம் நிலை. நான்காம் நிலை. ஐந்தாம் நிலை. ஆறாம் நிலை.

0: எட்டாம் நிலை. நம்ம நிகழ்ச்சியில் இந்த வாரம் இடம்பெற்ற பாடல்கள் முதல் நிலை தொடங்கி எட்டாம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்டோட்டத்தை நம்ம கேட்டு இருந்தோங்க. தளபதி கச்சேரி மீண்டும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்கு. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். கூடவே இந்த ஆடி மாதத்துல சிறப்பு வழிபாடுகள்லாம் வீடு தொடங்கி ஆலயங்கள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த புனிதமான நன்னாளில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் ஈடேறட்டும். கூடவே இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வழிபாட்டிற்கும் சமையல்ல எப்போதுமே இருக்கின்றது பாபாஸின் பொருட்கள். வாங்கி பயன்படுத்த மறந்துடாதீங்க. தொடர்ந்து பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்த வார நிகழ்ச்சி காலை 9:10 ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மினல் எஃப்எம் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

வணக்கம். இன்னைக்கு நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். வெற்றி வாய்ப்பு யாருக்குங்க இருக்கு? ஸ்பெயின்கா அர்ஜென்டினாவுக்கா? நாளைக்கு அதிகாலை நடைபெறும் ஆட்டத்துல நமக்கு தெரிந்திருப்போது வெற்றி யார் பக்கம் அப்படின்னு. ஆர்டிஎம் கிளிக் வழியாக நேரலையா இந்த இறுதி ஆட்டத்தை பார்க்க மறந்துடாதீங்க. கூடவே முரடேக்கா சதுக்கத்துல சிறப்பு நிகழ்ச்சியோடு இந்த உலக கிண்ண இறுதி ஆட்டத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. வாய்ப்பு இருந்தா நீங்க கலந்துக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? 10 மணி தொடங்கி இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவீன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தை திருத்தம் செய்யும் அமைச்சரவையின் முடிவை முழுமையாக ஆதரிப்பதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி ஹசான் தெரிவித்துள்ளார். சாலை விபத்தை விளைவிக்கும் நபர் பாதிக்கப்படுவோருக்கு இழப்பீடு வழங்குவதை கட்டாயப்படுத்தும் அந்த சட்டம் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் இந்த பரிந்துரைக்கு அமைச்சரவை கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்ததாக அறிவித்திருந்தார். சுல்தான் அஸ்லான் ஷா சுகாதார அமைச்சு கழகத்தில் நடைபெறும் மெர்டேகா நாட்டுப்பற்று ஓட்டத்தில் கலந்து கொள்ள 1000 பேர் வருகை அளித்திருந்தனர். 2026 தேசிய மாதம் தேசிய கொடியை பறக்க விடுவோம் இயக்கத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு பலர் குடும்ப உறுப்பினர்களுடன் வந்திருந்தனர். தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத் அப்துல் ஹலீம் அம்சா அந்த ஓட்டத்தை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். சென்னையில் உள்ள மலேசியர்கள் விழிப்புடன் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அங்கு வானிலை சீரற்ற நிலையில் உள்ளதால் மத்திய தெற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட பகுதிக்கான பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட அல்லது ஒத்திவைக்கும்படி சில்லியில் உள்ள மலேசிய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியா குஜராத்தில் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 6 காயமடைந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்தொழிற்சாலை உரிமமின்றி இயங்கி வந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் உரிமையாளரை காவல்துறை கைது செய்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை மீதான இறையாண்மையோ கட்டுப்பாட்டு உரிமையோ சட்டவிரோதமானது என ஐரோப்பிய ஒன்றியமும் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றமும் சாடியுள்ளன. மேலும் பன்னாட்டு வர்த்தக கப்பல்கள் மீதான கட்டணங்களை அவை எதிர்த்துள்ளன. பன்னாட்டு சட்டத்தின் கீழ் அந்த தடத்தை பயன்படுத்த அனைத்து நாடுகளுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என அவை திட்டவட்டமாக கூறியுள்ளன. உலகக்கிண்ண கார்பந்து. 3 நிலை வெற்றியாளருக்கான போட்டியில் பிரான்ஸ் அணியை 4-6 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி 2026 உலகக்கிண்ண போட்டியின் 3 சிறந்த அணியாக உருவெடுத்துள்ளது. 1966 ஆண்டு வெற்றியாளரான இங்கிலாந்து முதன்முறையாக இப்போட்டியை 3 நிலையில் நிறைவு செய்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பாடல்கள் தகவல்கள் எல்லாமே கொடுத்து வைத்திருக்கோம். நாங்க இந்த பக்கமா தயார் நிலையில வச்சிருக்கோம். சில பாடல்களை கேட்ட பிறகு இன்றைக்கு எந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் அப்படின்றத பேசலாம். இப்போ வாங்க விறுவிறுப்பான பாடல் ஒன்றை ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் கேட்டு வரலாம்.

கொண்டாட்டம் தான். என்ன கொண்டாட்டம் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்படம் நிகழ்ச்சி இன்றைக்கு ஒளிபரப்பாக உள்ளது. அடுத்ததாக இன்னும் ஒரே நிமிடத்தில் கலப்படம் நிகழ்ச்சி அப்படின்றது பலரும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு மின்னல்ல திரும்ப வராதா அப்படின்னு அதிகமா நீங்க எங்க கிட்ட கேட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக கொண்டு வரதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஜிபியில வந்து கூலாயில் இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றிருந்தது, வெற்றிகரமா நடந்திருந்தது. நேர்கள் நிறைய பேரும் வந்து கலந்துகிட்டீங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தை நீங்க கேட்டு ரசிப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதோ உங்களுக்காக தொடர்வது கலப்படம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கெல்லாம் ஆசையோடு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த வரலாற்று பூர்வமான நிகழ்ச்சி கலப்படம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில 10:15 இடம்பெற போகுது. அதற்கு முன்பா இந்த கலப்படத்தோட பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்குவோமா? மலேசிய உள்ளூர் இசைக்கும் பாடல்களுக்கும் அறிமுகம் தந்த ஒரு நிகழ்ச்சி கலப்படம். 1960 அல்லது 70 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் வானொலியில சனிக்கிழமை மாலையில் ஒலியறி வந்த மிக பிரபலமான ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில 45 நிமிடமாக அது இடம்பெற்றிருக்கின்றது. பின்னால 1980 பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உல்லாச கதம்பம், உல்லாச ஊர்வலம் என பெயர் மாற்றமும் கண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில சினிமா பாடல்களையும் உள்ளூர் பாடல்களையும் பாடகர்கள் பாடியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல பின்னணி இசைக்குழுக்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, பல நகைச்சுவை குழுக்களும் உருவாகி இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க கலப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரலாற்று பெருமையோடு இப்போ நாம கலப்படம் நிகழ்ச்சிய ஆரம்பிக்கலாமா?
1: ஜோஹர் கூலாய் தி கம்யூன் லைஃப் டைல் அரங்கத்தில் இருந்து மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இசை பின்னணியில் மினல் எஃப்எம் பெருமையுடன் படைக்கும் கலப்படம்.

0: மினல் எஃப்எம் நேயர்களே, உங்களை கூலாயிலிருந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தெய்வீகன் தாமரை செல்வன்.
1: நான் உங்கள் மோகன். 80 வருட கால இந்த வரலாற்றை சுமந்து கொண்டு மீண்டும் வந்து விட்டதுங்க கலப்படம்.
0: எப்படி இருக்கீங்க எல்லாரும், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பு.
1: நம்ம ஊரு, குறிப்பா நம்ம ஜேபில இருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் மன்மதா ஃபியூஷன் பேண்ட் குழுவினர் வந்து இங்கே வாசித்து நம்ம ஒரு பாடலை பாடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. பாடுற பாடகர்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இசை கலைஞர்கள் இங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு 2-3 நாட்களாக அதற்காகவே வந்து இங்கிருந்து பயிற்சிகள் பெற்று இன்றைக்கு உங்களுக்காக வழங்க போறாங்க.
0: உங்க ஊரு பாடகர்கள் 5 பேரு, அவங்களோட கோரஸ் பின்னணி பாடகர்களும் இருக்காங்க. நிச்சயமா நாங்க இந்த கலப்படத்தை ஜோஹர்ல இருந்து தொடங்குறது எங்களுக்குமே மகிழ்ச்சி. எப்போதும் சொல்லுவோம், ஜோரான ஜோஹர் அப்படின்னு. உங்க எல்லாருடைய முகத்தை பார்க்கும் போதும், அது கூலாயில இருந்து பார்க்கும் போதும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு முதல் படைப்பே உங்களுக்கு அதிரடியா வரப்போகுது. ரஞ்சிதமே இந்த பாடலோடு வராங்க, பிரிய சக்கி மற்றும் நேஷ்.
1: உங்களின் பலத்த கரவழியோடு வரவேற்கின்றோம்.

0: நேஷ் உங்க ரெண்டு பேருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். மோகன் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு டாஸ்க்.
1: எனக்கு
0: ரஞ்சிதமை வந்து நான் ஒன்னு சொன்னா நீங்க ரஞ்சிதமை நார்மலா படிக்கணும்.
1: ஒன்று
0: மூன்று
1: ரஞ்சிதமே,
0: நான்கு
1: ரஞ்சிதமே,
0: பத்து
1: ரஞ்சிதமே,
0: பத்து
1: பத்தா?
0: ஏன் நீங்க பாடகிறாவில் தெரியுதா? பத்து ரஞ்சிதமே, வேகமா போனோம்.
1: ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு தன்ன.
0: இந்த மாதிரி உற்சாகம் உங்ககிட்ட இருந்து வருமா?
1: வருமா?
0: நம்ம பண்ணலாமா?
1: பண்ணலாமா?
0: ஒன்று இரண்டு மூன்று ரஞ்சிதமே சொல்லணும். ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படின்னு போனோம். ஒன்று இரண்டு மூன்று. நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சியா இருக்கட்டும், நம்முடைய பாடல் திறன் போட்டியில பங்கெடுத்து வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: உங்க இருவருக்கும் வணக்கம, அனைவருக்கும் வணக்கம்.
0: எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. முதல் முறையா நீங்க பாடின பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆர்டிஎம்ல நீங்க ஒரு நிகழ்ச்சிக்காக
2: ஆர்டிஎம்ல வந்து முதல்ல வந்து அந்த பாடல் திறன் போட்டியில தான் பாடினேன். அதுக்கு பிறகுதான் கலப்படத்துல பாடுறது.
0: பாடல் திறன் போட்டியில என்ன பாட்டு பாடினீங்க?

சிறப்பான பாடல் இன்னைக்கும் அந்த நினைவுகள்லாம் வந்துருச்சு. பொன் ரமேஷ் அவர்கள் பாட போறாரு இளைய நிலா அப்படின்ற ரொம்ப ரொம்ப அழகான பாடல் உங்களுக்காக கொடுக்கிறாரு. இது கலப்படம், நம்ம பொன் ரமேஷ்.

0: சிரம பாடி இருந்தாரு நம்முடைய பொன் ரமேஷ் அவர்கள், இளைய நிலா அப்படின்ற பாடலை.
1: நம்ம ஒரு கலைஞர்கள் தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க நம்முடைய கலப்படம் நிகழ்ச்சியில வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க.
0: மினல் எஃப்எம் பெருமையுடன் படைக்கும் கலப்படம் நிகழ்ச்சியை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
1: உங்கள் பொழுது என்ன சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம கலப்படம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர்கள் மட்டும் இல்லங்க, உங்களில் ஒருவர் அதாவது வந்து இங்க பார்வையாளரா வந்திருக்க கூடிய நேயர்களுக்கும் நாம ஒரு வாய்ப்பு கொடுக்க போறோம்.
0: Come on you, இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
1: 40 நிமிஷம் அந்த வசனத்தை பல்வேறு உணர்ச்சிகள்ல சொல்லணும்.
0: ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், ரொம்ப கவலையா முகத்தை மாத்துங்க, கவலையா மாத்துங்க.
2: ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்,
0: இதுதான் உங்களோட கவலையானே.
1: இன்னொரு கவலைனே, இன்னொரு
0: சோகம், அப்படி போங்க.
2: ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்.
1: இப்ப அடுத்து சிரிச்சுக்கிட்டே நல்லா கலகலன்னு சந்தோஷமா நீங்க சொல்லணும் இந்த வசனத்தை.
2: ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்.
0: இப்ப சிரிச்சுக்கிட்டே ஓங்கி அடிச்சா,
2: ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்.
1: சரி, இப்போ உங்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்வையாளர்கள் வந்தக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா அவங்களும் பாட போறாங்க. TMS பாட தான் வேணுமா?
0: நல்ல ஒரு கை தட்டுங்க.

0: ரொம்ப சிறப்பா பண்ணாரு. நன்றி நன்றி கார்த்திகே சுவண்ண. சரியா
1: சந்தோஷம் சந்திச்சது, ரொம்ப நன்றி சார்.
0: சரி, கலப்படம் நிகழ்ச்சியில உங்களில் ஒருவர், இன்னும் சில பேர் இருக்காங்க, அதுக்கு நம்ம பிறகு பாக்கலாம். இப்போ அடுத்ததாக மின்னலுடைய பாடும் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, 2008 உடைய வெற்றியாளர் உங்க ஊரு பாடகர் தான். இதோ கார்த்திகன் வாசு.

0: The commune lifestyle mall இருந்து மன்மத ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் மின்னல் எஃப்எம் பெருமையுடன் படைக்கும் கலப்படம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா வானொலியின் வாயிலாக நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தொடர்ந்து உங்களோட தான் வந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம அழைப்பு நிகழ்ச்சி எடுக்கும் போது ஜேபிலிருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
1: நாங்கள் நெரிசலில் மாட்டியிருக்கோம், ஜேம்ல மாட்டியிருக்கோம், ஆனால் பரவாயில்ல, ஜேம்ல இருந்தாலும் உங்க பாட்டுக்கடை எங்களுக்கு அமிர்தமா வந்து சேருது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரியாக தீராயசன் வாயிலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 80-ஆம் 90-ஆம் ஆண்டு 2000 பாடல்களை தொடர்ந்து நாங்கள் வழங்கிக்கிட்டே இருக்கோம், கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நாங்கள் வியாபாரியாகவும் ஆயிட்டோம், ஏன்னா நேர்கள் தான் வாடிக்கையாளர்.
1: எங்கள் கடையில் பாட்டும் பாசமும் மட்டும் நிறைய அள்ளி கொடுப்போம், நீங்கள் காசு கொடுக்காம பாசத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால ஒவ்வொரு திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தீரா இசை பாட்டு கடைக்கு கூப்பிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கேப்பீங்க. நம்ம தம்பி வந்து செவ்வாய்க்கிழமை என்ன பத்தி பேசுவீங்க?
0: செவ்வாய்க்கிழமை நினைவுகள் பத்தி நம்ம பேசுவோம். 80-ஆம் தொடர் நம்ம அந்த காலக்கு எடுத்த நினைவு நினைப்போம் இல்லையா, அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கின கதை. அப்புறம் நம்ம சின்ன வயசுல கொக்கோய் பலகாரம்லாம் சுட்டு கொடுப்பாங்க.
1: இங்க கொக்கோய் சொல்லுவீங்களா? நாங்க வந்து பேரா, அப்போ நாங்க வந்து கொக்கோய் தான் சொல்லுவோம். நீங்களாம் குவேதான் வாங்கி சாப்பிடுவீங்க, குவே வாங்கி சாப்பிடுவீங்க. அப்புறம் நீங்க கோரிங் பீசாங்கல சாஸ் தொட்டு கிச்சாப் தொட்டு சாப்பிடுவீங்களே, ஊருக்கு ஊரு மாறுபடுது, ஆனா எங்க பாசம் மாறுபடாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு.
0: சரி, இப்போ கலப்படம் நிகழ்ச்சியில அடுத்து யார் வரா?
1: அடுத்தது
2: தத்தாவன் சொல்லு, தத்தாவன் சொல்லு.
0: அதான்
1: சொன்ன, நாங்க ஏன் சொல்லணும்?
2: தத்தாவன் சொல்லு
1: ரமேஷே, தத்தாவன் சொல்லு. ஒரு நல்ல கைதடலோட இதை உங்களுக்காக சூப்பர் சுருளி ஆர்ட்ஸ்ல இருந்து நண்டு ரமேஷ் மற்றும் ஷா.
3: தம்பி, ஆமா, உங்க அப்பா என்ன ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாரு?
4: எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை.
3: என்ன வேற வேலை? இல்ல, ஒழுங்கா படிக்க மாட்டறியா?
4: நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன், எங்க அப்பா
3: சொன்னாரா? ஒரு வேலை இல்லதானா? சரி, நீ இங்க டியூஷனுக்கு வந்திருக்க. நான் ஒரு வாத்தியாரி.
4: நீங்க வாத்தியாரா?
3: ஆமா, நந்த வாத்தியாரு.
4: ஓ,
3: உங்க அப்பா சொல்லிட்டாரு என் மகனை அனுப்பிவிடுறேன், அவனை பிரெயின் வாஷ் பண்ணி மண்டையை கழுவி அவன் படிப்பை உள்ளுக்கு பூத்தி விடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு.
4: நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன், எங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு.
3: சொல்லிட்டாரு, அதனால நீ இன்னைக்கு வந்திருக்கிற. பேர் என்ன?
4: சொல்ல மாட்டேன்.
3: ஏய், பேரை கேட்டா சொல்ல மாட்டேன்ற?
4: ஐயோ, என் பேரையே சொல்ல மாட்டேன் சார்.
3: பேரையே சொல்ல மாட்டேனா? ஆஹா, ஆரம்பமே வில்லமா இருக்க. சரி சரி, நீ எங்க இருந்து வர?
4: வீட்டுல இருந்து வரேன் சார்.
3: இப்ப நான் மட்டும் என்ன, சுடுகாட்டுல இருந்தா வரேன்? நானும் வீட்டுல இருந்தா ஏன் வரேன்? வீடு எங்க இருக்கு?
4: கோயில் பக்கத்துல இருக்கு.
3: கோயில் எங்கயா இருக்கு?
4: வீடும் கோயிலும் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு.
3: ஐயோ, ஏய், வீடும் ஸ்கூலும் வீடும் எங்கடா இருக்கு?
4: நான் இருக்கிற தாமான்ல இருக்கு.
3: அது தெரியுது.
4: சரி, இதுக்கு வாங்க சார்.
3: சரி, நீ எங்க படிக்கிற?
4: ஸ்கூல்ல படிக்கிறேன் சார்.
3: எந்த ஸ்கூல்ல படிக்கிற?
4: எங்க அண்ணன் படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிறேன் சார்.
3: ஐயோ, குழப்பறானே. எந்த ஸ்கூல்ல? எங்க எங்க படிக்கிற சொல்லு.
4: தமிழ் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார்.
3: தமிழ் ஸ்கூல், வெரி குட். ஏன்னா தமிழ் ஸ்கூல்ல தான் படிக்கணும் இப்ப. வெரி குட். சரி, நீ தமிழ் ஸ்கூல்ல படிக்கிற, உன்கிட்ட சில கேள்வி கேட்க போறேன். சரியா? நீ படிச்சு முடிச்சு என்ன செய்வ?
4: புக்கை மூடி வச்சிருவேன் சார்.
3: இப்ப வந்து உன்னுடைய ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் பண்ண போறேன். அதாவது என்னன்னா, கணக்கு பாடம்.
4: கணக்கு பாடம்?
3: ஓகே, நல்லா கேட்டுக்க. உங்க அப்பா என்கிட்ட 1000 வெள்ளி கடன் வாங்கி இருக்கிறாரு.
4: வாங்கட்டும்.
3: ஓகே, மாசம் 100 வெள்ளி கொடுக்கிறாரு. 4 மாசம் 400 வெள்ளி கொடுத்துட்டாரு. மிச்சம் எவ்வளவு கொடுக்கணும்?
4: 1000 வெள்ளி தான்.
3: ஏய், தெளிவா கேளு. 1000 வெள்ளி கடன் வாங்கி இருக்காரா?
4: ஆமா.
3: மாசம் 100 வெள்ளி கொடுத்துட்டாரா?
4: ஆமா.
3: 400 வெள்ளி கட்டிட்டாரா? மிச்சம் எவ்வளவு இருக்கும்?
4: 1000 வெள்ளி தான்.
3: இந்த 1000 வெள்ளின்ற ஏன்?
4: உங்க அப்பாவை பத்தி தெரியாது.
3: ஏன்?
4: அவர் வாங்கின கடனை கொடுக்க மாட்டாரு.
3: வாங்கின கடனே கொடுக்க மாட்டாரா? ஏய், ஐயோ, வில்லங்கமான குடும்பமா இருக்குது ஆரம்பத்திலேயே. சரி, அடுத்து மொழி தெரியுமா? மொழி, மொழியை பத்தி வந்து கேட்க போறேன்.
4: ஓ, மொழியை பத்தி.
3: அதாவது மொழி, தமிழ் மொழி, ஆங்கிலம் எல்லாம் இருக்கு பாரு. உனக்கு எந்த மொழி பிடிக்கும்?
4: எனக்கு தேன் மொழியை தான் சார் பிடிக்கும்.
3: தேன் மொழியா? மொழியை பத்தி கேட்டா தேன் மொழியை பிடிக்குன்ற? சரி, அதை விட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கறேன். அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்?
4: அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் சார்? உங்கள் மேல் வைத்து இருக்கிறது அன்பு சார்.
3: வெரி குட்.
4: உங்கள் மேல் வைத்து இருக்கிறது
3: அன்பு,
4: உங்க மகள் மேல் வைத்து இருப்பது காதல். வெளியாக்கிடுவேன்.
3: மறுபடியும் உனக்கு தெரியுமா ஆண் பால் பெண் பால்?
4: எனக்கு மாட்டுப்பால் தான் தெரியும்.
3: அது மாட்டுப்பாலே. இது வந்து தமிழ்ல வந்து இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆண் பால் பெண் பால்,
4: ஆண் பால் பெண் பால்.

0: ஓ வண்டபோல் இப்ப மாட்ட நீ அப்பா
1: அப்பி
0: சித்தப்பா
1: சித்தப்பி
0: அப்படி இல்லடா
1: அப்படி இல்லடி
0: ஐயோ அது இல்லடா
1: அது இல்லடி
0: ஐயா பொண்ணை வச்சுட்டு நான் எப்படி உன பாடம் நடத்துறது தெரியல
1: எவ்ரிடே
0: யூ மஸ்ட் கம் டு மை கிளாஸ்
1: உங்க கிளாஸ்க்கு நான் வரணும்
0: டியூஷன் எடுக்க வரணும்
1: ஓகே சார்
0: இதனால தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு என் மகன்கிட்ட நீங்க பேச முடியாது நீங்க பேசி பாருங்க அனுப்பிவிட்டாரு இந்த மாதிரி ஒரு மகன் என்ன பண்றது
2: அடுத்து நம்ம கூட பாடுறதுக்காக ரெண்டு பேர் வரப்போறாங்க. முதல்ல பாடகி அவரை அழைப்போம். அவங்க பிறந்த ஊர் நாங்க இருக்கிற ஊர், அவங்க புகுந்த ஊர் நீங்க இருக்கிற இந்த ஊர். சுகன்யா, இதோ உங்களுக்காக.
3: பொதுவாவே ஒவ்வொரு பாடல் இப்ப எப்படி வந்து நம்ம பொங்கல் பாட்டு அப்படின்னா தை பொங்கல் வந்து எல்லாம் பாடுவோமோ அந்த மாதிரி தீபாவளி மலேசியா அப்படின்னு சொன்னாலே இந்த குறிப்பிட்ட பாடல் மின்னல் FM மட்டும் இல்ல எங்கும் அதிகமா ஒலிக்கும்.
2: தீபாவளி வந்தாலே எப்படி வந்து ஒரு காலத்துல 80களில் வந்த தீபாவளி பாட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி இவங்களும் அவங்களுடைய சகோதரியும் பாடின பாட்டு இன்னைக்கு மலேசியா முழுக்க தீபாவளியுடைய அடையாளம். வணக்கம் சுகன்யா, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் தெய்வீகன், வணக்கம் மோகன்.
2: எப்படி இருக்கு புகுந்த ஊர்?
4: சூப்பர்,
2: ரொம்ப பிடிச்சிருக்கு.
4: ஆஃப் கோர்ஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: பிறந்த ஊரா புகுந்த ஊரா?
4: ரெண்டு பேரும்
2: ஒரு சில வரிகள் எங்களுக்காக தீபாவளி அப்படியே கொஞ்சம் சீக்கிரமா நம்ம கொண்டு வந்துரும்.

0: சிறுபாரிச்சு ஒரு நல்ல கை தட்டல் நம்ம சுகன்யாவுக்காக. சரி, இவங்களாம் வந்து பொன் ரமேஷ் அவர்களால் தான் அடுத்து நமக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை ரொம்ப அழகா பாட காத்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் மலரும் நினைவுகளுக்கு போக போறோம். என்ன பாடலோடு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா,
1: நான் மலரோடு.
0: ஓ, இந்த மலரோடு பொன் ரமேஷ் இணைகின்றார். வாங்க கேட்கலாம் இது கலப்படம்.

0: ஜோஹர் குலா, இந்த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மாலில் இருந்து உங்களுக்காக கலப்படம் நிகழ்ச்சியை மினல் எஃப்எம் பெருமையுடன் படைத்துக் கொண்டிருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் ஒரு நல்ல கைதட்டலோடு நம்ம கலைஞர்களை தொடர்ந்து நம்ம வந்து வரவேற்க போகின்றோம். கலப்படம் எங்க நடந்தாலும் அந்த ஊர் கலைஞர்களை கூப்பிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும், அதே நேரத்தில் நல்ல கலைஞர்களை அடையாளம் காண்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாகவும் மின்னலுக்கு இந்த கலப்படம் இருந்திருக்கு.
1: எப்படி வந்து நம்முடைய கலைஞர்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் தற்போது வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நேரலையாகவும் நமது மின்னல ஃபேமிலியும் அவங்களுக்கான நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கான பாடல்களும் நாம நிறையவே ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த காற்றை சுவாசிக்கிற ஜூலை காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம்.
0: கார்த்திகேயன் மற்றும் நேஷ் வராங்க. இதோ ஜூன் போனால் ஜூலை காற்று.

0: ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் டைல் மண்டபத்தில் இருந்து மீனல் எஃப்எம் பெருமையுடன் படைத்த கலப்படம் கேட்டீர்கள். பின்னணி இசை வழங்கியோர் மன்மதா ஃபியூஷன் பேண்ட்.
1: நிகழ்ச்சி மேற்பார்வை பவானி பழனியப்பன். நிகழ்ச்சி தயாரிப்பு பிரேமா கிருஷ்ணன்.
0: மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது
1: நான் உங்கள் மோகன்.
0: நான் தெய்வீகன் தாமரை செல்வன். மீண்டும் சந்திப்போம்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
2: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
2: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
1: பந்தயம் 500 ரிங்கிட்.
2: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
1: 1000 நான் 2000 தரேன்.
3: பெட் பெட் தான் மவளே, சட்னி சட்னி தான்.
4: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
5: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
2: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
1: விளையாட்டு ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
4: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
1: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க.
0: இப்படிக்கு
2: மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஈரான் தென்பகுதியில் உள்ள அபாஸ் துறைமுக பகுதியிலும் காசிம் தீவுக்கு அருகிலும் குண்டு வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இது ஈரான் மீதான அமெரிக்காவின் ஆக அண்மைய தொடர் தாக்குதலாக உள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை மணி 4 அளவில் அபாஸ் காசிம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெடிப்பு சத்தங்களை கேட்ட வேளை வெடிப்பு ஏற்பட்ட பகுதி குறித்தும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதேவேளை இத்தாக்குதலில் எவரும் உயிரிழந்ததாகவோ காயமடைந்ததாகவோ தகவல் வெளியிடப்படவில்லை. முன்னதாக சனிக்கிழமை ஈரான் மீது அமெரிக்கா மற்றொரு சுற்று வான் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக வாஷிங்டன் அறிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் 3 சிறாரும் அவர்களின் பெற்றோரும் ஆவர் என காசா பொது தற்காப்பு அமைப்பும் மருத்துவமனைகளும் தகவல் வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலும் பாலஸ்தீனத்தின் அமாஸ் தரப்புக்கும் இடையிலான சண்டை நிறுத்தம் இன்னமும் செயலாக்கத்தில் உள்ளது. எனினும் காசாவில் தொடர் வன்முறை நீடிக்கிறது. மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான நீடித்த பேச்சுக்களை தொடரும் முனைப்புகள் நிலைகுத்தியுள்ளன. இவ்வேளை அமாஸ் உறுப்பினரை குறிவைத்து இத்தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் சண்டை நிறுத்த செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து இதுவரை 1144 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். வெனிசுவேலாவில் கடந்த மாதம் இரட்டை நிலநடுக்கங்கள் உலுக்கிய தொடக்க நாள்களில் அந்நாட்டு துருப்புக்களை அனுப்ப முட்டுக்கட்டையாக இருந்த விவகாரங்களில் மூத்த ராணுவ தளபதிகளிடமிருந்து வெளியான தாமதமான உத்தரவும் அடிப்படை உபகரணங்களின் பற்றாக்குறை குழப்பம் ஆகியவை அடங்கும். பேரிடருக்கான அரசாங்கத்தின் நடவடிக்கை பொதுமக்களிடையே சினத்தை ஏற்படுத்திய சூழலில் மீட்பு பணிகள் பற்றி நன்கறிந்த தரப்புகள் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தன. 7.5 பதிவான இரட்டை நிலநடுக்கங்களில் சுமார் 5000 பேர் உயிரிழந்தனர். இருப்பினும் இறுதி உயிரிழப்பு எண்ணிக்கை இதைவிட 2 மடங்காக இருக்கக்கூடும் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் வல்லுநர்களும் கணித்துள்ளனர். 5 சிறை தண்டனையை அனுபவித்த பின்னர் கியூபாவின் அரசாங்க கொள்கை எதிர்ப்பு கலைஞர் லூயிஸ் மேனுவேல் ஒத்தேரோ அகாந்தரா அமெரிக்கா வந்தடைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ஒத்தேரோ மாந்தநேய அடிப்படையில் பரோலில் விடுவிக்கப்பட்டதாக ஹவானாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தியது. மேலும் அவரது பயணத்திற்கு ஆதரவளிக்க தூதரகம் செயல்பட்டு வந்ததாகவும் ரூபியோ கூறினார். கியூபாவில் பேரளவிலான அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் 2021 எதிர்கட்சியான சன் இசிட்ரோ மோஃபன் இணை நிறுவனரான ஒத்தேரோவை கியூபா அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேசிய சின்னத்தை அவமதித்தது, நீதிமன்ற அவமதிப்பு, பொது ஒழுங்கீனம் ஆகிய குற்றங்களுக்காக அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அமெரிக்காவின் பல பகுதிகளில் காட்டுத்தீயினால் ஏற்பட்டுள்ள புகை மூட்டம் வார இறுதியில் நியூஜெர்சியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெறவுள்ள உலகக்கிண கார்பந்து போட்டியின் இறுதிச் சுற்றுக்கான தயார் நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்டை நாடான கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ எல்லை கடந்த புகை மூட்டத்திற்கு வித்திட்டுள்ள நிலையில் நியூயார்க் தலைநகர் வாஷிங்டன் மிட்வேஸ் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் வீட்டிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று இந்த புகை மூட்டத்தினால் உலகிலேயே அதிக மாசடைந்த நகரமாக நியூயார்க் மாறியது. இதனைத் தொடர்ந்து டொரோண்டோவும் வாஷிங்டனும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக IQA காற்று மாசு குறியீடு காட்டுகிறது. இதனையடுத்து போட்டி ஏற்பாட்டாளர்கள் நிலைமையை அணுக்கமாக கண்காணித்து வருகின்றனர். விளையாட்டு 2026 உலகக்கிண கார்பந்து. 3 நிலை வெற்றியாளரை நிர்ணயிக்கும் ஆட்டத்தில் பிரான்சை 6-4 என்ற கோல்களில் தோற்கடித்ததன் வாயிலாக உலக கார்பந்து வல்லரசுகளுடனான இடைவெளியை குறைப்பதற்கான முதல் அடியை இங்கிலாந்து எடுத்து வைத்துள்ளதாக தலைமை பயிற்றுநர் தோமஸ் தஷல் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று காலை மயாமியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆர்சனல் தாக்குதல் ஆட்டக்காரர் புக்காயோ சக்கா இங்கிலாந்துக்கு ஹேட்ரிக் சாதனை புரிந்தார். இவ்வேளை 2 புகுத்திய பிரான்சின் கிளியன் எம்பாப்பே உலகக்கிண போட்டியின் எல்லா காலத்திலும் அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையை படைத்தார்.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி, வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு நாம தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் 11:15 தொடங்கி அமுதி தமிழ் நிகழ்ச்சியும் உங்களுக்காகவே சிறப்பாக ஒளிபரப்பாக உள்ளது. அதற்கு முன்னதாக சில பாடல்களை கேட்டு வரலாம்.

என்னை நன்றாக இறைவன் படைத்தரன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. வணக்கம். மணக்குரங்கை கட்டுவேர். ஆம், இந்த கவிதைதான் இன்றைய அமுதை தமிழை நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிறது. சுங்கைப்பட்டாணியிலிருந்து கவிதைகள் படைத்து வந்த பேக்கா நாராயணன் சிந்தனையில் உதித்த கவிதை இது. மாட மாளிகை பெற்று வாழ்ந்துமென்ன, வைரநகை முத்துநகை பூண்டுமென்ன, தேடறிய செல்வமெல்லாம் திரட்டி என்ன, சிகமெச்ச நிலப்புலன்கள் சேர்த்துமென்ன, ஆடரங்கு சென்று கழித்தாடி என்ன, அறிவையர் தோல் தினந்தழுவி கிடந்துமென்ன, பீடுடைய நல்ல மனம் இல்லா மாந்தர் பெற்ற பெரும் செல்வமெல்லாம் பயனின்றாமே, வரிவேங்கை புலியினையும் எதிர்த்தல் போல மனமாயை தன்னை எதிர்க்கும் துணிவு பெற்றால் அறிவுள்ள மாந்தரெல்லாம் நல்லோராக அவனியில் புகழ் பெற்று வாழல் கூடும். கரியினையும் அடக்கு முயற் திறத்தை மாந்தர் கணக்கறிந்து கற்றதனை கருத்தில் கொண்டால் விரிகடலும் சிறிதாகும் மாந்தர் முன்னே விருப்புடனே மணக்குரங்கை கட்டுவீரே. விரிகடலும் சிறிதாகும் மாந்தர் முன்னே விருப்புடனே மணக்குரங்கை கட்டுவீரே.

0: நம் மனங்கவரும் மண்மனச் சிறுகதைகள். இந்த தொடரில் நாட்டின் தொடக்க கால சிறுகதைகளை நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான். இவர் நிஜம் 1999, சிறை 2005, எதிர்வினைகள் 2010, கனவு முகம் 2018 போன்ற சிறுகதை தொகுப்புகளையும், நொய்வப்பூக்கள் 2006, சிலஞ்சர் அம்பட் 2013, கையறு 2020 போன்ற புதினங்களையும், வனதேவதை 2015, பேயோட்டி 2017, மாயமலை தீவு 2023 போன்ற சிறுவர் புதினங்களையும், சூரிய கைகள் 2012 எனும் கவிதை தொகுப்பையும், ஆக்டோபஸ் கைகளும் அடர்ந்த கவித்துவமும் 2010 எனும் கட்டுரை தொகுப்பையும் வெளியிட்டுள்ளார். இன்று அவர் சஞ்சிக்கூலி என்ற கதையுடன் நம்மை சந்திக்கிறார்.
1: சஞ்சிக்கூலி சி கமலநாதன். சி கமலநாதன் புது கவிதை படைப்பிலக்கியத்துக்கு வித்திட்டவர். இன்றைக்கு மலேசியாவில் பரவலாக புது கவிதை எழுதப்படுகிறதென்றால் அதற்கு வழிகாட்டியவர் சி கமலநாதன் தான். கு அழகிரிசாமி மலேசியாவில் தமிழ் நேசனில் பணியாற்றிய போது சி கமலநாதனின் படைப்பு திறனை அடையாளம் கண்டு ஊக்குவித்தவர். கு அழகிரிசாமி அடையாளம் காணப்பட்டவர்களில் பலர் மலேசிய எழுத்து இயக்கத்தில் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். சி கமலநாதனின் சஞ்சிக்கூலி சிறுகதை ஒரு முதிர்ந்த கிழவனின் வாழ்க்கை கதையை சொல்கிறது. கிழவர் வேலை இடத்தில் விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். அவர் உயிர் பிழைக்க வேண்டும் என்று அவரை தெரிந்த மக்கள் கூட்டம் மருத்துவமனையில் தூங்கு மூஞ்சி மரத்தினடியில் காத்திருந்து அழுது புரண்டு இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார்கள். ஆனால் கிழவரின் உயிரோ மலைத்தாய் வரவுக்காக காத்திருந்து அவளை கண்ணார பார்த்து விட்ட பின்னரே உயிர் பெறுகிறது. கிழவர் கங்காணி திட்டத்தில் ஒப்பந்த கூலியாக மலாயாவுக்கு வந்தவர். காடு மலைகளை அழித்து நாடாக்கிய தொடக்க கால தலைமுறையை சேர்ந்தவர். 1941 ஜப்பானிய இராணுவம் மலாயாவை கையகப்படுத்துகிறது. ஜப்பானிய இராணுவத்துக்கு கொத்தடிமையாகி சயாம் பர்மாவுக்கு மரண தண்டவாளம் அமைக்க அழைத்து செல்லப்படுகிறார். 1945 இரண்டாம் உலக யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு கிழவர் எலும்பும் தோலுமாக மலாயாவுக்கு திரும்புகிறார். ஜப்பானியர் கைகளில் இருந்து வெள்ளைக்காரர்கள் கைக்கு மலாயாவின் ஆட்சி மாறுகிறது. அவர்களிடமும் கூலியாக வேலை செய்கிறார். ஒரு கட்டத்தில் ரப்பர் தோட்டங்கள் துண்டாடலுக்கு ஆளாக கிழவர் வேலை போய்விடுகிறது. பின்னர் தார் சாலை போடும் கூலி வேலைக்கு போகிறார். இப்படி அவள் வாழ்க்கையை நெடுக்க துயர்களை சந்திப்பதுதான் கதை. இதனை கிழவரின் தனிப்பட்ட துயரம் என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சமூகம் கடந்து வந்த துயரப்பாதை என்றே குறியிட்டு புரிதலுடன் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் இக்கதை அமைப்பு சொல்லாமல் சொல்கிறது. மலைத்தாய் என்பவள் அவருடைய சொந்த பேத்தி அல்ல, ஆனால் கிழவர் செல்லமாக வளர்த்த தோட்டத்து சிறுமி என்று காட்டப்படுகிறது. அவர் வருகைக்காகத்தான் அவர் உடல் ஊசலாடி கொண்டிருந்ததை கதை சொல்லும் பொழுது நாம் சற்று கவனமாகிறோம். மலைத்தாய் வந்தவுடன் அவள் கையை பிடித்து, நாங்கள் தான் பிறருக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போனோம், நீயாவது கல்வி கற்று பெரிய ஆளாக வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது முந்தைய தலைமுறை சாபத்தை போக்க புதிய தலைமுறையாவது அடிமையாக வாழாமல் படித்து கரை சேர வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது. புதிய தலைமுறையின் பிரதிநிதியாக மலைத்தாய் என்ற பாத்திரத்தை உருவாக்கியிருப்பது அவரின் சிறப்பான கதை கூறும் திறமைக்கு சான்றாக அமைகிறது. வரலாற்று ஏடுகளை திரும்ப வாசிக்கும் போது நம் முன்னோர்கள் அதிகாரத்துக்கே அடிபணிந்து வாழ்ந்தது புலனாகிறது. அவ்வாழ்க்கை முறை பழக்கமானபின் அதுவே நம் தலையெழுத்து என்று ஏற்றுக்கொண்டு காலந்தள்ளினார்கள். ஏனெனில் அவர்களுக்கு கல்வி எட்டாத கனியாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கல்வி கற்றவர்களால் அந்த சாபக்கேடு உடைத்தெறியப்பட்டிருக்கிறது. கல்விதான் வாழ்க்கையை திறந்து காட்டும். அத்திறப்பின் வழியே முன்னேற்ற பாதை தெளிவாக தெரியும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி பயணம் செய்ய கல்வி கண்டிப்பாய் கண்களை திறந்து விடும் என்று சொல்லத்தான் கதாசிரியர் மலைத்தாயை கதைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கு சி கமலநாதன் சொன்னது இன்றைக்குள்ள தலைமுறைக்கும் சேர்த்துதான் என்று எடுத்துக்கொள்வதே அறிவார்ந்த செயல். கதை குறியீட்டுத் தன்மையுடன் சொல்லப்பட்டாலும் அது சொல்ல வந்த கருத்தில் கூர்மையும் தெளிவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உத்தி உறுதியாய் வாசகனின் மனதை பாதிக்கும். இன்றைக்கு இந்த சமூகம் படித்த மேம்பட்ட சமூகமாக இருப்பதற்கு காரணம் நம் வரலாற்று சோகங்கள் நம் கண்களை திறந்து வைத்ததால்தான். இந்த பாதையை வகுத்தது கண்டிப்பாக நம் முன்னோர்கள்தான். கதை வழி நமக்கான விடுதலையை காட்டும் சி. கமலநாதன் போற்றுதலுக்குரியவர். இந்த கதை நம் வாழ்க்கையை செப்பனிட கண்டிப்பாய் புதிய வெளிச்சம் பாய்ச்சுகிறது தானே. சி. கமலநாதன் தலைமுறை எழுத்தாளர்களில் படைப்புகளை வாசிக்கும் பொழுது நமக்கு அவர்களின் சமூக பொறுப்புணர்ச்சியே மேலெழுந்து நிற்பதை பார்க்க முடிகிறது. எழுத்திலக்கியத்தினூடே இச்சமூகத்தை சரியாக கட்டமைக்க முடியும் என்ற அவர்களின் முயற்சி வீண் போகவில்லை என்பதை இன்றைக்கு தெளிவாக உணர்கிறோம்.

0: ஐநாவின் வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் 17 திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை விளக்கி வரும் மலாயா பல்கலைக்கழக மொழி மொழியியல் புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வ ஜோதி ராமலிங்கம் இன்று நிலைத்தன்மை மிக்க நகரமும் சமூகமும் என்ற இலக்கை பற்றி பேசுகிறார்.
1: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் பார்க்கவிருப்பது நிலைத்தன்மை மிக்க நகரமும் சமூகமும் என்பதாகும். அதாவது வளங்குன்றா வளர்ச்சியின் இலக்குகளில் 11 இலக்காக அமைந்திருக்கின்ற நிலைத்தன்மை மிக்க நகரமும் சமூகமும் என்ற தலைப்பானது அல்லது என்ற இலக்கானது மிகவும் கவனமாகவும் ஆழமாகவும் பார்க்கின்ற ஒரு இலக்காக அமைந்திருக்கின்றது. காரணம், இதுல ஒரு 3 முக்கிய நோக்கங்களை நிறுவனத்தின் வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள். முதல் நோக்கமாக பாதுகாப்பான நகர்ப்புற வளர்ச்சியை மேற்கொள்ளுதல் முதல் நோக்கமாகவும், அடிப்படை வசதிகளை தயார் செய்து கொடுக்கின்ற 2 நோக்கமாகவும், சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கின்ற நிலையை 3 நோக்கமாகவும் அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது நிலைத்தன்மை மிக்க நகரமும் சமூகமும் எனும் இலக்கின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால், நகரம் என்று கூறுகிறார்கள் அல்லவா, முந்தைய காலத்திலே அது வந்து நாடு என்று நாம் இங்கே பொருள் கொள்ளலாம். காரணம், நாடும் நகரமும் என்ற சொல்லாட்சிகள் எல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்களிலோ பக்தி இலக்கியங்களோ மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்ட சொற்களாக அமைகின்றது. அப்படி என்றால் நகரம் என்றால் என்ன என்றால், தொடக்க காலத்தில் அந்த நகரம் தான் நாடாகவும் இருந்திருக்கின்றது, நாடுதான் பெரும்பெரும் நகரங்களாகவும் இருந்திருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் கூட நகரம் என்பது ஒரு நாட்டின் தலைநகரமாக அமைகின்ற ஒரு நிலையும் பார்க்கிறோம் அல்லவா. அப்படி நகரத்தில் வாழும் மக்களும் எவ்வாறு வளத்துடனும் பாதுகாப்புடனும் வாழும் சூழல் ஏற்படுத்த முடியும் என்பதை அந்தந்த நாட்டில் வாழ்கின்ற நாட்டின் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களாகவோ அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களோ சரியான திட்டமிடல் வாயிலாக அதனை வழிநடத்த வேண்டும். ஆக அந்த அடிப்படையிலே இங்கே நாம் இன்று பார்க்கவிருப்பது என்னவென்றால், வள்ளுவம் எவ்வாறு இந்த நகரம் பற்றியும் சமூகம் பற்றியும் பேசியிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது வள்ளுவர் கூறுகின்றார், நல்ல நாடு அப்படின்னா என்ன என்று தெரியுங்களா? நல்ல நாடு என்பது அதற்கான வரையறையை வள்ளுவர் வழங்குகின்றார். நாட்டு மக்களின் தேவைக்கு குறையாத விளைபொருளும் தகுதியுடைய சான்றோர்களும் தாழ்வில்லாத செல்வமும் இருந்தால் மட்டுமே அது ஒரு நகரமாக ஒரு நல்ல நாடாக அமைவதை வள்ளுவர் மிகவும் தெளிவாக விளக்குகின்றார். இப்படிப்பட்ட நாடுதான் நல்ல நாடாகவும் அமைகின்றது. இன்று நாம் சொல்லுகின்றோம், வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளரும் நாடுகள் அல்லது பின்தங்கிய நாடுகள் போன்ற நாடுகள் எல்லாம் பட்டியலிட்டு வருகின்றோம். இப்படி வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்பது நல்ல நாடாகவும், வளர்ந்து வரும் நாடும் என்பது நல்ல நிலையை அடையக்கூடிய நிலையை நோக்கி செல்லும் நாடுகளாகவும் இங்கே இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஒரு நாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், மக்கள் நோய் இல்லாமலும் போதிய செல்வ வளத்துடனும் விளைபொருளும் கவின் கலைகளும் ஒரு நாட்டுக்கு அரணாக அமைவதை வள்ளுவர் பிணியின்மை செல்வம் விளை இன்பம் ஏமம் அணியென்ப நாட்டில் இவ்வைந்து என்ற குறளின் வழியாக மிகவும் சிறப்பாக கூறியிருக்கின்றார். அதாவது ஒரு நாட்டில் மக்கள் வந்து நாடு வந்து சிறந்த நாடாக எப்படி அமையும் என்றால், அந்த நாட்டில் வந்து மக்கள் வந்து நோய் நொடியின்ற இல்லாமல் வாழ வேண்டும், அந்த நாட்டு மக்கள் வந்து போதிய செல்வ வளத்துடன் வாழ வேண்டும். செல்வ வளம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய சூழ்நிலையிலே பொருளாதார நிலையிலே வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு நாட்டையும் நாம் வந்து சில குறியீடின் வழியாக நாம் வந்து அதனை வந்து அடையாளப்படுத்துகின்றோம், அதன் வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றோம். உதாரணத்துக்கு GDP என்று கூறுவார்கள். அந்த GDP குறியீடு தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்தி கூறுகின்றது. அந்த அடிப்படையிலே அந்த GDPக்கு அடிப்படையாக அமைவது செல்வம். அந்த செல்வம் போதிய அளவுக்கு நாட்டு மக்கள் இருக்க வேண்டும். மலாயில கூட நம்ம வந்து பிண்டாபத்தான் பெர் கபிதா என்று கூறும் அல்லவா. அந்த மாதிரி ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு சராசரி வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நாடு நிர்ணயிக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாட்டோட வளர்ச்சியும் உறுதி செய்யப்படுகின்றது. இப்ப வள்ளுவர் பாருங்கள், 2000 முன்பே இந்த செல்வ வளம் மக்களிடம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான ஒரு பொருளாக அங்கே வந்து தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அடுத்ததாக விளைபொருள் பத்தி பேசுகின்றார். விளைபொருள் என்பது ஒரு நாட்டின் விளைச்சல். அப்ப ஒரு நாடு வந்து வளர வேண்டும் என்றால் அது வந்து விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, உற்பத்தி துறையாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் பொருட்கள் விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அது உள்ளூர் சந்தைகளோ சரி அல்லது வெளிநாடுகளுக்கோ ஏற்றுமதி செய்ய வேண்டும். இது 2000 காலங்காலமாக தமிழர்களுடைய பண்பாட்டில் வாணிக வழியாக இது நடைபெற்று வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆக இது வந்து வள்ளுவரும் மிகவும் சிறப்பாக இங்கே இதனை ஒரு முக்கியமான கூறாக அமைத்து கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, கவின் கலைகளும் ஒரு நாட்டிற்கு அரணாக அமையும் என்று கூறுகிறார். கவின் கலைகள் என்பது அழகு கலைகள். அணி அழகு என்பது இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஆர்ட், ஒரு ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஆக இருக்கலாம், ஒரு சனி என்ற மலையில் கூறுவோம் அல்லவா, அந்த அந்த அது போன்ற இங்கே இந்த கவின் கலைகள் ஒரு நாட்டுக்கு எப்படி அமைய அரணாக இருக்கும் என்றால், அதாவது எல்லாமே நம்ம வந்து புறவயமாகவே செல்லாமல், புறவயம் என்பது இங்க ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக நமக்கு போகாமல், இந்த கலைகள் என்று பார்க்கும்போது மனிதனுடைய உள் உணர்வு என்ற ஒரு நிலையிலே அவனுடைய கலை நயம் அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் வந்து ஒரு சமநிலை மிக்க மனிதனாக உருவாகுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே புற வாழ்க்கையாக இருக்கட்டும், அக வாழ்க்கையாக இருக்கட்டும், இது இரண்டுமே சரிசமமாக அதனை சமப்படுத்தி வள்ளுவர் இந்த குறட்பாவளி கூறியிருக்கும் செயலானது ஒரு நாட்டில் மக்கள் எத்தகைய வாழ்க்கை முறையை மேற்கொள்ள வேண்டும், அப்படி மேற்கொள்கின்ற அந்த வாழ்க்கை முறை நாட்டோட வளர்ச்சிக்கு நிலைத்தன்மைக்கு எவ்வாறு பங்காற்ற முடியும் என்ற செய்தி வந்து இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. இது மேலும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் இங்கே பார்க்கவிருப்பது விலை வின்பம் ஏமம் என்ற அந்த குறளில் பயன்படுத்தப்பட்ட அந்த சொல்லாட்சியானது. இங்கே நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், கவின் கலைகளை தற்காத்து வருகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றேன். கலைகள் அதாவது பண்பாட்டு கலைகளை தற்காத்து கடைபிடித்து வருவது இது முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். பொதுவாக இந்த வளங்குன்றா வளர்ச்சியிலே பெரும்பாலும் பொருளாதாரத்தை பற்றியும் நாட்டுடைய புறத்தோற்றம் புற வளர்ச்சி மட்டும் பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இந்த 11வது இலக்கில் வந்து அவர் முக்கியமாக அவங்க கூறுகின்ற செய்தி என்னவென்றால், நகரமும் சமூகமும் என்று பொதுவாக பேசிவிட்டார்கள். அந்த நகரம் என்று சொல்லும் பொழுது நான் முதலில் கூறிய போல சில விஷயங்கள், அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நாம் வந்து பூர்த்தி செய்தால் நம்ம வளர்ச்சியை வந்து அது ஓரளவு நிர்ணயம் செய்கின்றது. ஆனால் சமூகம் என்று பார்க்கும் பொழுது சமூகத்தை சூழ்ந்திருக்கின்ற பண்பாட்டு அம்சங்கள், ஒருவனுடைய மொழி நம்பிக்கை ஆகியவை அனைத்துமே இங்கே முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றேன். காரணம், இந்த பண்பாட்டு கலைகளை தற்காத்து கடைபிடித்து வந்தால் வர வேண்டும். இதைதான் யுனெஸ்கோ நிறுவனத்திலே ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்து பண்பாட்டையும் மொழியையும் காப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது நிலைத்தன்மை வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைகின்ற ஒரு நிலையும் நாங்கள் பார்க்கின்ற முடியுது. ஆக இந்த இலக்கு 11 இந்த செய்தி வந்து இதன் வாயிலாக பதிவாகி இருப்பது நம்முடைய மொழியாக இருக்கட்டும், இலக்கியங்களாகட்டும், பண்பாடாகட்டும், இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த வள்ளுவத்தின் குரல் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக நான் சொல்ல வந்த அந்த கருத்தானது இந்த விளைவின்பம் என்ற விளைவின்பம் ஏமம் என்ற அந்த சொல்லாட்சியின் வழியாக அது வெளிப்பட்டு நிற்கின்றது. அது மட்டுமல்லாமல், நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு என்ற குறட்பாவளி நிலைத்தன்மை வளர்ச்சிக்கான இலக்குகளில் 11வது இலக்காக இடம்பெற்றிருக்கும் நிலைத்தன்மை சார் நகரமும் சமூகமும் தொடர்பான செய்திகள் இந்த குறட்பாவில் புதைந்திருப்பது இங்கே மிக தெளிவாக வள்ளுவர் எடுத்து விளக்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த 11வது இலக்கும் மிக செறிவாக வள்ளுவத்தில் நாம் பார்த்து மகிழ்கின்றோம்.
0: வளர்ச்சி இலக்கு அடுத்த வாரமும் வளரும்.

0: மே 21 மலேசிய கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் தலைநகரில் கவியரசர் கண்ணதாசனின் நூற்றாண்டை நோக்கிய பயணத்தின் தொடக்க விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே, தத்துவமே, அனுபவமே என்ற தலைப்பில் பட்டிமன்றம் இடம்பெற்றது. தத்துவம் என்ற வாதத்தை முன்வைத்தார் வழக்கறிஞர் சுமதி. அவரது சொல் வீச்சின் ஒரு பகுதி அடுத்து இடம்பெறுகிறது.
1: விளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத உறவாகுமே, தலைமாறி காலமாறுமே, இங்கு சொந்தங்கள் தடுமாறுமே அப்படின்னு பல்லவி எழுதுறார். அதுல எழுதுறார், வீணை தன் நரம்பை விரல் மீட்டும் போது மிருதங்க ஒளி தோன்றுமா, விளக்கேற்றி எடுத்து பகல் நேரம் வைத்தால் விளக்கின்றி ஒளி தோன்றுமா. இது மொதல் சரணம். அடுத்த எழுதுறாரு என்ன, எனக்காக உணவு உண்டு எப்படி நடக்கும், இது அனுபவம். எனக்காக நீங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பக்கத்துல நண்பர் நீங்க அழறீங்க, எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும். நீ எனக்காக உணவு உண்ட, எனக்காக நீ அழலாம் பா, சாப்பாடு பசிச்ச நான்தான் திங்கணும். இது பிலாசபி. அடுத்த பிலாசபியினோட உச்சம், நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையா செய்வது நன்று. அனுபவத்தில் ஆரம்பிப்பாரு, தத்துவத்தில் முடிப்பாரு. அப்புறம் ஆரம்பத்தில் திறப்பு உன் கையில் இல்லை என்று மறுத்தடுத்து நடக்கும் உன் கையில் இல்லை, பாதை வகுத்த பின்பு பயந்த செலாவும் அது பயணம் நடத்திவிடும் மறைந்திடும் பாவம். அனுபவம் ஆரம்பிக்குது, தத்துவத்தில் முடியுது, கடைசியா முடிகிறது. சரியா, இவ்வளவு என்னை செய்ய செய்ய செய்யன்றிய முடியலன்னு தானே நான் முட்டி குதிரை மாதிரி பண்ணிருக்கேன், திரும்ப திரும்ப கம்ப போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம கவிஞர்கிட்ட கேட்டோம்னா கடைசியா வச்ச சரணம், நாளை பொழுது

0: நமக்கென வாழ்ந்தாரு நடத்த ஒருவன் உண்டு கோயிலில் காண்கிறது. வேலை திறக்கும் என்று நம்பிக்கை கொண்டு இந்த வேலையும் மாறும் வேகத்தை போல அப்படின்னு முடிக்கின்ற பொழுது ஹையஸ்ட் பிலாசபி ஒன்னால எல்லாம் முடியும் நீ நினைக்கிற நீ செய்ய செய்ய கடைசியில ஒரு டிவைன் கிரேஸ் இருக்கு பாரு அது வந்து உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹையஸ்ட் பிலாசபியா அதை பார்த்து ஈரைன்னு சொன்னாக்கே நமக்கு இந்த மொழி தெரியல தெரிய வேண்டிய அவசியம் தமிழ் எனக்கு இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா இந்த விஷயத்தை எப்படியாவது தமிழ் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு. சுதர்மியாயி தனம் சேயா பரதர்மோ பயாவகா என்ற கீதையினுடைய அந்த ஒற்றை வரி சாரத்தை நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்றுனும் பொழுது அனுபவத்தை சொல்லிக்கிட்டே வந்து அனுபவத்தை சார் நான் போனேன் சார் காலில் அடிபட்டுருச்சு சார் அனுபவம் அந்த பக்கம் போனீங்கன்னா காலில் அடிபட்டுரும் ஏன்னா அவங்க எப்படி இருக்கு அது பிலாசபி அதுதான் நாங்கள் சொல்றோம். அனுபவம் நிறைந்தது தான் கண்ணதாசனுக்கு இல்லாத காதல் அனுபவம் இல்லை.
1: வேலவன் வழி வாழ்க்கை வழிகாட்டி என்ற கருப்பொருளில் பேரா மாநில அரசின் ஏற்பாட்டில் தேசிய திருமுருகன் மாநாடு அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதாவது ஜூலை 25ஆம் நாளும் 26ஆம் நாளும் இப்போ அருள்மிகு கல்லுமலை சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற உள்ளது. மாநாடு குறித்த மேலதிக விவரங்களை வழங்குகிறார் ஏற்பாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் சுப்பிரமணியம்.
2: அனைவருக்கும் வணக்கம். பேரா மாநில அரசின் ஏற்பாட்டில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் சிவனேசன் அச்சலிங்கம் அவர்களின் தலைமையில் இந்த ஜூலை 25 மற்றும் 26 சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் தேசிய திருமுருகன் மாநாடு இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் நாள் சனிக்கிழமை 25ஆம் தேதி மாலை மணி 7 மாண்புமிகு டாக்டர் சிவனேசன் அச்சலிங்கம் அவர்களின் சிறப்புரையுடன் தொடங்கும் இம்மாநாடு தமிழ் பள்ளி மாணவர்களின் முருகப்பெருமான் தொடர்பான கிராமிய நடனம் சிற்றுரைகள் போன்றவை இடம்பெறும். அடுத்து முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பாடகர் அமரர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் தவ புதல்வர் தமிழிசை பாடகர் கோ சிவ சிதம்பரம் அவர்களின் முருகன் பக்தி பாடல் இன்னிசை கச்சேரி அரங்கேற உள்ளது. இன்னிசை மலையில் நினைய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 7 இப்போ சங்கீத கலாலயம் மியூசிக் அகாடமி டாக்டர் பண்பரிசி கனிமொழி ஆகியோர் மாணவர்களுடன் படைக்கும் காவடி சிந்து இன்னிசையுடன் தொடங்கும் 2ஆம் நாள் மாநாட்டில் சங்கீத கலாலய மாணவர்களின் கண்கவர் நாட்டிய நாடகமும் அரங்கேற உள்ளன. தமிழ்நாட்டு பேச்சாளர்கள் செந்தமிழரசு பேராசிரியர் சிவகுமார் தாமல் கோ சரவணன் ஆகியோருடன் நம் நாட்டு பேச்சாளர் டாக்டர் வா ஜெயபாலன் ஆகியோரின் கருத்தை கவரும் சொற்பொழிவுகள் இடம்பெற உள்ளன. அதே வேளையில் மாநாட்டில் 2 ஆய்வு கட்டுரைகளும் படைக்கப்பட உள்ளன. மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்ஐ சேர்ந்த முனைவர் மு சங்கர் அவர்களும் ஜோகூர் நல்லாசிரியர் என்ஆர் சிவசித முத்துராஜா ஆகியோரும் ஆய்வு கட்டுரைகள் படைக்க வருகின்றனர். பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மண்புகு தத்தோ சிவனேசன் அச்சலிங்கம் அவர்கள் இம்மாநாட்டை தலைமை உரையாற்றி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைப்பார். 7 இயக்கங்கள் ஒன்றிணைந்த ஆதரவுடன் நடைபெறும் இந்த தேசிய திருமுருகன் மாநாட்டிற்கு நாடு தழுவிய அளவில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என தத்தோ சிவனேசன் அச்சலிங்கம் அன்போடு அழைக்கின்றார். அனைவரும் வாருங்கள், திருமுருகன் அருள் பெற்று செல்லுங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகா.
1: தினசரி வாழ்க்கைக்கு திருப்புகழ் எனும் நூல் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 26ஆம் நாள் இப்போ லிம் கார்டன் ஏகேஎஸ் மண்டபத்தில் மாலை 6 வெளியீடு காணவுள்ளது. நிகழ்ச்சி குறித்து விவரிக்கிறார் நூலாசிரியர் மகப்பேறு நிபுணர் மருத்துவர் வா ஜெயபாலன்.
3: வணக்கம். திருப்புகழ் என்றாலே நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமானை போற்றும் இனிய பக்தி பாடல்கள். ஆனால் திருப்புகழ் அதற்கும் அப்பாற்பட்டது. அது மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஓர் அரிய வாழ்வியல் களஞ்சியம். இந்த அரிய சிந்தனையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் தினசரி வாழ்க்கைக்கு திருப்புகழ் என்ற நூல் வெளியீட்டு விழா வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 இப்போவில் உள்ள லிம் கார்டனில் அமைந்திருக்கும் ஏகேஎஸ் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கு மலேசிய பிரதமர் துணையின் துணை அமைச்சர் மாண்புமிகு எம் குலசேகரன் அவர்கள் சிறப்பு வருகை தர இருக்கின்றார்கள். விழாவின் சிறப்பு அம்சமாக உலக புகழ்பெற்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் செந்தமிழ் அரசு பேராசிரியர் கி சிவகுமார் அவர்களின் திருப்புகழே மருந்தும் விருந்தும் என்ற தலைப்பிலான சிறப்பு பேருரை நடைபெறும். திருப்புகழ் எவ்வாறு மனதிற்கு மருந்தாகவும் வாழ்க்கைக்கு விருந்தாகவும் மனிதனை உயர்த்தும் வாழ்வியல் நெறியாகவும் விளங்குகின்றது என்பதை தனது தனித்துவமான பேச்சு நடையில் அவர் விளக்கவிருக்கின்றார். ஆன்மீக அன்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள், இளைஞர்கள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டிய அரிய நிகழ்ச்சி இது. பாருங்கள், திருப்புகழின் இனிமையை கேட்போம், அதன் வாழ்வியல் நெறிகளை அறிந்து கொள்வோம். தினசரி வாழ்க்கைக்கு திருப்புகழ் என்ற நூலை வரவேற்போம். அனைவரும் குடும்பத்துடன் வருக, திருப்புகழ் அருளமுறை வருக.

அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகள் குடியேற காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். புலவரா முத்தையனாரின் கவிதையோடு அமுதே தமிழே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம். அமுதே.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு. சங்கர்.
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நாடு நகரம் எங்கிலும்
4: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். படிச்சுமையிலும் மகிழ்வா என்றால் நான் லிங்கம் சென்றேன்.
5: லிங்கம்ஸ் மசாலை மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை. லிங்கம்ஸ் மசாலை தான்
6: 90ஆம் ஆண்டிலே சமையல் அறை சின்னம். சுவையிலே உச்சம்,
5: டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
4: என் சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்
7: அனைத்துக்கும்
8: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
9: சும்மா அதிரதில்லை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பரப்புரை மற்றும் தேர்தல் இயக்க நடவடிக்கை தொடர்பான 19 விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அல்சாஃப்னி அஹமத் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரைகள் சுமூகமாக மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த கண்காணிப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பேராக்கின் பொருளாதாரம் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த நவீன வேளாண் உணவு சார்ந்த தொழில்களில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஈடுபடுவதை மாநில அரசு ஊக்குவிக்கிறது. நிர்வாகம், நிதி, திட்ட மேலாண்மை, பொறியியல் ஆகியவற்றில் அனுபவத்தை கொண்டிருப்பவர்கள் இத்துறையின் வளர்ச்சியை தூண்ட அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநில ஆட்சிமன்ற உறுப்பினர் டத்தோ முகமது ஜொல்காஃப்லி ஹாரூன் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் ஜலந்தூன் ராசாக் குடியிருப்பு ஒன்றின் முன் நேற்று இரவு வாகனம் மீது மரம் விழுந்த சம்பவத்தில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார். 43 வயதான அந்த ஆடவரின் இரு கைகளிலும் நெஞ்சு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் சசாலி அடாம் தெரிவித்தார். இந்தியாவின் தனியார் நிறுவனம் தயாரிப்பிலான செயற்கைக்கோள் ஏவுகலம் முதல் முறையாக பூமியின் சுற்றுவட்ட பாதையில் ஒரு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான ஏவுகணையின் ஆற்றலை சோதிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது என ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் கூறியுள்ளது. விலை உயர்வு, புவி அரசியல் பதற்றம், மோதல், 3 நாடுகளில் நிலவும் வெப்பம் ஆகியவை உலக கிண்ண போட்டிக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டன. எனினும் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா முழுவதும் மனநிறைவை காண முடிகிறது. நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவுக்கு ஸ்பெயினுக்கும் இடையேயான இறுதியாட்டம் மட்டுமே எஞ்சியிருந்தாலும் ஃபீஃபாவின் உலக நிர்வாக அமைப்பு இதனை நிறைவு செய்வதில் வெற்றி கண்டுள்ளது என கூறப்படுகிறது. இதனிடையே இறுதியாட்டத்தில் நடுவர் போட்டியின் விதிகளை மீறுவதை தவிர்க்கும்படி ஸ்பெயின் தலைமை பயிற்றுநர் லூயிஸ் டெலாஃபாண்டே எச்சரித்துள்ளார். 2022 சவுதி அரேபியாவிடம் அர்ஜென்டினா எதிர்பாராத விதமாக தோற்றபோது நடுவராக பணியாற்றிய ஸ்லோவேனியாவின் ஸ்லாவ்கோ வின்சிச் அர்ஜென்டினாவுக்கு எதிரான போட்டியை வழிநடத்துவார். சவுதி அரேபியாவுக்கு சாதகமாக பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை வழங்கியதாக வின்சிச் மீது கத்தாரில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு நாம தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து பாடல்களை கேட்க போறோம். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல தாளம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஆனா இப்போ கலப்படம் நிகழ்ச்சி 10 மணிக்கு ஒளிபரப்பாகிறதுனால தாளம் நிகழ்ச்சி இன்றைக்கு இடம்பெறாது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா அழைத்து வாழ்த்துக்களை சொல்லலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இது தாங்க உங்களுக்கான நேரம். பயணத்துல இருக்கீங்களா, யாரையாவது பார்க்க போயிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்காக பாடல் கேட்க போறீங்களா, இல்லங்க சும்மா எனக்காக பாடல் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா, எது எப்படி இருப்பினும் தாராளமா நீங்க அழைக்கலாம். சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உடனே அழைங்க.

0: நேர்களும் தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்காங்க. வாங்க, என்ன சொல்றாங்க, முதல் நேயர் யாரு அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். இன்றைக்கு நீங்க இப்ப நினைச்சவங்களுக்கு கூட பாடல கேட்கலாங்க. எனக்கு இவங்களுக்கு பாட்டு கேட்கணும் போல இருக்கே அப்படின்னாலே நீங்க இப்ப மின்னல் எஃப்எம்க்கு அழைக்கலாம். சரி, இப்ப வாங்க நிகழ்ச்சியில் யார் காத்திருக்காங்க அழைப்புல அப்படின்னு கேட்கலாம். இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். கர்வனன் அழைச்சிருக்காரு தொடக்கமா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நன்றாக இருக்குது மந்தகா. நீங்க வானில ரொம்ப நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்குதுங்களா? சரி, இப்படி மழையா வெயிலா எது நல்லா இருக்கு உங்களுக்கு?
1: இப்ப வந்து வெயில்.
0: வெயில், சரி சரி. அப்ப வெளியில போய் விளையாட பிள்ளைகளுக்கு வசதியா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில?
1: ஆமா, மேம் கட்டா சாயந்தரமா இருந்தாலும் அந்த வெயில் அணங்கணும்னா நல்லா இருக்கும்.
0: ஆமா, உண்மை. சரி சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடலை யாருக்காக விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: யாருக்காக விரும்பி கேக்குறேன்னாக்கா, இங்கிலனோட சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு காலையில அவங்க வெற்றி பாட்டாங்க, அவங்களுக்காண்டி ஏதாவது ஒரு வெற்றி பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா நிச்சயமா, மூன்றாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, அற்புதமான ஆட்டம்.
0: நிச்சயமாக. அப்புறமா பாடலை கேட்கலாம். நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: இனிமையா இருக்கு, ஒரு பாட்டு பாடுங்க.
1: ஐயோ அண்ணா, என்ன பாட சொல்லாதீங்க.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி சொல்லுங்க, யாருக்காக பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: எங்க சின்னம்மாவுக்கு வர்ற சனிக்கிழமை அவங்களோட பிறந்த நாள். ஏதாவது ஒரு வாழ்த்து பாட்டு கேக்குறேன். அவங்களுக்கு அஜித்னா ரொம்ப பிடிக்கும்.
0: சரி,
1: அவங்க பேரு புஷ்பா. அவங்க பேரு
0: புஷ்பாவா?
1: செல்ல சித்தி சின்னம்மா. அவங்க வந்து
0: செல்ல சின்னமா? ஏன் அவங்க மட்டும் செல்ல சின்னமா?
1: ஏன்னாக்கா அவங்க கூட வந்து நான் சின்னதுல இருந்தே ரொம்ப க்ளோஸ். இன்ன வரைக்கும் நான் அவங்க கூட க்ளோஸ்.
0: அட்டட்டா,
1: நியூவா உள்ள பாடத்த பில்லா இப்ப புதுசா வந்துச்சா? பில்லா,
0: பில்லா புதுசா வந்துச்சா?
1: புது பில்லா இருக்குல்ல?
0: புது பில்லா அப்படி வரீங்க? ஆமா ஆமா, பழைய படமும் இருக்கு. பயந்துட்டேன், பில்லா புதுசா வந்துச்சா? நமக்கு தெரியாம
1: பழசு வந்து ரஜினிக்கு நடிச்சது, புதுசு அஜித் நடிச்சது. அதுல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா அடுத்ததா பாடல கேக்கலாம்.
1: நன்றி.

0: மகாலே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: லிங்கம்
3: இப்போ பிரியங்காவில் அதிரவிக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைகள் அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கடு, அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்கா.

0: இன்றைக்கு அழைப்புல தொடர்ந்து மோகனா இருக்காங்க. மோகனா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும்.
0: நலமா இருக்குமா, பலமா இருக்கு நீங்க சொல்ற விதமே. சரி சொல்லுங்க, யாருக்காக பாடல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: என் வீட்டுக்கு இருக்காவ இன்னைக்கு அவர் கடுமையா வேலை செய்யறாரு.
0: அட்டா, அப்ப கடுமையா வேலை செய்யற கணவருக்கு என்ன பாடல கேட்கலாம் இருக்கீங்க?
1: சரி, இப்ப உள்ள பாடல் இப்ப லேட்டஸ்டா என்ன இருக்கோ அவருக்கு ரொம்ப வேலைக்காக போடுங்க.
0: வேலைக்காக, அவர் வேலை செய்யற உழைக்கும் கரங்களுக்காக பாடல் போட சொல்றீங்க?
1: ஆமா.
0: சரி, நிச்சயமா அடுத்ததான் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும்போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
5: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
6: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
5: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
6: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
7: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
8: அடிதான் இருப்பேன்.

அடிதான் இருக்கு.

0: முரளி பேசுறேன், பூச்சோங்கலேருந்து.
1: முரளி சொல்லுங்க, பூச்சோங் பக்கமா வானிலை எல்லாம் எப்படி இருக்கு?
0: மப்பும் மந்தாரமா தான் இருக்கு.
1: மப்பும் மந்தாரமா இருக்கா? சரி, அப்ப மழை இன்னும் கொஞ்ச நேரத்துல எதிர்பார்க்கலான்றீங்க?
0: ஆமா நினைக்கிறேன்.
1: சரி சரி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: ஓகே, ஜோடி படத்துல இருந்து காதல் கடிதம் தீட்டுது அந்த பாடல் ஜானகம்மா பாடுறது. அவங்க மறைந்து ஒரு வாரம் ஆகுது, சோ அவங்க நினைவா இந்த பாடல் கேக்குறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, அவங்க குரலை யாராலுமே ஈடுகட்ட முடியாது அப்படிதான் சொல்லணும். அடுத்ததாக இந்த பாடலை நாம கேட்கலாம். மிக்க நன்றி.

0: பள்ளி விடுமுறையா இன்றைக்கு?
1: ஆமாமாக்கா,
0: ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தானே காணு. சரி, எது கூடுதல் வகுப்புகள் இருக்கா இன்றைக்கு உங்களுக்கு?
1: இல்லையாக்கா.
0: இல்லை, முழுசு முழுசுதான் விடுமுறை. பொதுவா ஞாயிற்றுக்கிழமையில என்னதான் பண்ணுவீங்க வீட்டுல?
1: வீட்டுல அம்மா கூட அப்பா கூட என்ஜாய் பண்ணுவேன்.
0: பெற்றோர்களோட நேரம் செலவு செய்யறீங்க சமத்துக்குட்டி. சரி சொல்லுங்க, என்ன பாடல இன்றைக்கு விரும்பி கேட்க போறீங்க?
1: பவளமல்லி கேக்குறேன்.
0: பவளமல்லியா? யாருக்காக விரும்பி கேட்க போறீங்க?

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு நிறைய நேர்கள் இன்னமும் அழைச்சிட்டே இருக்கீங்க, அழைப்பு கிடைக்கலன்னு வருத்தமே பட வேண்டாம். பிற்பகல் ஒரு மணிக்கு மேலேயும் நீங்க தாராளமா நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக கிஷன் ராஜ் உங்களோட பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியும் கேட்க மறந்துடாதீங்க. இப்ப நான் போயிட்டு வரேன், பாய்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: நாட்டின் வளங்கள் திரும்ப மக்களையே சென்றடைய வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். 1MDB-யின் 1.37 பில்லியன் டாலர் சொத்துக்கள் அரசாங்கத்திடமே ஒப்படைப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டில் தேசிய உணர்வை உயிர்த்துணர செய்யும் நடவடிக்கை ஜலுர்கமிலாங்கை பறக்க விடுவதிலும் கொண்டாடுவதிலும் நிறுத்திவிடலாகாது. மாறாக அது நாட்டின் வளங்களை மக்களிடமே ஒப்படைக்கும் கொள்கையின் பொருள் உணர்த்துவதாக அமைதல் அவசியம். இவ்வாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தெரிவித்தார். பேரா இப்போவில் தேசிய மாதம் ஜலுர்கமிலாங்கை பறக்கவிடும் மாத தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் இவ்வாறு கூறினார். குறிப்பாக பொதுச்சேவை ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, ரஹ்மா ரொக்க நிதி, ரஹ்மா அடிப்படை நிதி, பள்ளி மாணவர்களுக்கான உதவி திட்டம் ஆகியவற்றின் மூலம் மக்களின் நல்வாழ்வை உயர்த்தும் நடவடிக்கைகளின் வாயிலாக மடானி அரசாங்கம் அக்கொள்கையை கடைபிடிப்பதாக பிரதமர் கூறினார். இதே நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாட்டின் சுதந்திரம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகே பெறப்பட்டது என்றார். நமது முன்னோர்கள் அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ரத்தம் வியர்வை சிந்தி சுதந்திரம் பெற்று தந்ததை இன்றைய இளையோர் நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மலேசியாவின் பலம் பல்லின மக்களின் ஒற்றுமையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ் முன்னிறுத்திய கூட்டணி உணர்வே தரத்தை மேம்படுத்தும் என்ற கூற்றை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்பார் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில், தேசிய ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஆரன் அகோடாகாங், பேரா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சரானி முகமத் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வை மேலோங்கச் செய்யும் நடவடிக்கையாக கம்பாரா மர்டேகா ஜலுர்கமிலாங் நீடிக்கும். மேலும் இது நாடு முழுவதிலும் உள்ள மக்களிடையே ஒற்றுமையின் மேன்மையையும் நாட்டு பற்றையும் உயிர்த்துணரச் செய்யும் என தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். மலேசியா மடானி வளப்பத்தின் அனுபவம் எனும் கருப்பொருளில் கொண்டாடப்படும் 2026 தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டத்தின் முதன்மை அங்கமாகவும் இது அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டுக்கான தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டம் சிக்கனமாக கொண்டாடப்பட்டாலும் தேசிய பற்றை உந்தச் செய்வதிலும் சுதந்திரத்தின் உண்மை பொருளை உயிர்த்துணரச் செய்வதிலும் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். 1MDB நிறுவன முறைகேடு தொடர்பில் அமெரிக்கா இதுவரை 1.37 பில்லியன் டாலர் சொத்துக்களை மலேசியாவிடம் ஒப்படைத்துள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பாணையம் SPRM தந்த தகவலின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை உறுதி செய்யப்படுவதாக சட்ட நிறுவன உருமாற்ற பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஓஸ்மான் சைட் தெரிவித்தார். இது தவிர அந்நிறுவனத்துடன் தொடர்புடைய மேலும் சில சொத்துக்கள் அமெரிக்கா உள்ளிட்ட அந்நிய நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக அவர் கூறினார். தொடர்புடைய வழக்குகளுக்கு ஏற்ப அச்சொத்துக்கள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார் அவர். 1987 போக்குவரத்து சட்டத்தை மாற்ற அமைச்சரவை எடுத்துள்ள முடிவை பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் வரவேற்றுள்ளார். இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி சாலையில் விபத்தை ஏற்படுத்தும் தரப்பு பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க வகை செய்கிறது. சாலையில் கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தி விபத்து ஏற்படுத்தும் விவகாரத்தில் அமைச்சு கடுமையான போக்கை கடைபிடிக்க தொடங்கியுள்ளது மிக பொருத்தமான நடவடிக்கை என அவர் கூறினார். சாலை குற்றத்தில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை தண்டம் விதிப்பதோடு நின்றுவிடக்கூடாது. மாறாக நிதி ரீதியாக பாதிக்கப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்களின் நலன் கருதி முழு பொறுப்பேற்க செய்வது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரப்புரைகளை மேற்கொள்வதற்காக அரச மலேசிய காவற்படை இதுவரை 19 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த அனைத்து விண்ணப்பங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை நிறைவு செய்திருந்தால் அனுமதி நிறைவு செய்திருந்ததால் அனுமதி அளிக்கப்பட்டதாக மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அல் ஜாஃப்னி அகமத் தெரிவித்தார். இவ்வேளை மாநில அளவில் அனைத்து தொகுதிகளிலும் நடைபெறும் ஒவ்வொரு பரப்புரைகளும் அரசியல் நடவடிக்கைகளும் சட்டவரையறைக்குள் நடைபெறுவதை காவல்துறை அணுக்கமாக கண்காணிக்கும் என அவர் கூறினார். நகரி சம்பிலானின் 16 சட்டமன்ற தேர்தலின் பாதுகாப்பு பொது அமைதியும் தற்போதைக்கு கட்டுக்குள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதுவரை ஒரு புகார் மட்டுமே பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடி அதன் சேவையை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது. இதன் தொடக்கமாக சபா தாவாவில் 12 கிராமங்களுக்கு மருந்துகள் திருகூர்திகள் மூலம் அனுப்பப்பட உள்ளன. சுகாதார சேவையை எளிமையாக்கும் இலக்கவியல் நடைமுறையை வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். நாடியின் விவேக சேவை முனைப்பாக விளங்கும் இத்திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உட்புற மக்கள் மருந்துகளை பெற நீண்ட தூரம் பயணிக்க நேர்வதை தடுக்கும் என மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் நாடி பிரிவு அலுவல் தலைவர் டாக்டர் முகமது அரிஃபின் அடினான் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலக கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: ஜூலை 12 நாள் தாய்லாந்து பாங்காக்கில் உள்ள ராங்பியர் நாலாட் பிராவ் மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த 20 பெண் இன்று உயிரிழந்ததாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் இந்த தீ விபத்தில் பலியானவர் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளது. பெரும்பாலானோர் புகையை உள்வாங்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் சிலர் கடுமையான தீக்காயங்களால் மருத்துவமனையில் உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்தது. தீ விபத்தில் சுமார் 70 பேர் காயமடைந்ததாகவும் 13 பேர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் ரவான் மருத்துவ மையம் கூறியது. அண்மையில் ஜப்பானின் மத்திய கிழக்கு வட்டாரங்களில் பதிவான இரு வேறு சம்பவங்களில் 130 அதிகமானோர் நச்சுணவினால் பாதிக்கப்பட்டனர். தாக்காயாமா நகரில் உள்ள தங்கும் விடுதியில் ஜப்பானின் பாரம்பரிய உணவு உட்கொண்ட பின்னர் 74 பேருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி உட்பட இதர அறிகுறிகள் ஏற்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அவர்களுள் 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மற்றொரு சம்பவத்தில் டோக்கியோ ஹச்சியோஜியில் உள்ள மழலையர் பள்ளியில் 1 முதல் 6 வயதுக்குட்பட்ட 59 குழந்தைகள், 5 பணியாளர்கள் உட்பட மொத்தம் 64 பேருக்கு அதே போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆயினும் ஒரு குழந்தை மட்டுமே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து நாளை அதிகாலையில் நடைபெறும் இறுதியாட்டத்தில் விதிமுறைகள் மீறப்படுவதை அனுமதிக்க வேண்டாம் என ஸ்பெயின் தலைமை பயிற்றுநர் லூயிஸ் டெலஃபாந்தே நடுவரை எச்சரித்துள்ளார். நியூஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் அரங்கில் ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகளுக்கிடையிலான இறுதி ஆட்டத்தில் ஸ்லோவேனியாவின் ஸ்லாவ்கோ வின்சிச் நடுவராக பணியாற்றவிருப்பதையடுத்து அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். 2022 சவுதி அரேபியாவிடம் அர்ஜென்டினா எதிர்பாராத தோல்வியை சந்தித்த ஆட்டத்தில் வின்சிச் நடுவராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவுக்கு சாதகமாக பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை வழங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனிடையே ஏற்கனவே இப்போட்டியின் மிகவும் சர்ச்சைக்குரிய தருணங்களில் ஒன்றை வழங்கிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாட்டத்தில் நேரில் பங்கேற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோவுடன் இணைந்து இறுதியாட்டத்தை காண்பதுடன் வெற்றி பெறும் அணிக்கு கிண்ணத்தை வழங்கவுள்ளார். இது அமெரிக்காவுக்கு பெருமைக்குரிய தருணமாக அமையவிருக்கிறது. 2 முன் பெல்ஜியத்திற்கு எதிரான 16 சிறந்த அணிகள் சுற்றி அமெரிக்க தாக்குதல் ஆட்டக்காரர் ஃபொலரின் பொலகன் விளையாடுவதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சிவப்பு அட்டையை மீட்டுக் கொள்ளும்படி ஃபிஃபா தலைவரிடம் ட்ரம்ப் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனிடையே ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ், மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பம், கனடிய பிரதமர் மார்க் கார்னி ஆகியோரும் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். நாட்டின் வளங்கள் திரும்ப மக்களையே சென்றடைய வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். 1MDB-இன் 1.37 பில்லியன் டாலர் சொத்துக்கள் அரசாங்கத்திடமே ஒப்படைப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

0: சோஃபியா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இந்த பக்கமாக கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ நிச்சயமா ஒரு சிலர் பயணத்தில் இருப்பீங்க, பயணத்தில் இருக்கணுங்க, ஏன்னா விடுமுறை இல்லையா. வாரத்தில் 5 நாட்கள் நம்ம கடுமையாக உழைக்கிறோம். இந்த வார இறுதி நாட்கள் வந்தால் தான் நம்ம வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக நேரத்தை செலவு பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக அன்புக்குரியவர்கள் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகும்போது அவங்களோட தனியாக பேசும்போது மனசு விட்டு பேச வாய்ப்பு கிடைக்குது. பிறகு தெம்பான உணவு அவங்க கூட சாப்பிடும்போது அந்த மகிழ்ச்சிக்கு ஈடுணையே கிடையாதுங்க. இன்றைக்கும் இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா அதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. உங்களுடைய வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத எங்களோட அழைத்து பகிர்ந்துக்கோங்க. 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-8 யாருக்காவது இன்றைக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லணுமா, வாங்க அழைத்து பேசுங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சி உங்களுக்காக, உங்க அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா டி அசி என்னடா திட்டியா? இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 잠시.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
2: நீங்கள் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
3: சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம், என்றும் எங்கள் தேர்வு.
4: இன்று மாலை திராயிசையில்.

பாபாசேகர் பிரியதர்ஷினி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். ஃபீஃபா உலக கிண்ணம் ஆட்டியம் கிளிக் வாயிலா இன்றைக்கான ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு சிறப்பான ஆட்டம், அனல் பறக்கும் ஆட்டம் இன்றைக்கு நடந்திருந்தது. பிரான்ஸ் இங்கிலாந்தை வந்து சந்திச்சு விளையாண்டுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 6-4 அப்படின்ற கோல் கணக்கில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அடுத்து உலகமே காத்துட்டு இருக்கிற ஒரு தருணம் தாங்க இந்த ஃபீஃபா உலக கிண்ணம் யாருக்கு போக போகுது அப்படின்றது தான் அதிகாலை. அதற்கான முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். காத்திருங்கள் நாளைக்கு. இப்போ ஸ்பெயின் அர்ஜென்டினா உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்க போகுது அப்படின்றத மின்னலுடைய காணொலியில் நீங்களுமே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நம்ம மின்னல் கிளி இருக்குங்க, அது என்ன கணிக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. யார் யார் அந்த உலக கிண்ணத்தை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிஎம் கிளிக்கில் ஆட்டத்தை பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாடல் சாய பேங்கர் சாய் ஸ்ரீமிதி வராங்க, கேளுங்க. இதற்கிடையில் நீங்களும் அழைக்கலாம். உங்களுடைய வார இறுதி நாள் எப்படி போயிட்டுருக்கு, யாருக்காவது இன்றைக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லணுமா, அவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அழைக்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: நாளின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்போ அப்படிதான். அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசு தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: ரெண்டாயிரம்
0: மட்டும் பாருங்க. இப்படிக்கு
2: மின்னல்

0: வேணி எங்க இருந்து அழைக்கிறீங்க? வேணி
1: சுங்காய்சிப்பூர்.
0: சொல்லுங்க வேணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு. இப்ப நான் வந்து கோலாலம்பூர்ல இருந்து பேராக் போய்கிட்டு இருக்கிறேன். நேற்று யூனிவர்சிட்டி லயால இந்து சபா, இந்து நாடக சபா 3.0 அது வந்து அதுல ஒரு நாடகம் அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க. அடேங்கப்பா அரண்மனையில் அவள் அப்படின்ற தலைப்புல இரவு நிறைய மண்ணின் மைந்தர்கள்லாம் வந்திருந்தாங்க பாக்குறதுக்கு. போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாங்க. சோ அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒன்னு போடுங்களேன்.
0: மாணவர்களுடைய முயற்சி, அதை நீங்க ரசிச்சு பாத்துட்டு இப்ப போயிட்டு இருக்கீங்க. பாதுகாப்பா போங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: இதற்கிடையில் நீங்களும் இப்ப அழைக்கலாங்க. உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை பொழுது எப்படி போயிட்டு இருக்கு, யாருக்காவது நீங்க வாழ்த்து சொல்லணுமா, தாராளமா அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம், யார் பேசுறீங்க? எடி கிறிஸ்டி. சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க? என்ன பாட்டு வேணும்? மண்ணின் மைந்தர் கூடிய பாடல் வேணும் உங்களுக்கு இப்போ? சரி, ரொம்ப பிடிச்ச பாட்டோ. யாருக்காக அந்த பாட்டை கொடுத்துடலாம்? பில்லி பிரே. எடி கிட்ட இருந்து ஒன்னு ரெண்டு பதில் தான் வருமா என்ன? எடி கிட்ட இருந்து பதில் வர வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க. நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள்.

உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: என் பேரு ஷாமினி. இந்த வாழ்த்து வந்து என்னோட தங்கச்சி மக்கள் ஆதினி மதியால். அவளுக்கு வந்து நாளைக்கு 6 வயசு பர்த்டே.
1: ஆதினி மதியால்.
0: ஆதினி மதியால்.
1: ஆதினி மதியால். யாருங்க பேரு தேர்ந்தெடுத்தது? நல்ல பேரா இருக்க.
0: 6 பேர் கொண்டு குடு. 6 மாசமா தேர்ந்த பேரு.
1: இது வேறையா? கஷ்டப்பட்டு யோசிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு வளர்ந்து பெரியவளானதும் நிச்சயமா பெருமைப்படுவாங்க. நல்ல பேரு
0: சொல்லுவாங்க.
1: என்ன கூப்பிடுவீங்க அவங்க?
0: ஒரு ஒரு ஆளு ஒரு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சிலவங்க ஆதினின்னு சொல்லுவாங்க, சிலவங்க மதியம்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா அவங்கள வந்து காஞ்சின்னு சொல்லி கூப்பிடுவாங்க.
1: பெரிய பெயர்கள் கொண்ட அந்த பாப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் இப்போ?
0: அவங்களுக்கு பவளமல்லி பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அந்த பாட்டு வந்து நீங்க போடுங்க.
1: அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி
0: நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்!
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாடு முழுவதும் ஜூலை 18 வரை உதவித்தொகையுடன் கூடிய டீசல் கட்டுப்பாட்டு முறை SKDS இன் கீழ் 172,955 நிறுவனங்கள் 464,797 வாகனங்களை பதிந்து கொண்டுள்ளதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசான் முகமது அலி தெரிவித்தார். மலாக்கா கோத்தா லக்சாமனாவில் இரட்டை மாடி கடை வீடு ஒன்று இடிந்து விழுந்த சம்பவத்தில் எவரும் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கவில்லை என மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் முகமது ஜைடி மஹத் உறுதிப்படுத்தினார். சம்பவத்தின் போது அக்கடை வீட்டில் தங்கியிருந்த 4 தொழிலாளர்கள் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டதை சோதனையின் போது அறிந்து கொண்டதாக அவர் கூறினார். 2026 காலாண்டில் நாட்டின் சொத்துடைமை சந்தை ஆற்றல் ஆக்ககரமான போக்கில் நீடிக்கிறது. இளையோர் முதல் வீட்டை வாங்குவது உட்பட உரிமை முதலீடு தொடர்பில் பல்வேறு வாய்ப்புகள் இன்னமும் உள்ளதாக சொத்துடைமை ஆய்வாளர் டாக்டர் அஹ்யாத் இஷாக் தெரிவித்தார். வீடுகள் விலை உயர்வு கண்டுள்ளதாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்றார் அவர். இந்தோனேசியாவின் தென் சுலாவேசி கடற்பகுதியில் KM நூருல் சால்சா பயணிகள் கப்பல் மூழ்கியதை தொடர்ந்து காணாமல் போன 5 கடலில் 4 நாள்கள் தத்தளித்த பின்னர் நேற்று உயிருடன் மீட்கப்பட்டனர். மத்தாலாங் தீவுக்கு அருகே அவ்வழியாக சென்ற மீன்பிடி கப்பல் அவர்களை கண்டறிந்தது. இதற்கிடையில் காணாமல் போன மேலும் 20 பேரை தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. தென் லெபனானின் சில பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹரிஸ் நகர் மீது யூத ராணுவம் மேற்கொண்ட திருகுருதி தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். இருப்பினும் காயமடைந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை. மத்திய பருவில் பின்னிரவு 2:24 5.5 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மனிய புவி அறிவியல் நிறுவனம் தெரிவித்தது. 62.8 கிலோமீட்டர் ஆழத்தில் அது மையமிட்டிருந்ததாக அது கூறியது. கிலியான் பாப்பே இம்முறை உலக கிண்ண போட்டியில் 10 கோல்கள் அடித்து தங்க காலணி விருது பெறும் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளார். அதேவேளை உலக கிண்ண வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரராகவும் பாப்பே விளங்குகிறார். 3 இடத்தை நிர்ணயிக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 2 கோல்கள் புகுத்தி தனது ஒட்டுமொத்த கோல்களின் எண்ணிக்கையை 22 உயர்த்தியுள்ளார். லியோனல் மெஸ்ஸி தற்போது 21 கோல்களுடன் 2 இடத்தில் உள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கமாக கிஷனோடு பேசிகிட்டு இருக்கேங்க. வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒரு நேயரின் குரல் வந்து இடம்பெறும் இல்லையா 2:15. இன்றைக்கு யார் பேச போகிறாங்க அப்படின்னா சுதாகர் வந்து பேச போகிறாருங்க. அவர் வந்து முன் வந்து ஒரு நேயரின் குரலில் தைரியமாக நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருல்ல, அவருக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பிறகு டிக்டாக்ல தெரிவிச்சிருங்க. ஒரு காணொலி நம்ம பதிவிட்டிருக்கோம். இன்றைக்கு அவர் எப்படி பேசியிருக்காரு, என்னென்ன பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றத 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க மறக்காதீங்க.

0: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்
1: லிங்கம் மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
2: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
1: லிங்கம் 90 ஆண்டிலே
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்.
4: லிங்கம் லிங்கம்
5: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
1: நேரம், பிற்பகல் 2:15 இடம் பெறுவது ஒரு நேயரின் குரல்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் நாம ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில இன்றைக்கு யார சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிள்ளாண்ல இருந்து வந்திருக்காரு கம்போங் பண்டாமர் தேசிய பள்ளியினுடைய ஆசிரியர். அவர் வாசித்த நூல்களை வைத்துதான் இன்றைக்கு ஒரு நேயரின் குரல்ல ஒரு நிகழ்ச்சியினுடைய பாடல்களையும் தொகுத்து வந்திருக்காரு. நிகழ்ச்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கறத பாக்கலாமா? வாங்க, ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்களை சந்திக்கிறாரு ஆசிரியர் சுதாகர் சுப்பிரமணியம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களோடு சுதாகர் சுப்பிரமணியம் இணைந்திருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமாக சிறுகு கதைகளினோடு நாம் சில பாடல்களையும் கேட்கவிருக்கின்றோம். இன்று நாம ஒரு சின்ன பயணத்துக்கு போக போறோம். பயணம் எங்கன்னா நம்ம மனசுக்குள்ளதான். சில கதைகள் இருக்கே பழைய கதைகள் தான், ஆனா அவை இன்னும் நம்ம வாழ்க்கையிலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கதைகளை இன்று நாம் பேச போகிறோம். பிரபஞ்சன், ஜெயகாந்தன், சுஜாதா, புதுமை புத்தன் இவர்கள் எழுதிய கதைகள் ஒரு பாடலோடு சேரும்போது அது ஒரு நினைவாகவே மாறிவிடும். தொடக்கமாக பிரபஞ்சன் அவர்களுடைய அப்பாவின் வேஷ்டி என்னும் சிறுகதை பற்றித்தான். ஒரு சின்ன வீடு, ஒரு அப்பா. அவர் பழைய வேஷ்டியை தான் எப்போதும் கட்டுவார், கிழிந்திருக்கும். ஆனால் அவர் அதை மாற்றவே மாட்டார். மகன் சொல்றான், அப்பா இது ரொம்ப பழசு இல்லையா, புதுசா வாங்கலாமே. அப்பா சிரிக்கிறார், இது வேஷ்டி இல்லடா, இது என் வாழ்க்கை. அந்த நேரத்தில் மகனுக்கு புரியல, ஆனா வாழ்க்கை போக போகத்தான் புரியும். ஒரு நாள் அப்பா இல்லை, வீட்டில் அந்த வேஷ்டி மட்டும்தான் இருக்கு. மகன் அதை கையில் எடுக்கிறான். அந்த நிமிடம் அவன் மௌனமாகிறான். அது ஒரு வேஷ்டி இல்லை, அது அப்பாவின் நினைவு. சில நினைவுகள் பேசாது, ஆனால் மனசை நிறைய பேச வைக்கும்.

தொடர்ந்து நம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம், அல்லது கதைக்கு செல்லலாம். எழுத்தாளர் ஜெயகாந்தனின் யாருக்காக அழுதான். ஒரு மரண வீடு, மக்கள் கூட்டம், அழுகை. ஆனால் அந்த அழுகை எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஒருவர் வழக்கத்துக்காக அழுகிறார், ஒருவர் குற்ற உணர்ச்சியில் அழுகிறார், ஒருவர் மற்றவர்கள் பார்ப்பதற்காக அழுகிறார். ஆனால் உண்மையில் யார் உண்மையாக அழுகிறார்கள் யாருக்கும் தெரியாது. மனிதன் சில நேரம் உணர்வை காட்டுகிறான், சில நேரம் நடிக்கிறான். சில கண்ணீர்களில் உண்மை இருக்கும், சில கண்ணீர்களில் நாடகத்தன்மை இருக்கும்.

நேர்களே, கதைகளின் இடையே நாம் சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வருபவர் எழுத்தாளர் சுஜாதா. அனைவருக்கும் மிகவும் நன்கு அறிமுகமானவர் எழுத்தாளர் சுஜாதா. அவரின் மிகவும் புகழ்பெற்ற நகரம் சிறுகதையை பற்றி சிறிது கண்ணோட்டமிடுவோம். சிகிச்சைக்காக வரும் ஒரு பெண்மணியின் அல்லலை அழகாக சித்தரிக்கிறது இச்சிறுகதை. நகரத்தின் சூழலையும் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். அந்த ஏழை பெண்மணியின் மன உணர்வினோடு நாம் ஒரு அழகான திரைப்படத்தை பார்ப்பது போல அந்த சிறுகதை இருக்கும்.

பெயர்களே தொடர்ந்து ஒரு அலுவலக அதிகாரி ஒரு சாதாரணமான வாழ்க்கை. அவர் வீட்டில் ஒரு பழைய நாற்காலி இருக்கிறது, அது உடைந்திருக்கும். அசோகமித்ரனின் இந்த பழைய நாற்காலி சிறுகதை நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும். நம் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை நாம் வீசாமல் அல்லது பத்திரமாக வைத்திருப்போம். அசோகமித்ரனின் இந்த பழைய நாற்காலி நமக்கும் பல நினைவுகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது.

நிறைய சிறுகதைகளை நாம் வாசித்த பின்பும் நமது மனதில் சலனமிட்டுக் கொண்டிருக்கும். அவ்வாறு சலனப்படுத்திய சிறுகதைகளில் ஒன்று இந்த பிரசாதம் சிறுகதை. பண தேவை என்பது எல்லாருக்கும் இருக்கும் என்றதை மிகவும் அழகாக சொல்லியிருப்பார் இந்த சிறுகதையில எழுத்தாளர் சுந்தர ராமசாமி. அவ்வாறு என்னை மிகவும் சலனப்படுத்திய சிறுகதைகளில் ஒன்றாக இந்த சிறுகதை இன்றளவும் இருக்கிறது.

வாசிப்பு என்பது மிகவும் இனிமையான அனுபவத்தை நமக்கு தருகின்றது. கதைகளை வாசிக்கும் பொழுது நாம் அந்த கதையினுள் சென்று அந்த கதையினோடு நமது வாழ்க்கையும் நாம் காண்கின்றோம். அவ்வாறு வாசிக்கும் கதைகளிலிருந்து நமக்கு பலவிதமான அனுபவங்கள் மட்டுமின்றி நிறைய பாடங்களையும் கற்றுக்கொள்கிறோம். இவ்வளவு சக்தி வாய்ந்த வாசிப்பு அனுபவத்தை நாம் தவறவிடலாமா? இன்றைய வாசியுங்கள், இப்பொழுதே வாசியுங்கள். இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சுதாகர் சுப்பிரமணியன்.

0: பொன் கோகிலம்.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஹெர்வின் கொண்டு வந்திருந்த உள்ளூர் பாடலை தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். சரி, மலேசிய பொது சேவை துறையின் கீழ் ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்போ இறுதி நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு தாங்க. அதாவது ஜூலை 20ஆம் தேதி, ஜூலை மாதம், இந்த திங்கட்கிழமை 11:59 நீங்கள் அந்த விண்ணப்பத்தை செஞ்சிடணும். எங்கே அப்படின்னா, sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். 3 மணிக்கு பிறகு தெலுங்கு பாடல்களை இன்றைக்கு வந்து 4 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போகிறோம். இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காக கானா வினோத் கொண்டு வராரு, கேட்கலாம்.
1: அடிதான் இருப்பேன், அடிதான் இருப்பேன்.

இருக்கேன், நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 16வது நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலின் போது மோட்டார் சைக்கிளை ஓட்டும் அனைத்து ஆதரவாளர்களும் பணியாளர்களும் தலைக்கவசத்தை அணிந்திருப்பதை உறுதி செய்யும்படி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பரப்புரை காலகட்டத்தில் பாதுகாப்பு உள்ளிட்ட சாலை விதிகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை அவசியமானது என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். நாளை தொடங்கும் 2026 தேசிய வார பயிற்சியை முன்னிட்டு வயது வரம்பின்றி அனைத்து மலேசியர்களுக்கும் இலவசமாக 1000-க்கும் மேற்பட்ட திறன் பயிற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாழ்நாள் கற்றல் திறனை வளர்த்துக் கொள்வதற்காக மனிதவள அமைச்சர் HRD COP உடன் இணைந்து இப்பயிற்சியை நடத்துகிறது. அது குறித்த தகவல்களை www.nationaltrainingweek.gov.my என்ற இணையதளம் வாயிலாக மக்கள் அறிந்து கொள்ளலாம். தீபகற்ப மலேசியாவின் சில மாநிலங்கள் உட்பட சபா சரவாக்கில் மாலை 5 மணி வரையில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்வதோடு பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா கணித்துள்ளது. பர்லிஸ், கடா, பேரா, பஹாங், கோலாலம்பூர், புத்ராஜயா, மலாக்கா, சிலாங்கூர், நகரி சம்பிலான், ஜஹூர் ஆகிய மாநிலங்களிலும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய பருவை ரிக்டர் கருவியில் 5.5 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS தெரிவித்துள்ளது. இப்பேரிடரில் ஒருவர் பலியான வேளை சிலர் காயமடைந்துள்ளனர். அந்த நிலநடுக்கம் சுபாகா நகருக்கு தெற்கே 24 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக USGS குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் சில கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. பிரேசிலின் மத்திய மாநிலமான பால்மஸில் சிறுரக விமானம் விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்த வேளை மற்றொருவர் காயமடைந்தார். வடக்கு மாநிலமான ரெடான்சாவ் நகராட்சி பகுதியை நோக்கிச் சென்று கொண்டிருந்த அந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பண்ணையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறினர். மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராயப்படுகிறது. விளையாட்டு உலகக்கிண்ண காற்பந்து. நியூஜெர்சியை தாக்கியுள்ள கனமழையும் பலத்த புயலும் அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகளின் ஆயத்த பணிகளை பாதித்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்க நேற்று மெலனி லேன் அரங்கில் நடைபெறவிருந்த பயிற்சியை ஸ்பெயின் ரத்து செய்ததாக அதன் காற்பந்து கூட்டமைப்பு தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

பிற்பகல் நிகழ்ச்சியை தொடங்கி இப்போ மதிய நேரத்தை நெருங்கிட்டு இருக்கோம் இல்லையா. அங்க தொடர்ந்து அடுத்த 4 மணி வரைக்கும் தெலுங்கு பாடல்களை இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்த பாடல் தடகா படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வெறும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

கிருஷ்ணா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, 2026 72வது தேசிய திரைப்பட விருதுகள், இந்த தேசிய விருது அப்படின்னு சொல்லும்போது அது முக்கியமான விருதுகள் சில திரைப்படங்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் மகிழ்ச்சி, நிறைய பேர் வந்து மகிழ்ச்சியை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்டோரியெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் முக்கியமாக சிறந்த தமிழ் திரைப்படம், ராயன் இயக்கம் மற்றும் நடிப்பு, தனுஷ் அவர்களுக்கு இந்த விருது கிடைச்சிருந்தது. பிறகு சிறந்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன் திரைப்படத்திற்காக அந்த விருது வந்து அவர் வாங்க போகிறார். சிறந்த பின்னணி இசை வந்து ஜி வி பிரகாஷ்குமார் அமரன் படத்துக்காக. பிறகு சிறந்த சண்டை பயிற்சியாளர், இது வந்து அனல் அரசு அவருக்கு வந்து மகாராஜா திரைப்படத்திற்காக கிடைச்சிருக்கு. சிறந்த துணை நடிகை பார்த்தீங்கன்னா சச்னா நமிதாஸ் இருக்காங்க இல்லையா, மகாராஜா படத்தில் நடிச்சிருப்பாங்களே குட்டி பாப்பா, அவங்க தான், அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிறப்பு ஜூரி விருது இது வந்து தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்காக கிடைக்க போகுது. அடுத்து சிறந்த திரைப்படம், இது வந்து முக்கிய விருதுகள் அப்படின்ற பிரிவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிகல் 370 இந்த திரைப்படத்திற்கே பார்த்தீங்கன்னா 2 விருதுகள், சிறந்த நடிகை யாமி கௌதம் அவங்களுக்கும் இந்த திரைப்படத்திற்காக விருது கிடைச்சிருந்தது. மிக முக்கியமாக தென்னிந்திய நடிகர்களிலேயே வந்து 4 தேசிய விருது பெற்ற ஒருவர் அப்படின்னு யாருன்னு சொன்னால் அது நம்ம மம்முட்டி அவர்கள் தான். அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் வழங்கப்பட்டிருக்குங்க, பிரம்மயுகம். இதோட சேர்த்து அவருக்கு பார்த்தீங்கன்னா 4 தேசிய விருதுகள், தென்னிந்திய நடிகர்களே இவருக்கு மட்டும்தான் 4 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இருக்காங்க, 3 விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. தனுஷ்க்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு, மோகன்லால் அவர்களுக்கும் 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. இந்த வட இந்தியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் 4 விருதுகள் கிடைச்சிருக்கு. இப்போது அடுத்து கில்லாடி படத்துக்காக ஒரு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம். விருது பெற்றிருந்த எல்லோருக்குமே மனமார்ந்த பாராட்டு.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமும் கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

கார்த்திக் சுனிதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. டாலிவுட் பாடல்கள், தெலுங்கு பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில 4 மணி வரைக்கும் தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம். சரி, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள். எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வார இறுதி நாள், வெளியே இருக்கோங்க, குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சிங்க. இந்நேரம் இப்போ பயணத்துல இருக்கீங்கன்னா கைகள் வந்து ஸ்டேரிங்ல மட்டும்தாங்க இருக்கணும். டிக்டாக்லாம் பார்த்துட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, அது சட்டப்படி குற்றம், அதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. இன்றைக்கு வந்து வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு நாளைக்கு நல்லபடியாக நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லையா, அலுவலகத்துக்கு திரும்பணும் இல்லையா, அதனால இதை சொல்கிறோம். நாளைக்கு வந்து சிறுவர்களை வந்து கட்டி அணைக்கிற நாள் வந்து அனுசரிக்கப்படுது. உங்கள் வீட்டில் கூட சிறுவர்கள், குழந்தைகள் இருக்கலாம், அவங்கள கட்டி அணைச்சி உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் அன்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அதற்காக இந்த ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. நாளைக்கு மறக்காமல் அதை செஞ்சிருக்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக சுப்லாஷினி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மலையாளின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானே குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்க, உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசு தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நான்.

0: இப்ப மந்திரம் பாரு தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒண்ணா இணைக்குதா அம்மாவ போல் பண்ண அணைக்குதா ஆமான பாபா.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

எம்எம் கீரவாணி கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோங்க. இப்போ மழையா இருக்கு, பார்த்துக்கோங்க, உங்களுடைய பயணத்தை கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆடி மாதம் பிறந்தாச்சு, நிறைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருக்கும், அதெல்லாம் நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இன்றைக்கு கூட நிறைய இடங்களில் மழையா இருக்கு, நேற்று கூட ஒரு சில இடங்களில் வெள்ளம், அந்த வெள்ளம் அந்த ஏற்பட்ட அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு காணொலி வந்து நிகழ்ச்சியை தந்தது, ஒரு மகிழ்ச்சியை தந்தது. என்ன அப்படின்னா, ஒரு தம்பதி வந்து அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு உதவுறது மழையின் கூட பார்க்காம நிறைய பேர் இறங்கி உதவி இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுதாங்க மலேசியர்கள், ஒருவருக்கு பிரச்சனைனா இன்னொருவர் வந்து உதவி செய்யற அந்த குணம், அதை நினைக்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. அதே சமயம் உங்களுடைய பாதுகாப்பையும் பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்த பாடல் நகாஷ் அசீஸ் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம். முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளப்பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சேல, மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
1: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
2: இன்று மாலை திராயிசையில்.

ரஞ்சித் சுச்சித்ரா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தங்க. இந்த அளவில் நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு, கிளம்புறேங்க. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்க இன்றைக்கு நளினி காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாடல் தேர்வுகள்லாம் நீங்க ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எனக்கே ஆர்வமா இருக்கு. எப்போ வாகனம் ஏறுவோம், பயணத்தை தொடங்குவோம், அவங்களுடைய பாடல்களை கேட்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பாடல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. விடைபெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாங்க.

0: போகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
0: என்ன கேக்குறாங்க?
1: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
0: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
1: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
0: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
1: வந்தாச்சு மின்னலில் மீண்டும் கலப்படம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாடு முழுவதும் உள்ள சமய பள்ளிகளையும் குடில் பள்ளிகளையும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து மேம்படுத்தி அதன் மாண்பை உயர்த்தும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒரு காலகட்டத்தில் குடில் பள்ளிகள் கல்வியை வழங்குவதில் முக்கிய பங்காற்றின. ஆயினும் விரைவான மாற்றங்களை எதிர்கொண்டதாலும் இதர அறிவுசார் துறைகளில் தேர்ச்சி பெற இயலாததாலும் அவை பின்னடைவை சந்தித்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். மலேசியா மடானி வளப்பத்தின் அனுபவம். இவ்வாண்டுக்கான தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டத்துக்கான கருப்பொருளாக அனுசரிக்கப்படுகிறது. இது நாட்டின் முன்னேற்றம், வளப்பம், வளர்ச்சி ஆகியவற்றின் பலன்களை மலேசிய குடிமக்கள் நியாயமாகவும் சமமாகவும் அனைவரையும் உள்ளடக்கிய வகையிலும் அனுபவிப்பதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை புலப்படுத்துவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் கூறினார். பொருள்களின் விலை உயர்வால் மக்கள் எதிர்கொள்ளும் சுமையை குறைக்க உதவும் வகையில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் மடானி ரஹ்மா விற்பனை திட்டத்தை அடிக்கடி ஏற்பாடு செய்யும் என்று அமைச்சர் டாக்டர் அர்மீசான் முகமது அலி கூறினார். இந்த விற்பனை திட்டத்தில் சந்தை விலையை காட்டிலும் 10 முதல் 30 விழுக்காடு வரை மலிவான விலையில் இன்றியமையா பொருள்கள் விற்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடாவின் மின் உற்பத்தி நிலையம் உள்ளிட்ட எரிபொருள் நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குவைத் இன்று தெஹ்ரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாக குவைத் ராணுவம் கூறியுள்ளது. இதனால் குவைத் நகரம் முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் கேட்டன. டெஸ்லா நிறுவனம் 2026 நிதியாண்டில் பெர்லினுக்கு அருகில் உள்ள கிரீன்ஹெடரில் உள்ள தமது தொழிற்சாலையின் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. தேவை அடிப்படையிலும் லாபத்தை அதிகரிக்கவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக ஜெர்மன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு ஜப்பான் பொது பூப்பந்து போட்டி. இந்தியாவின் மகளிர் ஒற்றையர் விளையாட்டாளர் பி சிந்து அதன் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடினார். அவர் உபசரணை நாட்டைச் சேர்ந்த அகானி யமகுச்சியை 21-17, 21-17 என நேரடி செட்டில் வீழ்த்தினார். 2024 சைட் மோடி இந்தியா வெற்றியாளர் பட்டத்திற்கு பின் சிந்து வென்றுள்ள முதல் கிண்ணம் இதுவாகும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

தீர இசை மீண்டும் உங்களுக்காக தொடங்கியாச்சு. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை திங்கள் 19ஆம் தேதி இன்றைக்கு. இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். இல்லை, மறக்க முடியாத ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்க இன்றைக்கு. எங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் இங்கேருந்து நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். உங்களுடைய மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்கிறோம். 28 மணி வரைக்கும் தீரா இசையோடு நாம் எழுந்திருக்க போகிறோம். உங்கள் மனசுக்கு, உங்கள் மனசை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மாலை 5 மணி வரைக்கும் உங்கள் மனசு நேசிக்கும் பாடல்களை நீங்கள் இந்த நேரம் மின்னலில் விரும்பி கேட்க நினைக்கும் பாடல் என்ன அழைத்த சொல்லுங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு, அந்த பாடலை வழங்க நாங்கள் காத்திருக்கோம். ஆனால் 80ஆம் ஆண்டு பாடல்கள்லாம் இல்லைங்க. தீரா இசை அப்படின்னு சொல்லுதோ 80ஆம் ஆண்டு பாடல்கள் கேட்கலாம் அப்படின்னு. அது வந்து நேற்று, அதுக்கப்புறம் மற்ற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் 90ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்கள், 2007ஆம் ஆண்டு வரைக்குமான பாடல்களை தான் நீங்கள் விரும்பி கேட்க முடியும். ஆக அழைக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. தீரா இசையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: இன்று மாலை திராயிசையில்

நினைவுக்கு வந்துச்சு இந்த பாடல். பூமியே பூமியே பூமலை நான் தூவவர், வானமே வானமே என்னிடம் அது கேட்பதா.

0: வணக்கம், பயணத்துல இருக்கீங்க அப்படிங்கறது தெரியுது.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்ங்க, யாருங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? நீங்க காற்று, மரம் யாரு?
1: மரம் வந்து என் கணவர்.
0: கணவர், கடைசி அவரை மரமாக்கிட்டீங்க, நன்றிங்க.
1: ஆமா,
0: நாங்க கேட்ட கேள்விக்குள்ள சிக்கிட்டீங்க. போங்க, பாட்டு எடுத்துக்கோங்க.

0: குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: சமையல் என்றாலே அது லிங்கம், ஸ்லிங்கம் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்
2: லிங்கம்.
3: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க,
2: பிடிச்சவங்க
4: பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் இங்க காப்பால இருந்து பேசுறேன்.
1: வீட்டுல இருக்கீங்க?
0: வீட்டுல இருக்கேன்.
1: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
0: எனக்கு தாஜ்மஹால் தேவையில்லை பாட்டு வேணும்.
1: தாஜ்மஹால் தேவையில்லையா? தேவையில்ல. சரி, வெளியே போய் பாருங்க, பார்சல் வழியா வருது. தாஜ்மஹால் தேவையில்லைன்னு சொன்னீங்களா, நாங்க அனுப்பி வச்சிருக்கோம், எடுத்துக்கோங்க.
0: நன்றிங்க.

0: பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309-7-29-19. ரதி தேவி சொல்லுங்க. கிளாங்ல எந்த எங்க வெளியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? அப்படிங்களா? தனியாவா?
1: என்னோட சின்ன மாமியாரோட, அவங்கள விடுறதுக்கு போயிட்டு இருக்கு.
0: அப்படிங்களா? சரிங்க சரிங்க, பாத்து பத்திரமா பயணம் செய்யுங்க. என்ன பாட்டு வேணும் ரதி தேவிக்கு?
1: ரோஜா படத்துல இருந்து காதல் ரோஜாவே அந்த பாட்டு வேணும்.
0: வாவ், அழகான பாட்டு. சரி, இப்ப கிளைங்களா மழையா இருக்கா? என்ன இல்ல
1: இல்ல இல்ல
0: இல்ல. சரிங்க, பாத்து பத்திரமா பயணம் செய்யுங்க. உங்க சின்ன மாமியார் அவங்களை கேட்டதா சொல்லுங்க அம்மாவை.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.

0: சீரா இசையில் நேயர்கள் அழைத்து அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் நளினி.
0: நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க?
1: ரேவதி, தகவலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ரேவதி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சுபாஷ் வந்து முகமென்ன மோகமென்ன வேண்டும்.
0: முகமென்ன மோகமென்ன பாடல் உங்களுக்காக வருதுங்க, எடுத்துக்கோங்க. எங்க வெளியில எங்க போலியா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை?
1: நான் இப்பதான் வீட்டுக்கே போயிட்டு இருக்கேன் நளினி. என்னோட பிரியமான தோழிக்கு பிறந்த நாள்
0: எப்படி தீபகலாவை நீங்க மறந்துட்டீங்க, பிரியாவை தான்
1: நினைக்கிறீங்க.
0: அப்படியே வாழ்த்து சொல்லிடலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: பிரியமான தோழி தீபகலா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க நீங்க?
0: நலமா இருக்கோம். பிறநாள் வாழ்த்துங்க உங்களுக்கு. கொஞ்சம் தாமதமா சொல்றோம்.
2: ரொம்ப நன்றி வாழ்த்து கூறியதுக்கு.
0: நன்றிங்க, நன்றிங்க. நல்லா மகிழ்ச்சியா இருங்க எப்போதுமே.
2: கண்டிப்பா மகிழ்ச்சியா தான் இருப்பேன்.
0: அதானே. நன்றிங்க, நன்றிங்க.

0: வணக்கம் மின்னல ஃபேம்.
1: வணக்கம்ங்க.
0: அன்னைக்கு வந்து பாட்டு கேட்கவா இல்ல வேற ஏதாவது பேசணுமா?
1: என்ன பேசலாம் நினைக்கிறீங்க? பாட்டு கேளுங்க. என்ன பாட்டு வேணும்?
0: இன்னைக்கு வந்து என் மேல் விழுந்த பனி துளி, மே மாதம்
1: என் மேல் விழுந்த மழை துளிங்க.
0: பனி துளி, மழை துளி.
1: உங்க மேல பனி துளி விழுந்துச்சா மழை துளி விழுந்துச்சா?
0: ஏதோ ஒண்ணு விழுந்து.
1: யாருங்க பேசுறீங்க?
0: பேர் தாஸ்.
1: தாஸ்
0: சன்வேலிருந்து பேசுறோம்.
1: சன்வேலிருந்து. சரிங்க.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்ஸ்
1: ராஹ்மா நிதியுதவி எஸ்டிஆரையும் ராஹ்மா அடிப்படை உதவி சாராவையும் அதிகரிக்க மடானி அரசாங்கம் பரிசீலனை. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜலூர் கமிலாங் உள்ளடக்கத்தை உருவாக்கும் போது மிகுந்த கவனம் தேவை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் பொருளாதார சூழல் அனுமதித்தால் மக்களுக்கான ராஹ்மா நிதியுதவி எஸ்டிஆர், ராஹ்மா அடிப்படை உதவி சாரா போன்ற நிதியுதவிகளை அதிகரிக்க மடானி அரசாங்கம் தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து கருவூல தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஜோஹான் மஹமூத் மெரிக்கானுடன் விவாதிக்கப்பட்டதாகவும், இது வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் போது பரிசீலிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். இதற்கிடையில் நாட்டில் பேரிடர் பாதுகாப்பு நெருக்கடிக்கு தீர்வு காண உதவ ரேலா உறுப்பினர்கள் உட்பட பாதுகாப்பு படையினரின் நலன் மீது அரசாங்கம் அக்கறை கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 3 மில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டதாக கூறிய பிரதமர், இவ்வாண்டும் ரேலா உறுப்பினர்களின் நலனுக்காக 3 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படுவதாக கூறினார். மற்றொரு நிலவரத்தில், மடானி அரசாங்கம் நாடு முழுவதும் உள்ள சமய பள்ளிகளையும் குடில் பள்ளிகளையும் தொடர்ந்து மேம்படுத்தும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். குடில் பள்ளிகள் கல்வியை வழங்குவதில் முன்பு முக்கிய பங்காற்றின. ஆயினும் விரைவான மாற்றங்களை எதிர்கொண்டதாலும் இதர அறிவுசார் துறைகளில் தேர்ச்சி பெற இயலாததாலும் அவை பின்தங்கிவிட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இஸ்லாமிய மரபுகளையும் சமய நூல்களையும் பாதுகாத்து வரும் அதே வேளையில் கணினி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு AI போன்ற புதிய துறைகளை ஆராய தயாராக இருக்கும் சமய ஆசிரியர்கள், குடில்பள்ளி தலைவர்கள் ஆகியோர் குறித்து தாம் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் கூறினார். சமோர் மஹாத் அல் உமா அரசாங்க உதவி சமய பள்ளியில் 2026 பேரா குடில் சமய பள்ளிகள் ஒன்று கூடலில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் சிறப்புரையாற்றினார். இவ்வேளையில் கடந்த மார்ச்சில் தொடங்கப்பட்ட இஸ்லாமிய கல்விக் கழகங்களை இலக்கவியல் மயமாக்கும் முயற்சியை மடானி அரசாங்கம் தொடரும் என பிரதமர் தெரிவித்தார். அதே நிகழ்வில் பேசிய அவர், பேராக்கில் உள்ள சமய பள்ளிகளுக்கும் குடில் பள்ளிகளுக்கும் இவ்வாண்டு 15 மில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றார். ஜலூர் கமிலாங் தொடர்பான உள்ளடக்கங்களை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும்போது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாசில் நினைவுறுத்தினார். தேசிய கொடியின் வடிவமைப்பு கூறுகள் துல்லியமாக காட்டப்படுவதை உறுதி செய்ய இது அவசியம் என்றார் அவர். ஜலூர் கமிலாங்கின் முக்கிய அம்சமான அதன் 14 கோடுகள் தொடர்பான தவறுகள் உட்பட AI பயன்பாட்டினால் பிழைகள் ஏற்படாமல் இருப்பதை உள்ளடக்கத்தை உருவாக்குபவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றவர் கூறினார். நாடு முழுவதும் ஜூலை 18 வரை உதவித்தொகையுடன் கூடிய டீசல் கட்டுப்பாட்டு முறை SKDS இன் கீழ் 172,955 நிறுவனங்கள் 464,797 வாகனங்களை பதிந்து கொண்டுள்ளதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மீசன் முமத் அலி தெரிவித்தார். ஜூலை 1 தொடங்கி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அணுகுமுறை சபா, சரவா, லபுவான், கூட்டரச பிரதேசம் ஆகியவற்றுக்கு விரிவுபடுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அம்மூன்று வட்டாரங்களிலும் 28,127 நிறுவனங்களின் 68,669 வாகனங்கள் SKDS இன் கீழ் பதிவு பெற்றுள்ளன. அந்த எண்ணிக்கையில் பயணிட்டாளர் பொருள்களுக்கான தரை போக்குவரத்து துறையின் கீழ் 51,679 வாகனங்களை கொண்ட 18,770 நிறுவனங்களும் பதிந்து கொண்டுள்ளன. இதற்கிடையில் மடானி ரஹ்மா விற்பனை திட்டம் அடிக்கடி ஏற்பாடு செய்யப்படும் என டத்தோ ஆர்மிசான் கூறினார். பொருள்களின் விலை உயர்வினால் பாதிக்கப்படும் மக்களின் சுமையை குறைக்க இது உதவும் என்றார் அவர். சந்தை விலையை காட்டிலும் 10 முதல் 30 விழுக்காடு வரை மலிவான விலையில் அத்தியாவசிய பொருள்கள் இத்திட்டத்தின் கீழ் விற்கப்படுகின்றன. தற்போது நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் மாதத்திற்கு 9 முறை இத்திட்டம் மேற்கொள்ளப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் சபாவிலிருந்து பொருள்களை லபுவானுக்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து செலவினம் அதிகம் என்பதால் லபுவானில் பொருள்களின் விலை பொதுவாக சற்று அதிகமாக இருக்கும் என்பதை டத்தோ ஆர்மிசான் ஒப்புக்கொண்டார். 16வது நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் மாநில மத்திய அரசுகளின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து நீண்டகால அரசியல் நிலைத்தன்மையின் அடிப்படையில் இந்திய சமூகம் நிகராளிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளர் டத்தோ அன்புமணி பாலன் கூறினார். அதிகார போராட்டத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட அரசியல் தந்திரங்கள் தங்களின் வாக்குகளை பாதிப்பதை அனுமதிக்கக்கூடாது என்றவர் கூறினார். தேர்தல் பரப்புரைகளுக்கு அப்பால் நிலைத்தன்மையை வழங்கக்கூடிய அரசியல் கூட்டணிகளை இந்திய சமூகம் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் டத்தோ அன்புமணி பாலன் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
1: இந்தியாவில் பல்கலைக்கழக தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக ஜூன் 28வது நாள் தொடங்கி உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் சோனம் வாங்சாக் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமான செயல் என அவரது மனைவி சாடியுள்ளார். நீதிமன்ற உத்தரவையும் நாளுக்கு நாள் நலிவடையும் அவரது உடல்நிலையையும் காரணம் காட்டி காவல்துறை அவரை நேற்று கைது செய்தது. பல்கலைக்கழக தேர்வுத்தாள் கசிவின் காரணமாக 2 மில்லியன் மருத்துவ மாணவர்கள் மீண்டும் தேர்வுக்கு அமர கட்டாயப்படுத்தப்பட்டது தொடர்பில் அந்த 59 வயது செயற்பாட்டாளர் கல்வி அமைச்சரை பதவி விலகக் கோரி உண்ணாவிரத விரதத்தை தொடங்கினார். இவ்வேளை அரசாங்க மருத்துவமனையின் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதால் தனது கணவரை தனியார் சுகாதார மையத்தில் சேர்க்க வேண்டும் என அவரது மனைவி கீதாஞ்சலி ஜே ஆங்மோ தெரிவித்துள்ளார். ஈரான் மேற்கொண்ட வான் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. தனது அணுமின் நிலையங்கள் மீதும் எண்ணெய் வசதிகள் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தியதற்கு அந்த வளைகுடா நாடு எதிர்வினை ஆற்றியுள்ளது. அந்த இஸ்லாமிய குடியரசின் ஏவுகணை திருகுருதி தாக்குதல்களை குவைத்திய வான் தற்காப்பு முறை எதிர்கொண்டு வருவதாக ராணுவம் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஈரானின் தாக்குதல்கள் குறித்து எச்சரிக்கும் வகையில் குவைத் சிட்டி பகுதியில் எச்சரிக்கை ஒலியும் எழுப்பப்பட்டு வருகின்றன. கடுமையான இடி மின்னலுடன் கூடிய மழையினால் நியூஜெர்சியில் நடைபெறும் உலகக்கிண்ண கார்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் களமிறங்கும் ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகளின் இறுதிக்கட்ட பயிற்சி பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான மழை காரணமாக அமெரிக்காவின் பாதுகாப்பு விதிகளுக்கு இணங்க நியூஜெர்சி மெலனி லேன் பயிற்சி திடலில் மேற்கொள்ளவிருந்த பயிற்சியை அந்த லாரோஹா அணி ரத்து செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அதேவேளை அர்ஜென்டினா அணி அதன் இறுதி பயிற்சியை 45 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியது. இதனையடுத்து நியூயார்க்கிலும் நியூஜெர்சியிலும் புயல் திடீர் வெள்ள எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதனிடையே உலகக்கிண்ண கார்பந்து போட்டி அணிகளின் எண்ணிக்கையை 32லிருந்து 48க்கு அதிகரித்தது வெற்றியளித்துள்ளதாக உலக கார்பந்து சம்மேளனம் ஃபீஃபாவின் நுட்ப ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. அணி விரிவாக்கம் சில சிறிய அணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலை தவிடு பொடியானதாக ஆர்சனல் முன்னாள் நிர்வாகி ஆர்சன் வெங்கர் தெரிவித்தார். மாறாக இம்முறை போட்டியின் தரம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். கார்பந்து ஆளுமை மிக்க நாடுகளின் அணிக்கும் சிறிய நாடுகளுக்கும் இடையிலான இடைவெளி குறைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ராஹ்மா நிதியுதவி எஸ்டிஆரையும் ராஹ்மா அடிப்படை உதவி சாராவையும் அதிகரிக்க மடானி அரசாங்கம் பரிசீலனை. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜாலூர் கமிலாங் உள்ளடக்கத்தை உருவாக்கும் போது மிகுந்த கவனம் தேவை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

தீரா இசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. அழகழகான பாடல்கள் 90ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டு வரையிலான பாடல்களை உங்களுக்கு அழகாக தேர்ந்தெடுத்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்களும் அங்கிருந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு காரணம் மின்னலின் தீரா இசை அப்படிங்கிறதும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா அப்படி தோணுச்சுன்னா அதுதான் எங்களுக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கூட, மிகப்பெரிய திருப்தியும் கூட. அப்படியே ஓய்வாக இருந்தீங்கன்னா டிக்டாக் நேரலைக்கு வாங்க, அங்கேயும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை அங்கே நீங்கள் பதிவு செய்யலாம், சரிங்களா? பாடல்களை கேட்டு மகிழலாம். 7:30 வானொலி நாடகம் உங்களுக்காக இருக்கு. அது வரைக்கும் பாடல்கள் உங்களை தாளாட்ட போகுது.

0: லிங்கம்ஸ்
1: உங்கள் சமையல் அறையின் இருப்பில் சேர்த்துக் கொள்ள லிங்கம்ஸ் காஷ்மீரி சிலை பவுடர் கவர்ச்சியான செந்நிறம் மணக்கட்டும் சமையல் சிறக்கட்டும் சுவை
0: லிங்கம்ஸ்.
2: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபை.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து வழங்கியிருந்த பாடல். அந்த பாடலை எழுதியிருத்தவர் பா விஜய் வரிகளில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். நேரம் இப்போது மாலை மணி 5:27 நாம் வந்து தொட்டுட்டோம். சரி, இன்றைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், உங்களுக்காக வந்து சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம், ஒரு சிறிய முன்னோட்டம் உங்களுக்காக கேட்டு பாருங்க.
1: இன்று மாலை திராயிசையில்

ஆமாங்க, இந்த மாதிரியான உங்க மனசை கவரக்கூடிய பாடல்களா தான் நாங்க இங்க எடுத்து வச்சிருக்கோம். உங்க மனசுக்குள்ள என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறது நாங்க அழகா படிச்சிருவோம். அந்த மாதிரி படிச்சுதான் பாடல்களை தேர்வு செய்து வைத்திருக்கோம். சரி, 7:30 வரை இந்த பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போறோம். 7:30 வானொலி நாடகம் இடம்பெற போகுது.

0: கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 09 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15
2: வணிகம் உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

ஹரிஹரன் குரல்ல அந்த அழகான பாடலை நாம கேட்டுட்டு வந்தோம். சரிங்க, இன்றைக்கு மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் நரேஷ் அவர் தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். உங்களுக்கே தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகளில் தீரா இசை நிறைவடைந்த பிறகு ஒரு காணொலியை நாங்கள் வந்து மின்னலின் டிக்டாக்ல பதிவு செய்வோம். அதுல ஒரு கேள்வி கேட்டிருப்போம், ரொம்ப சாதாரணமாக தான் ஒரு கேள்வி கேட்டிருப்போம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருந்த உள்ளடக்கம், அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம கேட்போம். ரொம்ப சாதாரணமான கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க வந்து சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தேர்வு பாடல் மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஒளியேறும். அப்படித்தான் நரேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் மாலை 6 மணிக்கு பிறகு நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. ஆக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப நிகழ்ச்சியை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா கேட்கணும். ஏதாவது ஒரு கேள்வி இதுக்குள்ளதாங்க ஒளிந்திருக்கு. ஆக 8 மணிக்கு பிறகு காணொலி மின்னலின் டிக்டாக் பக்கமா வரும். அங்க வந்து நீங்க சரியான பதில சொல்லுங்க. அடுத்த வாரத்துக்கு நீங்க தேர்வாகிறீங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். தொடர்ந்து பாறை திரையிலிருந்து பாடலை கேட்க போறோம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079721919 என்ற எண்களில்

0: நாளின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானே குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை

0: இப்பயே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
0: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பணி ஓய்வு நிதி வாரியம் KWAP இ ஃபிஷரி நிறுவனத்தில் செய்த முதலீட்டில் ஏற்பட்ட இழப்பு தொடர்பில் நாளை மேலவையில் விளக்கம் அளிக்கவிருப்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்விவகாரம் குறித்த உண்மைகளையும் முழுமையான விளக்கத்தையும் சமர்ப்பிக்கவிருப்பதாக நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் காசி நிதா திட்டத்தின் மூலம் தனித்து வாழும் தாய்மார்களுக்கு நிதி நிர்வாகம் நலன் தொடர்பான ஆலோசனை சேவைகளை வழங்குவதுடன் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. அதற்காக தமது அமைச்சர் பல்வேறு அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் நான்சி சுக்ரி தெரிவித்தார். பினாங்கு புக்கிட் மர்தாஜம் புராபேட்டில் ஆழ்கடத்தல் கும்பல் குறித்து முழுமையான விசாரணை நடத்தும்படி அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் அரச மலேசிய காவல்துறையை கேட்டுக் கொண்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் விரைவாக நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்யும்படி அவர் வலியுறுத்தினார். எல்லை கடந்த குற்றங்களை ஒடுக்குவதில் போராடும் குறிப்பாக சப்ராங் பிராய்த்துங்கா போலீஸ் தலைமையகம் புக்கிட் அமான் செயலாக்க தரப்பு இரண்டின் வெற்றிகரமான நடவடிக்கை அர்ப்பணிப்பையும் செயல்திறனையும் பிரதிபலிப்பதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். சிரியாவின் தென்மேற்கில் குயின்டரா பகுதியில் இஸ்ரேலிய படை அத்துமீறி நுழைந்துள்ளது. முன்னதாக 6 ராணுவ வாகனங்களை கொண்டு அப்பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேல் படை குவாந்தரா மத்திய பகுதியில் அமைந்துள்ள குட்னா அணையை நீக்கி முன்னேறிய வேளை அப்போது அப்பகுதியில் திருக்குருதிகளும் வட்டமடித்ததாக கூறப்படுகிறது. சில மாதங்களாக தென் சிரியாவில் இஸ்ரேல் அத்துமீறி நுழைதல், தடுத்து வைத்தல், சோதனை மையங்களை அமைத்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. வளைகுடாவின் மிகச்சிறிய நாடான பஹ்ரைனில் ஈரானும் அமெரிக்காவும் புதிய தாக்குதல்களை பரிமாறிக்கொண்ட நிலையில் அங்கு பாதுகாப்பு கருதி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. ஹார்மோஸ் நீரிணை கட்டுப்பாடு தொடர்பில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் எழுந்துள்ள நிலையில் இந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் தீராகி செய்யல் நாம் இணைகின்றோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு தெரியும், ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். இந்த ஒரு நேயரை எப்படி நாம தேர்வு செய்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டிக்டாக்ல ஞாயிற்றுக்கிழமை தீராகி செய்த பிறகு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஒரு காணொலியில். அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை சொன்ன நேயரை தான் நாம தேர்ந்தெடுத்தோம். அவர் தான் இன்றைக்கு நம்மோடு பேச போறாரு. அவருடைய தேர்வு பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலிஞ்சயாவை சேர்ந்த நரேஷ். அவருடைய தேர்வு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒரு இரு பாடல்களுக்கு பிறகு அவரோடு நாம் பேசலாம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3 9 7 29 10.

0: திரைசில் இன்று பத்தலின் ஜெயவை சேர்ந்த நரேஷ் நமக்காக தொகுத்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இப்போ நாம நரேஷோடு பேச போறோம். வணக்கம் நரேஷ்.
1: வணக்கம் நளினி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: சரி, இன்றைக்கு உங்களுடைய தேர்வு பாடல்கள் மின்னல்ல ஒளியேற போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் மனசு எப்படிங்க இருந்துச்சு?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி, இன்னைக்கு கனவு நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்.
0: கனவு நிறைவேறியது இன்றைக்கு உங்களுக்கு. சரி சொல்லுங்க நரேஷ், பற்றி சொல்லுங்க, எங்க இருக்கீங்க, நீங்க படித்தது வளர்ந்தது எங்க சொல்லுங்க?
1: நான் வந்து இங்கதான் சுபாங் ஏர்போர்ட் ஆரடா மர்சன் சொல்லுவாங்க, ஏர்போர்ட் கிட்ட இருக்கேன். படிப்பு எல்லாம் வந்து கிளானஜியா சின்ன ஸ்கூல் வந்து எஸ்எம்கே சுகேவி, பெரிய ஸ்கூல் வந்து எஸ்எம்கே கிளானஜியா சொல்லுவாங்க.
0: நீங்க இந்த பக்கம் உள்ளவங்கதான், கோலாலம்பூர் பக்கம் தான்?
1: ஆமா, இங்கதான் நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான்,
0: எல்லாமே இங்கதான். சரிங்க, அம்மா அப்பா?
1: அப்பா இப்பதான் சமீபத்தில் இறந்தாங்க, அவங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு. அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க, நானும் அம்மா ரெண்டு பேரும் தான் இருக்கோம். அண்ணன் கல்யாணம் பண்ணி தனியா போயிட்டாங்க. சோ இதான் என்னோட சின்ன ஃபேமிலி, பட் ஸ்வீட்டான ஃபேமிலி.
0: ஓ, அண்ணன், நீங்க, அம்மா அப்பா?
1: ஆமா, நாலே பேரு. அண்ணன் கல்யாணம்
0: பண்ணி திருமணம் ஆயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு எப்ப திருமணம்?
1: திருமணம் இப்பதான், அப்பா இறந்தாங்களே, சோ கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் திருமணம். மேபி நாங்க அடுத்த வருஷம் பிளான் பண்ணிருக்கோம், ஆனா இந்த வருஷம் வந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்.
0: அப்படிங்களா? சரி, அம்மா பேர் என்னங்க?
1: அம்மா பேர் வந்து கமலா.
0: அப்பா பேரு
1: ராதாகிருஷ்ணன். அவருக்கு பட்ட பேர் இருக்கு, சொல்லலாமா?
0: அது வேற இருக்கா, என்ன சொல்லுங்க?
1: மான்பேவா சொல்லுவாங்க.
0: என்னங்க?
1: மான்பேவா.
0: ஓ, சரிங்க. அது ஏன் அப்படி ஒரு பேரு?
1: அப்பா வந்து வேட்டைக்காரரு, மீன் உடும்பு எல்லாம் பிடிப்பாங்க. அந்த ஏரியால வந்து அவர் வேட்டைக்காரனால அவருக்கு அந்த பேர் வச்சிருக்காரு, மான் பேவான்னு.
0: வேட்டைக்காரர் மகனா நீங்க? சொல்லுங்க நரேஷ், என்ன வேலை செய்யறீங்க?
1: வேலை வந்து இங்க சன்வி கொரசால் தண்ணி பம்பன்ல வந்து வேலை செய்யறேன்.
0: ரொம்ப நாளாவே?
1: ஒரு நாலு வருஷமா வேலை செய்யறேன்.
0: நாலு வருஷமா வேலை செய்யறீங்க. ஒரு சிலருக்கு வந்து அதே இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க, பல பல இடங்களுக்கு மாறி போவாங்க. கேட்டா வந்து அது வந்து அனுபவத்தை திரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க அப்படியா அந்த ரகமா?
1: மேபி அப்படி ஒண்ணு இருக்கும் இல்ல. ஏன்னா அந்த வயசுல எனக்கு ஒரு 25 அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு இடம் மாறிட்டு வந்தேன். ஆனா இப்ப எனக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து எப்பங்காலாம் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா இங்க இருக்கேன்.
0: அப்போ 25 யோசிச்சீங்கன்னா இப்ப என்னங்க வயசு?
1: பாட்டு

0: சரி நரேஷ், உங்களுடைய பள்ளி படிக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்த நட்பு நண்பர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா யாரை குறிப்பிட்டு சொல்வீங்க? இருக்காங்களா அப்படி யாராவது?
1: இருக்காங்க. இப்பதான் சமீபத்தில் நாங்கெல்லாம் சபாக்கு போயிட்டு
0: இருந்தோம். சபாக்கு எங்க?
1: சபாக் நல்ல இடம், பேர் மறந்து டக்குன்னு வர மாட்டேங்குது.
0: குண்டாசன் எல்லாம் போனீங்களா?
1: எஸ் கரெக்டா சொன்னீங்க, குண்டாசன்.
0: அங்கதான் போனீங்களா? இல்லங்க, தெரியாம தான் சொன்னேன்.
1: இல்ல, நீங்க தெரிஞ்சதை சொல்லிருக்கீங்க.
0: அப்படியா? இல்ல, திடீர்னு ஞாபகத்துக்கு வந்து போன வாரம் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது குண்டாசாங் பத்தி பேசியிருந்தோம். அப்போ ஒரு நேயர் கூட அடிச்சு சொல்லியிருந்தாங்க, குண்டாசாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, போர்னியோ நியூசிலாந்து.
1: எஸ் கரெக்டா சொல்றீங்க, அப்படியே நியூசிலாந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நாங்க போட்டோ போட்டோம்னா நீங்க கரெக்டா சொல்றீங்க. நாங்க போட்டோ எல்லாம் போட்டோம்னா என்னோட இங்கிட்ட என் கூட வேலை செய்யறவங்க கேட்டாங்க, இங்க எதுவும் வெளிநாட்டுக்கு எதுவும் போயிட்டீங்களா, நியூசிலாந்து மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு. உண்மையே அந்த இடம் வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு. சோ இந்த நிகழ்ச்சி கேட்கற நேர்கள் எல்லாம் சொல்றேன், தேசிய அந்த இடத்தை போயிட்டு பாத்துங்க.
0: ரொம்ப சிலர் நினைக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போனாதாங்க அப்படின்னு. இல்ல, நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளவு இடங்கள் இருக்கு,
1: நிறைய இடம் இருக்கு, நம்ம தான் தெரிய மாட்டேங்குது.
0: அண்ணா நரேஷ், நீங்க அங்கதான் போனீங்கன்னு எனக்கு தெரியாது தெரியுமா? சும்மா சொல்லி பார்த்தேன். சபான்னு சொன்னது இந்த ஒரு இடத்தை எப்படி நீங்க தவற விடுவீங்கன்னு மனசு சொன்னுச்சு. ஆனா அதுவும் சரியா தான் இருக்கு பாருங்க.
1: கரெக்டா சொல்லிருக்கீங்க. நாங்க அந்த இடத்துல போனோம், கரெக்டா என்ஜாய் பண்ணோம், வந்துட்டோம். எல்லாம் என் கூட படிச்சவங்க எல்லாமே, நாங்க ஒரு ஏழு பேரே ரொம்ப க்ளோஸ். நிறைய பேர் இருக்காங்க, பட் நாங்க இந்த ஏழு பேர் வந்து சரியான க்ளோஸ். நாங்க ஏழு பேரும் மட்டும் தான் அடுத்த வருஷம் வந்து பாலிக்கு போற ட்ரிப்பும் அரேஞ்ச் வச்சிருக்கோம்.
0: ஓ சரிங்க சரிங்க, எல்லாம் சரியாக நடக்கட்டும். சரி, தொடர்ந்து சில பாடல்களை கேட்டுட்டு வரலாம் நரேஷ்.
1: கண்டிப்பா.

0: வரிசையில் இன்று நம்ப தலைஞ்சியவை சேர்ந்த நரேஷ் அவருடைய தேர்வு பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். நரேஷோடும் பேசிக்கிட்டு இருக்கோம். நரேஷ் ஐயர்னு சொல்ல வாய் வருது. நரேஷ்
1: அவர் பெரிய பாடகர்ல.
0: நீங்க பாடுவீங்களா?
1: இல்ல இல்ல, உங்களுக்கு பாட்டுலாம் வராது.
0: சரிங்க சரிங்க, அந்த மாதிரிலாம் நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம், தெரியுமா அப்படின்னு கேட்டோம். சரி, முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க பதிவு திருமணம் ஆயிருச்சு, அப்புறம் திருமணம் அடுத்த ஆண்டு நீங்க வந்து திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வருங்கால மனைவி, ஆனா சட்டப்படி மனைவி ஆயிட்டாங்களே, உங்க மனைவி பெயர் என்னங்க சொல்லுங்க?
1: அவங்க பேர் வந்து ஷர்மிளா.
0: ஷர்மிளா,
1: ஷர்மிளா.
0: அவங்க என்ன ஊரு?
1: அவங்க ரவாங்.
0: ஓ, ரவாங்ல பொண்ணு பிடிச்சிருக்கீங்க. எப்படி, காதல் திருமணமா பாத்து வச்சாங்களா?
1: காதல் திருமணம் தான்.
0: யார் ரொம்ப விட்டு கொடுத்து போவா?
1: நாங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுத்தா போவோம்.
0: ரெண்டு பேருமே இதே மாதிரி எப்போதும் இருக்கணும் தெரியுமா? சிலர் வந்து இந்த திருமணத்துக்கு முன்பு இந்த காதலிக்கும் அந்த தருணங்கள்ல வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றது நான் என்ன கேக்குது அப்படிலாம் ஆக கூடாது. நரேஷ், இங்க இருந்து நாங்க சொல்றோம். சரி சொல்லுங்க, உங்களுடைய அன்பு காதல் மனைவி ஷர்மிளாவுக்காக ஒரு பாடல், என்ன பாடல் நீங்களே அறிவிச்சிருக்க?
1: மலரே மௌனமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. இந்த பாட்டை உங்களுக்கு வந்து ரீட் பண்றேன்.
0: ஷர்மிளா கேட்டுக்கோங்க. அன்பு கணவர் நரேஷ் உங்களுக்காக இந்த பாடலை கொடுத்திருக்காங்க, அன்போடு கொடுக்குறாங்க. எடுத்துக்கோங்க
1: எடுத்துக்கோங்க.

0: பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 3097 29 19.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: தீரா இசை உங்களுக்கு அழகழகான பாடல்களை வழங்கிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை தீரா இசை நிறைவடைந்த பிறகு ஒரு காணொலி பதிவிடப்படும். மின்னலின் டிக்டாக் கணக்குல வந்து ஒரு காணொலி பதிவிடப்படும். அதில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தாங்க வெற்றியாளர். அடுத்த வார நிகழ்ச்சியில உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் மாலை 6 மணியிலிருந்து 27 மணி வரைக்கும் ஒலியேறும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு நரேஷ் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கான நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகும் ஒரு கேள்வி கேட்கப்படும். அதுக்கான சரியான பதிலை சொல்லி யார் அடுத்த வாரத்துக்கு வெற்றியாளர் நீயராக வரீங்க அப்படிங்கறத பாக்கலாம். சரி நரேஷ் சொல்லுங்க, உங்களுடைய நட்பு வட்டாரம் அவங்கள பத்தி சொல்லுங்க.
1: நட்பு வட்டாரம் நம்ம இடத்துல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கூட படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல சொல்றது நிறைய பேர் இருக்காங்க.
0: கணக்கு எடுத்து சொல்றதுக்கு இல்ல.
1: ஆமா, கணக்கு எடுத்து சொல்றது எல்லாமே நல்ல உள்ளங்கள்.
0: சரி, உன்னை கேள்விப்பட்ட உங்களை பத்தி
1: சொல்லுங்க. ஐயோ,
0: டிக்டாக்ல நல்ல பிரபலம்னு கேள்விப்பட்டமே.
1: ஆமா சிஸ், அந்த அளவுக்கு எல்லாம் பிரபலம் ஏதோ
0: ஏதோ. சரிங்க, இந்த டிக்டாக்ல சொந்த விவரங்கள்னா அதாவது சில விஷயங்கள் வேண்டாம எதுக்கு பகிரணும்னு சிலர் நினைப்பாங்க, அதெல்லாம் பகிரத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து?
1: நான் வந்து எப்படின்னா, நான் போவேன், எனக்கு என்ன தோணுதோ அத நான் பண்ணிட்டு நான் வெளியேறுவேன். சில பேர் வந்து இந்த சோசியல் மீடியா எதுக்குதான் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவரை நான் போல படிக்க மாட்டேன். அவளை பிடிக்கலையா, வெறும் பி பின்னால சர்ப் பண்ண, முன்னுக்கு பி சர்ப் பண்ணும், பின்னால கே சர்ப் பண்ணல, முடி வரையில அதை தட்டி விட்டு தலைமுறை
0: போயிருவேன். சரிங்க சரிங்க சரிங்க, அதான் எதுக்கு தேவையில்லாத கருத்துக்களும் நம்ம தெரிவிக்க வேண்டாம்.
1: ஆமா ஆமா,
0: பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இல்லன்னா சரி பரவாயில்ல வேண்டான்னு போயிட வேண்டியதான்.
1: அவ்வளவுதான்.
0: அதாங்க, நம் முகத்தை காட்டும் கண்ணாடி இந்த சமூக வலைதளம் கூட சொல்லலாம், ஒத்துக்கறீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நமக்கு அவங்கள பத்தி தெரியாது, ஆனா அவங்களுடைய அந்த சமூக வலைத்தள பதிவுகளை போய் பார்த்து முழுசா ஒரு ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு ஆண்டு கால பதிவை பார்த்தாலே போதும், எல்லாமே தெரிஞ்சிடும். அவங்க வாழ்க்கை வரலாறே நம்ம படிச்சு
1: எடுத்துடலாம்.
0: அதுதான் அதுதான், அதை கொஞ்சம் பாத்துக்கணும்.
2: ஒரு கணம் போதும்

0: சொல்ல போகிறாய்.
1: ஞாயிற்றுக்கிழமை தீராயிசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. இன்றைக்கு பத்தலிஞ்சையவை சேர்ந்த நரேஷ் தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப அழகான தேர்வு அப்படின்னு நீங்க அழைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த அழகான பாடல்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சொல்லுங்க நரேஷ், நிறைய பாடல்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கீங்க, எப்படிங்க அந்த தேர்ந்தெடுக்கும் போது மனசுல ஒண்ணு தோணும்ல, ஐயோ இந்த பாடலை விட்டுறக்கூடாது, அந்த பாடலை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள என்ன பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துருக்கும், அதை கொஞ்சம் விவரிச்சு சொல்லலாமே எங்க கிட்ட.
2: கண்டிப்பா பறந்துச்சு
1: பறந்துச்சு.
2: நான் தேர்வு எடுத்து செஞ்ச பாட்டு நிறைய இருக்கு, என்னால இன்னும் மேக்கோட பாட்டு இருக்கு, ஆனா தேர்வு செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சின்ன வருத்தம் இருக்கு. பட் ஓகே, இது வரைக்கும் நான் பாட்டு கொடுத்தது எல்லாமே நல்ல பாட்டு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்பி சந்தோஷமா
1: நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கீங்க. சரி, உங்க அவங்க இருக்காங்கல்ல ஷர்மிளா.
2: ஷர்மிளா,
1: அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னங்க?
2: எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அவங்கள்ட்ட பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், என்ன

0: விட்டு கொடுக்க மாட்டாங்க.
1: அப்பா அதுதானே ஒரு கணவருக்கு தேவையில்ல.
0: எந்த இடத்துலயுமே எந்த நேரத்திலயும் யாருக்கிட்டயும் சரி விட்டு கொடுக்காத ஒரு பசங்க எங்க அம்மா கிட்ட சரிமில்லாது
1: கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனந்த கண்ணீர் வந்திருக்கலாம் சரியில்லை. அப்புறம் உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்களா?
0: நிறைய சொல்லிருக்காங்க,
1: நிறைய
0: இருக்கு. நான் என்னன்னு சொல்றது
1: ஏதாவது ஒன்னு சொல்லுங்க கேக்கலாம்.
0: எப்படின்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா நான் எங்க எங்க கூட என் கூட வந்தாலும் அவங்கள டேஸ்ல வந்து எந்த ஜாமா தூக்க விட மாட்டேன். நானே தான் எடுத்து வச்சுக்குவேன். அவங்க ஃப்ரீயா எனக்கு கூட நடந்து வரணும்னு எனக்கு ஒரு விட மாட்டேன். பேக் சின்ன பேக் தூக்கம் அதை நானே தூக்கி வச்சுக்குவேன். கையில
1: பாரத்தை சுமக்க விட மாட்டீங்க?
0: ஆமா, பாரத்தை சுமக்க விட மாட்டேன் அவங்கள. நானே ரொம்ப ரொம்ப அவங்க பிடிக்கும்.
1: அப்படின்னா நிறைய பொருள் உங்க கூட போய்வாங்களா? சர்மிளா கேட்டுக்கோங்க, கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, அவரே தூக்கிட்டு வந்துருவாரு. சரி சொல்லுங்க நரேஷ், இன்றைக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம், நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இந்த மிதல் எஃப்எம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல பாட்டு ஒளிபடுத்துறாங்க. இதை கேட்டுட்டு நீங்களும் ஏதாவது போட்டி வச்சா கலந்துகிட்டு உங்களோட நல்ல நல்ல பாட்டுகளை சொல்லி இன்னும் இந்த ப்ரோக்ராம நல்லபடியா கொண்டு வரணும் என்னோட மனமார்ந்த
1: மனமார்ந்த ஆசை உங்களுடையது.
0: ஆமா,
1: தீரேசை எப்போதும் கேப்பீங்களா?
0: ஒரு சில டைம் கேட்க மாட்டேன், ஒரு சில டைம் நான் தட்டுறப்ப ஒன்னு கேட்டுருவேன்.
1: வேலையினால கேட்க முடியல.
0: ஆமா, வேலை காரணமாக கேட்க முடியாத சூழ்நிலை. ஒரு டைம் வந்து டிராவலிங் பண்றதா கண்டிப்பா கேட்பேன்.
1: ஓ நன்றி நன்றி நரேஷ். உங்களை மாதிரியான நேயர்கள் எப்போதும் எங்க கூட இருக்கிறதுனாலதான் எங்களுடைய பாடல் தேர்வம் அவ்வளவு அழகா இருக்கு. உங்களுக்காக தேடி தேடி கொடுக்கணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு நரேஷ்.
0: நன்றி, ரொம்ப நன்றி.
1: நன்றி நரேஷ், இன்றைக்கு உங்களோட பேசியதில் ரொம்பவே மகிழ்ச்சி. மீண்டும் வாய்ப்பு இருந்தா வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி
0: நன்றி, வணக்கம்.

இன்றைய திரைசையில் புத்தலிஞ்சையாவை சேர்ந்த நரேஷ் தேர்வு செய்து கொடுத்திருந்த பாடல்களை நாம கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு மின்னலின் டிக்டாக்கில் ஒரு காணொலி உங்களுக்காக பதிவிடப்படும். அந்த காணொலியில் கேட்கும் கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஒளியேற போகுது. நீங்க தான் அடுத்த வாரம் பேச போறீங்க. அங்க காத்திருங்க, காத்திருந்து சரியான பதில சொல்லுங்க. இது தீரா இசை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் 27 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அரசாங்கத்தில் பதவிகளை வகிக்கும் அனைவரும் உயர்நெறிகளை கடைபிடிக்குமாறு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார். மாநில தேர்தல் பரப்புரைகளின் போது கூட்டரசு அரசாங்கத்தை தாக்காமல் இருப்பது அவசியமானது என்றார் அவர். இவ்வாறான செயல்கள் கடுமையான அரசியல் களத்திற்கு இட்டுச் செல்லும் என அவர் எச்சரித்தார். பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ கூட்டரசு பிரதேச சாரணர் மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பண்டாராய அரங்கில் குவாலலம்பூர் கூட்டரசு பிரதேச சாரணர் சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டு அவரது நியமன விழா நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் சாரணர் நடவடிக்கைகளை உந்தச் செய்வதற்காக 20,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டையும் ஹெனா அறிவித்தார். பேரா அல்லங்கோங் சதுக்கத்தில் நடத்தப்பட்ட உள்துறை அமைச்சின் மடானி வியூக இணைப்பு திட்டம் ஓரிட சமூகத்தினருக்கும் உள்துறை அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளது. 2 நாள்களுக்கு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் காவற்படை, குடிநுழைவுத்துறை, தேசிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனத்தின் முகப்புகளும் போடப்பட்டிருந்தன. அந்த முகப்புகளிலிருந்து பல ஆலோசனை சேவைகளை மக்கள் பெற்றுக் கொண்டனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்பொல்லாவை நிராயுதபாணி ஆக்குவது உட்பட லெபனானிலிருந்து இஸ்ரேல் வெளியேறுவதை உறுதி செய்வது குறித்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்க லெபனான் அதிபர் ஜோசப் ஓன் இவ்வாரம் வெள்ளை மாளிகைக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடந்த 20 ஆண்டுகளில் ஓன் முதல் முறையாக அங்கு செல்வதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அவர் டிரம்புடன் நேரடி சந்திப்பினை நடத்துவார். மேட்டீட்டுக்கு வடக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட கடும் காட்டுத்தீ 12,000 ஹெக்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பை சேதப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக 100,000,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அந்த காட்டுத்தீ கடந்த வியாழக்கிழமை குவடலஹரா பகுதியில் தொடங்கியதாக அதன் ஆளுநர் எமிலியானோ கார்சியா அத்தளத்தில் இடுகையிட்டுள்ளார். விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்து. நாளை ஸ்பெயினுக்கு எதிரான இறுதியாட்டம் நடைபெறும் வேளை அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸி படவரியில் உணர்ச்சிபூர்வமான பதிவின் மூலம் தனது அணியினரையும் அவர்கள் ஆற்றிய சாதனைகளையும் புகழ்ந்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசை இது உங்களுக்காக பாடல்களை நாங்கள் இங்கிருந்து கொடுத்துட்டே இருக்கோம். 7:30 வானொலி நாடகம் உங்களுக்காக இடம்பெற போகுது. நீயா இல்லை நானா அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களும் வந்து கேளுங்க, மறந்துடாதீங்க 7:30. அப்படி நீங்களும் எழுதி அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக எழுதி அனுப்புங்க, சிறுகதை அனுப்புங்க, அதுக்கப்புறம் வானொலி நாடகம் எழுதி அனுப்புங்க, உங்களுடைய கைபேசி எண்களையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. அப்படி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே மாற்றணுங்க அப்படின்னு சொன்னால் தயாரிப்பாளர்கள் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒளிபரப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் செய்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒளிபரப்பில் இணைத்துக்குவோம். நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி storybox.minnal@gmail.com.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 2:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 2:07.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301907219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

தனியா பயணத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு துணியா நாங்க எப்போதுமே உங்க கூடவே தாங்க இருக்கோம். பாடல்களை அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். தனியா இருக்கிறதா நீங்க நினைக்கவே வேண்டாம். எப்போதும் நம்ம உங்க கூட பயணம் செய்துகிட்டே இருக்கோம். பாடல்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி பாடல்கள் இருந்தா சிறப்பாக இருக்குமே மாலை நேரத்துக்கு அப்படின்னு இருந்தா எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்யுங்க. உங்களுடைய மனசறிந்து நாங்க பாடல்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க காத்திருக்கோங்க.

0: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மைனப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 1-9-7-29-19.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை. தொடர்ந்து இடம்பெறுகின்றது வானொலி நாடகம். வானொலி நாடகம் எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: முதல்ல எழுந்த
2: நீ
1: என்ன வேகமா பாத்ரூம் குள்ள போற? இரு நான் முதல்ல குளிச்சுட்டு
2: வரேன். பல்ல மட்டும் வலிக்கிட்டுறேன், நீ போனா ரொம்ப லேட் ஆக்குவேன்.
1: பல்ல மட்டும் வலிக்கிட்டு சுருக்காவா? இல்லனா
2: பல்ல மட்டும் வலிக்கிட்டு இல்ல இல்ல முகத்தையும் கழுவிட்டு
1: வந்துடுறேன். துண்ட வச்சிருப்போ, துண்டோட போனா நேரா குளிச்சுட்டுதான் வருவே. நீ எனக்கு தெரியும்,
2: துண்ட குடு. தினம் தினம் உன்னோட இட்டியும்
1: நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தா நான் ஏன் ஏதோ சொல்ல போறேன்? குளிக்கிற குளிக்கிற குளிக்கிற குளிச்சுக்கிட்டே தானே இருக்கிற. மேல இருக்கிறது ஒரே பாத்ரூம், நானும் தான் வேலைக்கு போறேன். நீ மட்டுமா போற? உனக்கு வேலை 9 மணிக்கு, எனக்கு 8 மணிக்கு. நியாயத்துக்கு யார் முதல்ல பாத்ரூம் குள்ள போகணும்?
3: ஏமா இப்படி சண்டை போடுற நேரத்துல ஒரு ஆள் குளிச்சு வந்துருக்கலாம்ல, என்ன பண்ணுங்க நீங்க?
1: அப்பா
3: எனக்கு தெரியாது, காலையில இருந்து பாக்கல.
1: பாக்கலையா? பசியார ஏதோ பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல உன்னையும் காணோம்? அப்பா காபி குடிக்கிறீங்க?
3: நானே போட்டுக்கிட்டவா.
1: 3-in-1 coffee
3: உனக்கு தான் இன்னும் டைம் இருக்கேமா.
1: இல்லப்பா போகும்போது கடையில பேக் பண்ணிட்டு போயிடுறேன்.
3: சரிம்மா.

0: அந்த செருப்பு கொஞ்சம் ஓரமா தான் போட்டுட்டு வாயம்மா, நடுவுல போட்டுட்டு வர.
1: இப்ப அது உங்களுக்கு பிரச்சனையாப்பா? காலையில நடந்து போற இடத்துல என் பர்ஸ் எடுத்துட்டு போல, ஆபீஸ்ல வேலையும் ஓயல, ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குது, தள்ளுங்கப்பா. அம்மா அம்மா
0: அம்மா தான் வீட்டுல இல்லையே.
1: அப்பா என்னப்பா? அம்மா எங்க? என்கிட்ட சொல்லாம எங்க போக மாட்டாங்களே, எங்க போயிட்டாங்க? அப்பா உண்மையிலே தெரியாதப்பா, இல்ல விளையாடுறீங்களா?
0: ஆமாமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு, காலையில இருந்து காணும், எங்க போறானு எனக்கு தெரியாது.
1: என்ன பாய் இப்படி சொல்றீங்க? இருங்க நான் போன் அடிச்சு பாக்குறேன்.
0: உங்க அம்மா போன் வீட்டுல தான் இருக்கு.
1: என்னப்பா இப்படி அக்கறை இல்லாம பேசுறீங்க? அம்மா எங்கன்னு உங்களுக்கு உண்மையிலே தெரியாதா?
0: நானும் தான் காலையில இருந்து உங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேம்மா. காரை எடுத்துக்கிட்டு காய்கறி எதுவும் வாங்க போயிருப்பாளன்னு நினைச்சேன், ஆனா காரு வீட்டுல தான் இருக்கு. சரி போன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா போன் வீட்டுக்குள்ளேயே அடிக்குது.
2: என்ன ரெண்டு பேரும் ஏதோ பதட்டமா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
1: அம்மாவை வீட்டுல காணோம்.
2: என்ன அம்மாவை காணமா? ஏன் எங்க எங்க போனாங்க?
1: யாருக்கு தெரியும்? அப்பாவ கிட்ட ஆர்வமே இல்லாம பதில் சொல்றாரு.
2: ஏப்பா அம்மா கிட்ட சண்டை எது போட்டீங்களா?
0: அது எப்பவும் போடுறதானம்மா, எங்களுக்குள்ள சண்டை வர்றது என்ன புதுசா? அதுக்காக கோச்சிட்டு போயிடுவாரா? கொஞ்ச நேரம் சண்டை போடுவோம், அப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். நேத்து நான் சண்டை கூட போடலையே.
2: அப்பா நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
1: ஆமாப்பா.
2: கடைசியா அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க?
0: கடைசியா நேத்து ராத்திரி.
3: ஏங்க படுக்க போறீங்களா?
0: பார்த்தா எப்படி தெரியுது? இப்பதானே கண்ணை மூடி சாமி கும்பிட்டேன்.
3: சரி சரி, வர வர உங்க குரட்ட சத்தம் அதிகமாகிட்டே இருக்கு. எத்தனை தடவை தான் நான் உங்களை எழுப்பி எழுப்பி விடுறது? 5 நிமிஷம் குரட்டே இல்ல, மறுபடியும் ஆரம்பமாயிடுது.
0: பாரு நான் அப்படி ஒன்னும் குரட்ட விடுற ஆள் இல்ல, எங்கேயோ உள்ள கோபத்தை என்கிட்ட காட்டுற.
3: எனக்கு யாரு மேலயும் கோபம் இல்ல, என் மேலதான் எனக்கு கோபம் கோபமா வருது. படுங்க படுங்க, குரட்ட விடாம தூங்குங்க.
0: என்ன படுக்கிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டா மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியும்?
2: அப்பா அப்பா.
0: என்னம்மா?
2: என்னப்பா?
0: இல்லம்மா யோசிச்சு பார்த்தேன், நேற்று ராத்திரி உங்க அம்மா என்ன நான் ரொம்ப குரட்ட விடுறேன்னு சத்தம் போட்டா, ஆனா நான் ரொம்ப கத்தலையே.
1: அப்ப உங்க குரட்ட சத்தம் தாங்க முடியாம அம்மா எங்கேயோ போயிட்டாங்களா?
0: ஆமா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த 25 வருஷத்துல இப்பதான் என் குரட்ட சத்தம் அவளுக்கு கசக்குதோ? இப்ப என்ன உங்க அம்மா என்கிட்ட தான் கோவிச்சுட்டு போயிட்டான்னு ஏன் என்னையே குத்த சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சீங்க?
1: அப்பா நாங்க என்ன பண்ணப்பா? சும்மா எங்க மேல பழிபடாதீங்க.
2: நீங்க ரெண்டு பேரும் தான் எப்பவுமே சண்டை போடுறவங்க.
0: அம்மா எங்க சண்டையெல்லாம் சும்மா சண்டைமா, ஒருத்தர் ஒருத்தர் பிரியற அளவுக்கு சண்டை வராது. நான் என்ன சொன்னாலும் இல்ல சண்டை போட்டாலும் உங்க அம்மா நல்லதுக்கு தான் போடுவேன்.
1: சரிப்பா, இப்ப எங்க போய் இப்ப அம்மா தேடுறது?
0: வந்துருவாங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க.
2: வேலைய பாக்கணுமா? பசிக்குது. அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அம்மாவே வீட்டுல இல்லையே. இப்ப என்ன பண்றது?
1: பிருந்தா என்ன பண்றது? இப்ப ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம், நாளைக்கு தான் அம்மா வந்துருவாங்க.
0: நீங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதெல்லாம் ஓகேமா, அந்த குப்பையெல்லாம் அப்படியே டைனிங் டேபிள்ல போட்டு வச்சிடாதீங்க. உங்க அம்மா வேற இங்க இல்ல, டைனிங் டேபிள்ல கண்டபடி சாப்பாட பார்த்தேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்.
2: என்ன இது, இந்த அப்பா ஒரு மாதிரி பேசுறாரு.
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் பண்ண தெரியும். அதுதான் அவருக்கு மிஸ்டர் கம்ப்ளைன் பேர் வச்சிருக்கோமே.
2: சரி உனக்கு நீ ஆர்டர் பண்ணிக்கோ, எனக்கு நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்.
1: நீ தான் கஞ்ச கண்மணியாச்சே,
2: நீ மட்டும் பஞ்ச பிரியாவாச்சே.
1: நீயும் சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், அப்புறம் என்ன? உனக்கு நீ வாங்கு, எனக்கு நான் வாங்கிக்கிறேன். அப்பா சாப்பிட்டு இருப்பாரா?
2: அவரா அம்மா வீட்டுல சமைக்கும் போதே கடையில போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாரு, அதெல்லாம் சாப்பிட்டிருப்பாரு. அதோட பர்கர் பீஸாவை பார்த்தா நமக்கு தான் பாட்டு விழும்.
1: ஆமா, இவர் பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி அது சுத்தம் இல்ல இது சுத்தம் இல்ல அப்படின்னே ஏசுவாரு.
2: அதாவது பரவாயில்ல, போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட போறாரு. இந்த கிச்சனுக்கு போறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு.
1: ஆமா, அம்மா எப்ப வருவாங்கன்னே தெரியலையே. என்ன இந்த அம்மா, அப்பா மேல கோபம்னா நம்மையா பழி வாங்குறது? அப்பா கூப்பிடாரு வா. என்னப்பா
0: நிறைய அழுக்கு துணி போட்டிருக்கீங்க போல இருக்கு, மிஷின்ல போட்டு துவைச்சிருங்க. நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லல, மிஷினை தட்டு விட்டீங்கன்னா காலையில காய போட்டுக்க சரியா இருக்கும்.
2: துணியா?
0: ஆமா அம்மா இல்லல, நீங்க தான் பாத்துக்கணும். அவ வருவா வருவான்னு பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. வீட்டுல அழுக்கு துணி இருக்க கூடாது, லட்சுமி தங்க மாட்டா.
1: எந்த லட்சுமி பா?
2: அம்மா கூட இப்படி எல்லாம் டயலாக் பேச மாட்டாங்கப்பா.
0: அவ எப்படி பேசுவா? அவ தானே உங்களை இப்படி கெடுத்து வச்சிருக்கா. காஃபி டீ போட தெரியாது, வீட்டுல எந்த ஒரு வேலையாவது எடுத்து செய்றீங்களா?
1: வா ரூமுக்கு போடா.
0: அப்படியே அப்படியே நிலவி போயிடு. என்ன பண்ணிட்டு இருக்க கல்யாணி?
3: ஏங்க மங்கு கழுவிக்கிட்டு இருக்க.
0: ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மங்கு கழுவ?
3: ஏங்க கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா?
0: ஆமா இனி தண்ணி மின்சார கணக்கெல்லாம் நான் தானே பாக்கணும். ரிட்டையர் பண்ணிட்டேன்ல.
3: சமைச்சா மங்கு சேரும் தான்.
0: அது சரி, என் ரெண்டு செல்ல பொண்ணுங்களும் ஒரு நாள் கூட அவங்க சாப்பிட்டமாங்க, அவங்களே கழுவி நான் பார்த்தது இல்லையே.
3: ஏங்க இது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? நான் எதுக்கு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, நான் தான் இருக்கேனே.
0: அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆடிச்சுமா, போற இடத்துல எல்லாத்தையும் செய்யணும்ல.
3: அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம மூத்த பொண்ணு என்ன சமைச்சு கூட்டிக்கிட்டா இருக்கா, வேலைக்கு ஆள் வச்சிருக்கா இல்ல, அப்படி இவங்களும் இருப்பாங்க. நான் தான் காலத்துக்கும் இப்படி தனியா கஷ்டப்படுறேன்.
0: இப்ப என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால இப்படி இருக்கேன்னு சொல்ல வரியா?
3: அப்படிலாம் சொல்லல, எத்தனை தடவை கேட்டிருப்பேன் ஒரு மேட் வேணும்னு. பாத்து வச்சீங்களா?
0: என் குடும்பத்துல இல்லாத இன்னொரு ஆள் இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலமா, புரிஞ்சுக்கோ.
3: என்னத்தை புரிஞ்சுக்கிறது? உங்களை விட குறைச்ச சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு மேட் வச்சிருக்கிறத நான் பாத்துருக்கேன்.
0: நீ சமைக்கிற மூணுல ரெண்டு மட்டம் ஆயிடுது. இல்ல கொஞ்சம் நெஞ்ச வேலை இருந்தா தானே சமையல்ல அக்கறை காட்ட முடியும். காலையில எழுந்து வீட்டை பெருக்கி சாமி இருந்து சுத்தம் பண்ணி விளக்கு ஏத்தி துணியை துவைச்சு மூணு நேரம் சமைச்சு, இதுல உன் பொண்ணுங்களுக்கு பலகாரம் வேற, ஒன்னொன்னு ஒரு மெனு சொல்லும். கல்யாணம் கட்டிட்டு போன ஸ்ரீ கூட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன உங்ககிட்ட மெனு சொல்லிட்டு தான் வருது. புருஷன் பிள்ளைகளும் சேர்த்து சொல்லுது.
3: ஏங்க இப்ப உங்களுக்கு என்ன பண கஷ்டமா? அவங்களுக்கு நாம செய்யறதெல்லாம் ஒரு செலவா?
0: தப்பா பேசாத கல்யாணி, அவங்க ஏன் பிள்ளைங்க, அவங்களுக்காக தானே நான் உழைச்சேன்.
3: நல்லா உழைச்சிங்க, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லன்னு குறை, அதனால பொம்பளை பிள்ளைங்கள கரைச்சி கொட்டுறீங்க.
0: ரஞ்சனா பாரு, உங்ககிட்ட பேசி புண்ணியமே இல்ல. ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட அவனையும் உருப்படி இல்லாம தான் நீ வளர்த்துருவ.
2: என்னடி இன்னும் தூங்கலையா?
1: இல்லடி.
2: என்ன அம்மாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா?
1: இல்ல, அப்பா அப்பவே சொன்னாரு சாப்பாடு வாங்குறீங்க அப்படியே சாப்பாட்டு மேசையில போட்டுட்டு போக வேணான்னு.
2: ஆமா இப்ப அதுக்கு என்ன,
1: படுக்க வந்துட்டோம் நாம தான் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துடுமே, திடீர்னு பார்த்துட்டு கூப்பிட்டா இப்போ எழுந்து போகணுமா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கணுமான்னு
0: யோசிக்கிறேன்.
1: ஐயோ கூப்பிட்டுட்டாரு பிருந்தா.
0: இப்ப வர போறீங்களா இல்லையா?
1: ஏய் நீ போ, நான் தூங்கிட்டேன்.
2: ஏன் நான் மட்டும் பாட்டு வாங்கணுமா? நீ வா.
1: அப்பா
0: என்ன இப்படி கோரியோட வந்து நிக்கிற?
1: தூங்கிட்டப்பா.
0: இதையும் குப்பை பையில போட்டுட்டு எல்லா குப்பையும் கட்டி வெளியே கொண்டு போய் போட்டுடுவாங்க. என்ன
4: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க?
0: இன்னைக்கு நீங்க செய்யுங்க, இனிமேலே நீங்களே செய்யுங்க.
4: மணி 11 ஆச்சுப்பா,
0: இன்னும் நடுநிசி ஆகல. இல்ல நடுநிசியில தான் வெளியே போக கூடாது. போங்க போங்க, நான் இங்க தான் நிக்கிறேன். போர்வையோட போகாத விருந்தா.
1: விருந்தா அப்பா சொன்னது கேட்டியா?
2: கேட்ட. இனிமே நாம தான் குப்பைய கொட்டணுமா, அப்படின்னா அம்மா வரவே மாட்டாங்களோ? கேட்டிருப்பாங்களோ?
1: அய்யோ அப்படியே சொல்ற, அப்படின்னா அம்மா நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்களே.
2: நமக்கு எப்போ நேரம் இருந்திருக்கு அம்மா கிட்ட பேச? அவங்களும் எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருப்பாங்க. ஆனா அப்படி ஏதாவது இருந்திருந்தா அப்பா இப்போ சொல்லிருப்பார்ல.
1: சுத்த மட்டும் அம்மாவாவது நம்ம கிட்ட பேசுவாங்க, என்ன சாப்பிடுறீங்க, என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு எழுப்பணும். அப்பா எதையுமே பேச மாட்டாரு, அம்மா கிட்ட மட்டும்தான் சண்டை போடுவாரு. இப்ப பாரு, அம்மா இல்லேன்னு உடனே நம்ம கிட்ட போயிடாரு.
2: சரி சரி, நீ தூங்க, காலையிலயே எழுந்திருச்சு துணிய மிஷின்ல போட்டுருவோம்.
1: நீ போடு.
2: சரி, நான் போடுறேன், நீ காய வச்சிரு.
1: இல்ல இல்ல, நான் மிஷின் போடுறேன், நீ காய வை.
2: உஷாரா இருக்க, ஒண்ணு வேணாம், லாண்ட்ரி மிஷின்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுவோம்.
0: உங்க ரெண்டு பேருக்கும் சமய கட்டு பக்கம் போற எண்ணமே இல்லையா?
2: போய் என்னப்பா செய்ய, எங்களுக்கு தான் சமைக்க தெரியாதே.
1: அம்மா தான் சொல்லியே குடுக்கலையப்பா.
0: சொல்லி கொடுத்திருந்தாலும் அப்படியே நடமகாராஜா மாதிரி சமைச்சிருப்பீங்க.
2: யாருடி நல்ல மகாராஜா?
1: அப்பாவோட தாத்தா காலத்துல இருந்தவரா இருக்கும்.
0: எத்தனை நாளைக்கு கிராவல சாப்பாடு கொண்டு வர சொல்லுவீங்க?
1: அம்மா வர வரைக்கும்.
0: உங்க அம்மா தான் இன்னும் காலே பண்ணலையே.
2: போனை தான் வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்களேப்பா.
0: ஏன், அவளுக்கு வேற யாரு போன்லயும் கூப்பிட்டு பேச முடியாதான?
2: இப்ப யாருக்குப்பா போன் நம்பர் எல்லாம் நினைவுல இருக்கு?
0: பாருங்கம்மா, இப்படி காசு கறியாக்காதீங்க. அம்மா வீட்டுல இல்ல, அப்பா நான் வீட்டுல இருக்கேன். நீங்க பாட்டுக்கு கடை சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்பா நான் என்ன சாப்பிடுறேன், எப்படி சாப்பிடுறேன்னு
1: கவனிச்சீங்களா? அப்பா நாங்க சாப்பிடுற சாப்பிட்ட நீங்க எப்படிப்பா, உங்களுக்கு பிடிக்காதே.
0: சரி, அப்ப நான் என்னதான் சாப்பிட்டுருப்பேன்னு கேட்டிருக்கலாமே, கண்டுக்காம இருக்கீங்க.
2: அம்மா கிட்ட ஏன் சண்டை போட்டீங்க? இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை தானே.
0: பேச்ச மாத்தாத, பேச்ச மாத்தாத. நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு கிராப் சாப்பாடு வரக்கூடாது. சமைக்க தெரியுமோ இல்லையோ, சமையல் நடக்கணும். நான் மனுஷன் இருக்க மாட்டேன்.
2: அம்மாவை விரட்டிட்டாரு, இனி நாம தானே.
1: ஏ, ஏன் அப்பாவை பெரிய வில்லனா கட்டுற? அவரு சாயாதான் நம்ம கிட்ட இருக்கிறாரு. ஆனா என்ன, ரொம்ப குறை கண்டுபிப்பாரு. அவர் கண்ணுல பாக்குற குப்பைய அவரா தூக்கி போட மாட்டாரு, யார பிடிக்கலான்னு தேடுவாரு. அதான் அம்மா தாங்க முடியாம போயிட்டாங்கன்னு நினைக்கிற.
2: ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, அம்மாவை காணோம், அவரும் கூப்பிட தேட முயற்சி செய்யற மாதிரி இல்ல.
1: ஆமால,
2: நாமளும் சும்மாதான் இருக்கோம்னு வச்சுக்கோமே. அம்மா இல்லாம நமக்குதான் வேலை அதிகமாகுது, பெரிய மாற்றம். அம்மா கூட இல்ல, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. நல்ல காஃபி இல்ல, டீ இல்ல, சாப்பாடு இல்ல. ஆமா, அப்பா நம்மள சமைக்க சொன்னார்ல.
1: கடுகு எது, வெந்தயம் எது உனக்கு தெரியுமா?
2: உனக்குதான் பேர் தெரிஞ்சிருக்கே, பெரிய விஷயமாச்சே. வெரி குட், நீயே Facebook-அ பார்த்து சமைச்சிடு.
1: ஓ, ஏய், அதுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன்.
2: என்ன?
1: வெயிட் அண்ட் see.
2: ஓகே.
1: ஏய் பிருந்தா, அங்க பாரு, நம்ம என்ன காலத்துல இருக்கோம். அப்பா நியூஸ் பேப்பர் பாத்துக்கிட்டு இருக்காரு பாரு.
0: ஆமாமா, உங்களை படிக்க வச்சதுக்கு நாங்க படிச்சிருக்கணும், அப்ப எங்களுக்கு எல்லாமே தெரியும்.
1: அப்பா காதுல விழுந்துருச்சா?
0: அப்பா அம்மாவை கிண்டல் பண்ணும்போது நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கவா செய்றீங்க? பஞ்சாங்கம் பழசாவே இருந்துட்டு போகட்டுமா, ஆனா இன்னமும் நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்கு முகூர்த்தத்துக்கும் அதைத்தானே நம்பி இருக்கோம். மக்கள் மாறலாம், ஆனா வாழ்க்கையோட அடிப்படை தத்துவங்கள் மாற போறது இல்லை. இத வாழ்க்கையில நீங்க அடிபடுற வரைக்கும் உங்களுக்கு புரியாது.
5: ஹலோ பிரியா, பிருந்தா, அங்கிள் காலை வணக்கம்.
0: யாரும் அது கையும் பையுமா வந்திருக்கான். கிராபா? ஏய், கிராப்னா உள்ள வராத, பையனை பார்த்தா டீசன்டா இருக்கான்.
1: என் ஃப்ரெண்ட் பா, முரளி.
0: ஓ, சரி சரி, வா பா வா வா.
5: ஆ அங்கிள், பிரியா ரெண்டு நாளைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கிச்சன் எங்க?
0: ஏய், கிச்சனா?
1: வாடா வாடா, என்ன சமைக்க போற?
0: சமையலா பிரியா? பிருந்தா,
2: அப்பா அவன் நல்லா சமைப்பாப்பா.
1: ஆமாப்பா,
0: சமைப்பானா? அம்மா
2: இருங்கப்பா,

0: சாப்பிட வெளியே எங்க போயிடாதீங்க.
1: ஏய் பிருந்தா, இவ சமைச்சதா அப்ப சாப்பிடுவாரா?
2: ஏன்,
1: அவ நல்லா தானே
3: சமைப்பான்? நல்லா தான் சமைப்பான், ஆனா அப்பா முகத்தை பார்த்தேல, அவ இங்க வந்ததே அப்பாவுக்கு பிடிக்கல, முகமே சொல்லிடுச்சு.
2: அவரை விடு, அவன் சமைக்கிறத பாரு.
4: பிரியா, மீன் ஸ்வீட் அண்ட் சாவு பண்ணவா, ஸ்டீம் பண்ணவா?
0: ஸ்வீட் சாவு.
4: ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க,
3: உனக்கு என்ன பிடிக்குமோ அது செய்யடா.
4: நோ நோ, நான் உங்களுக்காக சமைக்க வந்தேன், நீங்களே சொல்லுங்க.
2: ஸ்வீட் அண்ட் சாவு.
4: ஓகே, மீன், முட்டை ஆம்லெட், கைலான். ஓகேவா? இந்தா இந்த கீரையை கழுவி கொடு.
3: என்னடா, நானா?
4: நீதான், வேற யாரு? பிருந்தா, இந்தா இத பொடியா வெட்டி கொடு.
0: ஓ, இதெல்லாம் செய்ய கூடாதுன்னு தான பிரியா ஒண்ணு கூட்டிட்டு வந்தா?
4: ஹெல்ப் பண்ணு, சீக்கிரமா செய்யலாம், வா.
3: டேய் முரளி, இதெல்லாம் நீயே பண்ணிடுடா, எங்களுக்கு பழக்கம் இல்ல.
4: சரி ஓகே, எனக்கு இருக்கிற அறிவை உங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன், கத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடு.
3: ஜூஸா?
0: எங்க வீட்ல பாட்டில் ஜூஸ் இருக்காதுடா. அம்மா அப்படியே பழத்தை அரைச்சு ஜூஸ் பண்ணுவாங்க.
4: அப்ப செய். மாம்பழம் இருக்கா?
0: இவனை உதவிக்கு கூப்பிட்டியா, உபத்திரத்து கூப்பிட்டியா?
4: வாட் இஸ் உபத்திரம்?
0: புரியாதத கேக்காத, வேலைய பாருடா.
4: நோ, ஜூஸ் முதல்ல.
0: இந்தா பேக்கெட் சோயா இருக்கு, அத குடி.
4: கிளாஸ்ல ஊத்தி ஐஸ் போட்டுங்க வை.
0: முருகா,
3: டேய் என்ன பண்ற?
4: மீனை எண்ணெயில போட்டேன், பொரிக்கணும்ல.
0: சொல்லிட்டு செய்ய மாட்டியா?
4: இது கூட தெரியாதா? உங்க அம்மா சொல்லி கொடுக்கல?
3: டேய்
4: ஏ இல்ல, எண்ணெயில ஏதோ போட்டா தெரிக்குமே, அம்மா சொல்லிருப்பாங்கல்ல.
3: என்னடா, கிச்சனுக்குள்ள விட்டாதானடா இதெல்லாம் தெரியறதுக்கு?
4: உங்க அம்மா கிச்சனுக்குள்ள உங்களை விட்டது இல்லையா?
0: தொல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு உண்டியா சமைக்கணும்.
4: உண்டியானா?
0: தனியா?
4: அது தனியாவே நல்லா தானே இருக்கு.
0: தனியானா மல்லி தானே?
4: தனியா இல, மல்லி இல போடணும், கழுவி கொடு.
3: இதா மல்லி இலையா?
4: சுத்தம் நல்லா கழுவு, மண்ணு இருக்கும்.
3: நல்லா கழுவி சுத்தமா இருக்கிறத வாங்கிட்டு வரதுக்கு என்னடா?
4: எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னுக்கு கழுவணும். சரி சரி, சமையல் ரெடி. குக்கர்ல சோறு போட்டியா?
0: சோறா? யாரு சமைச்சா?
4: ஏய், நான் தான் சொன்னல மீன் எடுக்கிறதுக்கு.

0: நீ சீக்கிரமா சாப்பிடுப்பா, அப்புறம் உனக்கு இருக்காது. அங்க பாரு, இங்க பாரு, பாதி முடிஞ்சிருச்சு.
1: அப்பா,
2: ஏய் சமைச்சு எனக்கு கொஞ்சம் வைங்க.
0: உங்க அப்பா அம்மா என்ன செய்றாங்கப்பா?
2: அப்பா பிசினஸ் அங்கர்.
0: அம்மா?
2: அம்மா டாக்டர்.
0: ஓ, நல்லா சமைக்கிற.
2: கனவு அங்கர். அப்பாவுக்காக பிசினஸ் படிச்சேன், எனக்காக இந்த குக்கிங். ஒரு ஹாபி தான். என் அம்மா நல்லா சமைப்பாங்க அங்கர். சின்ன பிள்ளையில இருந்தே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
0: சைனீஸ் சாப்பாடு சமைக்கிற?
2: அம்மா சைனீஸ் அங்கர்.
0: அப்படியா? உன்னை பார்த்தா தெரியல.
2: நான் அப்பா மாதிரி, ஆனா எல்லாமே சமைப்பாங்க. வீட்டுல எப்பவும் நான் தான் சமையல். வார கடைசியில மட்டும், மத்த நாள் மேய்ட் இருக்காங்க.
0: இந்த வார கடைசி இங்க வந்துட்டேன். அப்பா அம்மாவுக்கு தெரியுமா?
2: ஆ தெரியும் அங்கர். சொல்லிட்டு அவங்க பெர்மிஷனோட தான் இங்க வந்தேன். பிரியா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கர்.
0: ஓ,
2: என்கிட்ட வீட்டு நிலவரத்து சொன்னாங்க.
0: என்னன்னு?
2: அண்டி உங்ககிட்ட கோவிச்சிட்டு போயிட்டாங்களாமே. ஏன் அங்கர்?
0: சும்மாதான்ப்பா, பெரிய சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்துடும்.
2: ஓ, அதான் ராத்திரிக்கும் மெனு சொல்லியிருக்காங்க. அங்கர், அதை சீக்கிரமா செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் 7 மணிக்குள்ள வந்துருவேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன்.
0: சரிப்பா, கிச்சன்ல உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தேன்.
2: பெர்ஃபார்மன்ஸா?
0: பங்களிப்புப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: அப்படி நான் என்ன அங்கல் பண்ணேன்?
0: என் 2 பொண்ணுங்களையும் வேலை வாங்கினதை பார்த்தனே.
2: என்ன அங்கல், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க.
0: என்ன பண்றது, அவங்க அம்மா அப்படி அவங்கள செல்லமா வளர்த்துட்டா.
2: ஓ, இது நல்லது இல்லை அங்கல். சொந்த காலில் நிற்கணும் அங்கல். நானும் அப்படி ஷாக் ஆயிட்டேன்.
0: தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய்.
2: என்னங்க சொல்லுங்க, செய்யறேன்.
0: எத்தனை நாள் நீ அவங்களுக்கு தேவைப்படுவ? 1 நாள் எத்தனை நாளைக்கு வர முடியும்?
2: அதான் அங்கல், அம்மா அண்டி வர வரைக்கும்.
0: அவ எங்க போயிட போறா? வந்துருவா. அது வரைக்கும் என் 2 பேருக்கும் சமையல்ல ஒரு ஈடுபாடு வர மாதிரி செஞ்சு.
2: சொல்லிட்டீங்கல்ல, பாருங்க.
0: பாப்போம், நீ ஜெயிக்கிறியா அவங்க ஜெயிக்கிறாங்களா.
2: ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊத்தி, அதாவது 4 கப் தண்ணி ஊத்தி குக்கருக்குள்ள வை, மூடி தட்டி விடு.
1: என்
2: தலைய இந்த பட்டனை தட்டணும்.
1: சாரி
2: பிருந்தா.
1: எனக்கு மேல கொஞ்சம்
3: நாளைக்கு
1: என்னம்மா
0: இப்படி கேட்டுட்டீங்க? கையால சாப்பிடுறது பெரிய பாக்கியம் இல்லையா?
3: அப்பா கிண்டலாப்பா.
0: அட, உண்மையதாமா சொல்றேன். எனக்கும் உங்க அம்மா கையால சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு இல்லையா?
1: அம்மா கிட்ட இப்படி சொன்னீங்களாப்பா?
0: ச்சே, எப்படி?
1: எங்களால ருசியா சமைக்க முடியுமான்னு தெரியல.
0: எப்படி இருந்தாலும் சரிம்மா, நான் சாப்பிடுறேன்.
1: அம்மா போய் இதோட 1 வாரமாச்சுப்பா.
0: சரி, என்கிட்ட மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிய. உன்னை சுத்தி உன் அம்மாவோட சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? போன் பண்ணி ஏதாவது கேட்டீங்களா?
3: நாங்க யாருகிட்டயும் க்ளோஸ் இல்லையப்பா.
0: ஏன், அவங்க என்ன உங்களோட விரோதியா?
1: என்னப்பா
0: அப்படித்தானே நடந்துக்கிறீங்க? அவங்க எல்லாம் அவங்கள சின்ன பிள்ளைல தூக்கி வளர்த்தவங்க. அவங்க பிள்ளைங்களோட ஒன்னா வளர்ந்தீங்க. இப்ப மட்டும் என்ன ஆச்சு?
3: வேலை செய்யறப்பா, பிஸி.
0: நிறைய கூட்டாளிங்க வச்சிருக்கீங்க. சொன்ன உடனே ஒரு பையன் சமைச்சு கொடுக்க ஓடி வர்றான். நான் தப்பா சொல்லமா? அவன் ரொம்ப நல்ல பையன். போன வாரம் என்ன நடந்துச்சு தெரியுமா கல்யாணி? நாள் பூரா சமையல் கட்டிலேயே கிடக்குறேன். வீட்டு வேலை எல்லாத்தையும் பாக்குற. கொஞ்சம் சீக்கிரம் வந்து படுக்க கூடாதா? நான் படுத்து என் கண் இழுக்கும் போதுதான் நீ உள்ள வர. கல்யாணி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
1: ஒரு மாதிரியா இருக்குங்க, கொஞ்சம் மயக்கமா.
0: என்னாச்சு? உக்கார் உக்கார், தண்ணி குடிக்கிறியா? கல்யாணி, என்ன ஒண்ணு பேர்? கல்யாணி, கல்யாணி,
1: அப்பா என்னப்பா சொல்றீங்க?
0: நான் வந்து உங்க ரூம்ப தட்டுறேன், ஃபோன் பண்றேன்.

0: உங்ககிட்ட இருந்து பதில் இல்ல. உங்க ரூம்ல டிவிய சத்தமா வச்சுட்டு படம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
1: ஐயோ அப்பா, சத்தமே கேக்கலையே.
0: எப்படிமா கேக்கும், எப்படி கேக்கும்? நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள பூந்து கதவு போட்டீங்கன்னா வெளியே வர்றதுக்கு அலாரம் அடிக்கணுமே.
1: அப்பா அப்பா,
0: அந்த நேரத்துல உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளினிக் ஓடுங்க. நல்ல வேலை பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் பிறகு 10 நிமிஷத்துல சுவாசம் ஓகே.
1: அப்பா
0: அது எப்படிமா எனக்கு புரிய மாட்டேங்குது. படிச்சு முடிச்சு வேலைன்னு ஒண்ணு கிடைச்ச பிறகு ஆளையும் மாறிடுறீங்க. டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க அம்மாவுக்கு ஓய்வு தேவை, அதிகமான வேலை, தூக்கம் பத்தல, பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு உங்க மேல அப்படி உயிரா இருக்கிறா. உங்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டா. செல்லம் கொடுத்தே உங்களை இப்படி ஆக்கி வச்சிட்டான். ஏமா அம்மா, உங்க அம்மாவுக்கு உங்க மேல பாசம் அதிகமா, அதனால அந்த தப்ப பண்ணிட்டா. அதே மாதிரி உங்களுக்கு உங்க அம்மா மேல பாசம் இல்லையா? அவ எப்படி இருக்கா, என்ன பண்றா, சாப்பிட்றாளா, சரியா தூங்குறாளா, எதுவுமே நீ கண்டுக்கிறது இல்ல. நான் சொல்றது சரிதானே? காலையில எழுந்திருக்கிறது, பசியாடுறது, வேலைக்கு போறது, திரும்ப வந்து டீ காஃபி பலகாரம், மாலை நேரம் ஓய்வு வேற. ஏன்னா நீங்க வேலை செய்றீங்க, நீங்க ரொம்ப டயர்ட். மறுபடியும் சாப்பாடு, டிவி, தூக்கம், இப்படியே நாள் ஓடிடும். வார கடைசி ஒண்ணு நல்லா தூங்கணும், இல்ல வெளியே போகணும். என்னம்மா அது, எத்தனை வயசு வரைக்கும் அவ உங்களுக்காக எல்லா வேலையும் செய்யணும் சொல்லுங்கம்மா.
1: அம்மா அம்மா எதுவுமே எங்ககிட்ட சொன்னது இல்லையப்பா.
0: சொல்ல மாட்டா, அவ அம்மா அம்மா அவ சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா, அம்மா கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நடக்கும். உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா? முடியலமா, எங்க கிட்ட இருந்த சில நல்ல பண்புகள் எல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்லித்தான் வரணுமா? பார்த்து உங்களால கத்துக்க முடியாதா?
2: சாரி அப்பா. இப்போ அம்மா எங்க இருக்காங்கப்பா?
3: என்னங்க இந்த நேரத்துல காரை ஓட்டிக்கிட்டு எங்க போறீங்க? அதான் எனக்கு நல்லா ஆயிடுச்சே, வாங்க வீட்டுக்கு போலாம்.
0: நான் இப்ப உன்னை கொண்டு போய் உன் தம்பி வீட்டுல விட போறேன். என்ன மீறி நீ நம்ம பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது, நீ எங்க இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியவும் கூடாது.
3: என்னங்க
0: வாய் மூட, பிள்ளைங்களை வளர்க்கிற விதம் தப்புன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். கேட்டியா கேட்டியா? இப்ப என்னாச்சு பாத்தியா, உன் உடம்பு ஓய்வு தேடுற அளவுக்கு வந்துருச்சு. ஒழுங்க உடம்பு பாத்துக்க, நானா வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ வீட்டு பக்கம் வரக்கூடாது. அப்படி வந்தா உடனே உன்னை வெளியே
3: அனுப்பிடுவேன்.
0: எனக்கு நீ முக்கியம் கல்யாணே. ஏமா புருஷனை விட பிள்ளைங்க மேல அதிகமா பாசம் வைக்கிறீங்க, சமமா தான் கொடுங்கல. ஒரு அப்பா பொண்டாட்டியையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். ஆனா நீங்க பிள்ளைங்களை மட்டும் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குங்க, புருஷனை மறந்துடுவீங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நாங்க வேற ஆளாவே மாறிடுறோம்.
4: என்னப்பா யோசிக்கிறீங்க?
0: ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. உங்க அம்மாவுக்கு இனிமே உங்களால போதுமான ஓய்வையும் அன்பையும் கொடுக்க முடியும்னா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்.
5: நாங்களும் வரோம்ப்பா, நாங்களும் ரொம்ப சுயநலமா தான் இருந்துட்டோம்.
4: ஆமாப்பா.
5: அப்பா அம்மாவும் கூட வராங்கப்பா.
0: அப்படியா? உலகம் ரொம்ப சின்னதாங்க, ஆண்டியோட தம்பி வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். முரளி, ஆண்டிய உனக்கு முன்னமே தெரியுமா?
6: தெரியும் அங்க, நான் உங்க வீட்டுக்கு 2-3 தடவை வந்திருக்கேன், ஆனா உங்களை தான் பார்த்தது இல்ல.
0: கல்யாணி,
3: முரளி கூட்டிக்கிட்டு வரேன்னு சொன்னா அதான் வந்துட்டேன்.
5: அம்மா
3: எப்படி இருக்கீங்க? எல்லாம் எல்லாம் ஒழுங்கா போகுதா?
1: அது எனக்கு தெரியாது, நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் நல்லா போகமா. அப்பா அப்படி பாக்குதீங்கப்பா, நாங்க மாறிட்டோம். அம்மா உள்ள வாங்கம்மா.
7: முரளி உள்ள வா, வந்து உட்காரு, மாம்பழ ஜூஸ் கொண்டு வரேன். அம்மா உங்களுக்கு டீ போடவா?
3: வேணாம் வேணாம், நானே.
0: இப்படி உட்காரு.
8: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் கே குணசேகரன், பாலமணி ராஜகோபால், புனிதா கலா, குளோரியா நிர்மலா தேவி, அரிஹரன் சண்முகம் ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் சந்திரா சூர்யா எழுதிய நீயா இல்லை நானா. மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.
9: மின்னலின் வானொலி நாடகம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கும் எழுத ஆர்வம் இருந்தா, ஆசை இருந்தா, திறமை இருந்தா தாராளமா எழுதி அனுப்புங்க. உங்களுடைய எழுத்து படிவங்களையும் நிச்சயமா நாங்க ஒளிபரப்பில் இணைச்சுக்கிறோம். இன்றைக்கு தீரா இசையில் உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் ஒளியேறி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு நன்றி. இரவு 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோடு பேச பிரவீன்குமார் வந்திருக்காரு. எப்போதுமே உங்கள் பயணம் மின்னலோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்குங்க. இன்றைக்கான தீரா இசைக்கு பிறகு மின்னலின் டிக்டாக்கில் ஒரு காணொலி பதிவிடப்படும். அந்த காணொலியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை சொல்லி அடுத்த வாரம் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் உங்கள் தேர்வு பாடல்கள் ஒளியேற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
10: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
11: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 28 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசிய பொதுப்பணித்துறை, சபா சரவா பொதுப்பணித்துறை ஆகியவற்றின் வியூக ஒத்துழைப்பு, பென் போனியோ நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள இதர மேம்பாட்டு திட்ட சிக்கல்கள், தாமதங்கள் ஆகியவற்றை களைய உதவும். இந்த ஒத்துழைப்பின் வாயிலாக நாட்டின் முதன்மை செயலாக்க நிறுவனங்கள் சவால்கள் குறித்து வெளிப்படையான கலந்துரையாடலை மேற்கொள்ள இயலும் என பொதுப்பணி அமைச்சர் டாத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி தெரிவித்தார். கல்விக் கழகங்களை உட்படுத்திய பகடிவதை சம்பவங்களில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என பொருளீஸ் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. குற்றம் புரிந்தவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அத்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் காயத்தை ஏற்படுத்திய செயல் தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தப்படும் என அது கூறியது. 16வது நெகிரிசு மிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான பகதன் ஹரப்பானின் ஒருங்கிணைந்த தேர்தல் கொள்கை அறிக்கை நாளை இரவு அறிவிக்கப்படும். 2018 தொடங்கி மாநிலத்தை வழிநடத்தியதிலிருந்து மக்களின் வழக்கம் நல்வாழ்வினை கருத்தில் கொண்டு கொள்கை அறிக்கை வெளியிடப்படும் என மாநில பி எச் செயல்பாட்டு அறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஜாக்கி முகமது ஜாப்ரி தெரிவித்தார். கிழக்கு இந்தோனேசிய கடற்பகுதியில் மூழ்கிய பயணிகள் கப்பலிலிருந்து உயிர் பிழைத்த இருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத தீ ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டனர். சுலாவேசி தீவுக்கு தெற்கே அமைந்துள்ள சலாயாரக்கு அருகே சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் கடந்த புதன்கிழமை மூழ்கியது. அக்கப்பலில் 70 பேர் பயணித்ததாக மீட்பு பணி அதிகாரி முகமது அரிஃப் அன்வார் தெரிவித்தார். நியூயார்க்கில் காற்று மாசுபாடு உட்பட மோசமான வானிலை நிலவுகிற வேளை உலகக்கிண்ண இறுதிப் போட்டியை காண செல்லும் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பர்மின் பயணத்திட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் ஏற்பட்ட காட்டு தீயின் புகை மூட்டத்தினால் ககூனிலிருந்து நியூயார்க்கிற்கு செல்லவிருந்த ஷென்பர்மின் விமான பயணம் முதலில் 2 மணி நேரத்திற்கு தாமதப்படுத்தப்பட்டு பின்னர் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்து. நாளை அதிகாலை காட்பந்து சகாப்தம் லியோனல் மெஸ்ஸி களமிறங்கும் ஆட்டத்தை காணும் வாய்ப்பினை அனைத்து காட்பந்து ரசிகர்களும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென பயிற்றுநர் லியோனல் ஸ்கலோனி கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த நட்சத்திர விளையாட்டாளர் களமிறங்கும் இறுதி உலகக்கிண்ண ஆட்டமாக இது இருக்கலாம் என அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, இப்போதே பயணத்தை தொடங்கிட்டீங்களா? உலக கிண்ண அந்த இறுதி ஆட்டத்தை பார்ப்பதற்கு உலகமே வந்து இரண்டாக பிரிந்திருக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அர்ஜென்டினாவுக்கு ஆதரவு ஒரு புறம், ஸ்பெயினுக்கு ஆதரவு இன்னொரு புறம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்றைய காற்றின் மொழி நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா நிறைய இந்த உலக கிண்ண இறுதி ஆட்டத்தை பற்றிய தகவல்களை உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகின்றோம். நிறைய பாடல்களும் இருக்கு, உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை, அதோடு இந்த இறுதி ஆட்டத்தை முன்னிட்டு அதையே கருவாக வைத்து இன்றைய கல்லூரி நிகழ்ச்சி இரவு மணி 10 மேல இடம்பெற உள்ளது. நிறைய பேச போறோம், நிறைய உரையாடல்கள் இருக்கு. இது காற்றின் மொழி. உலகக்கிண இறுதி ஆட்டம்னு சொல்லியாச்சு, எல்லாம் ஒரு மாதிரி உற்சாகமா இருப்பீங்க. அதனால முதல் இரண்டு பாடல்கள் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் உற்சாகமா கொண்டுட்டு வரோம். தொடக்க பாடல் ராமுலோ ராமுலா. இதோ
1: ஆக்கொண்டா மன மியூசிக் எவ்வளோ அப்பா கடுப்பு நின்று போய் மங்கறான்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
2: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
3: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
2: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
3: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி, அனுபவத்துல சொல்றேன்.

மேட் ஸ்கொயர் எனும் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, நம்ம மின்னல் கிளிக்கு இன்னையோட நம்ம விடை கொடுக்குறோம். ஆமாம், இதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டல்ல அப்படின்னு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இறுதி ஆட்டத்தின் காணொளி மின்னல் கிளி எந்த ஒரு அணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா அர்ஜென்டினா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம மின்னல் கிளி சொல்லியிருக்கு. அதோடு நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கமாக இந்த காலிறுதி ஆட்டங்கள் தொடங்கி எல்லா ஆட்டங்களுக்கும் கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம நேயர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இறுதி ஆட்டத்தின் கருத்து கணிப்புக்கு நூற்றுக்கணக்கான நம்ம நேயர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதில் அர்ஜென்டினா 52 விழுக்காடு, ஸ்பெயின் 48 விழுக்காடு, அதாவது இதுதான் நம்ம நேயர்கள் வாக்களித்தது. அதுவும் இல்லாமல் கருத்துக்கள்லையும் நம்ம நிறைய நேயர்கள் மோகன்ராஜ், ஏஞ்சல் ராஜி, தனப்பூரணி இவங்க எல்லாம் ஸ்பெயின் வெற்றி பெறும் சொல்லிட்டு இருக்காங்க. சசி, நகுலன், தேவராஜு இவங்க எல்லாம் அர்ஜென்டினா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை கேட்டாலும் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இரண்டு அணிக்குமே சமமா இருக்கு. 50 விழுக்காடு 50 விழுக்காடுன்னு இருக்கு. யார் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்களும் உங்களை மாதிரி ரொம்ப ஆவலா இருக்கோம். இதை பற்றி இன்னும் நிறைய பேச போகின்றோம். அதற்கு முன்பாக அடுத்த பாடல் அர்மான் மாலிக் கொண்டு வராரு, குச்சே குலாபி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

பெட்டி திரையிலிருந்து மோஹித் சௌஹான் கொண்டு வந்த பாடலை கேட்டு ரசித்தோம். சரி, தெலுங்கு திரை இசை தொகுப்பை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதனால ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா திரைத்துறைகளுக்கும் எப்போதும் இந்த புதிதாக தொடங்கப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த திரைப்படம் எடுக்கும் அந்த முறையே வந்து ரொம்ப மாறிடுச்சு இல்லையா கடந்த ஒரு 20 வருடங்கள்ல. முறை மட்டும் இல்ல, கதைக்களங்களும் ரொம்பவே மாறிடுச்சு. அதனால நிறைய திரைப்பட துறைகள்ல பார்த்தோம்னா புதிய புதிய தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மாதிரி தெலுங்கு திரைத்துறையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம்னு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்கள சொல்லலாம். இதற்கு முன்பு நிறைய அதிகமான பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள், அதோடு இல்லாம இந்த முக்கியமான கதாநாயகர்கள் நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திரைப்படங்கள் தான் தயாரிச்சிட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீமந்துடு, ஜனதா கராஜ், அப்புறம் ரங்கஸ்தலம், உப்பென்னா, புஷ்பா, இதெல்லாம் கூட இவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. அதனால இவ்வளவு நாள் இந்த மாதிரி பெரிய பொருட்செலவுல தயாரிச்சுட்டு இப்ப கூடிய விரைவில் ஒரு திகில் திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. அதுவும் குறைவான பொருட்செலவுல புதுமுகங்களை வைத்து. அந்த திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா 418 அப்படின்ற இந்த ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு திகில் திரைப்படமா இருக்கும். வருகின்ற July 31 இந்த மாதம் தாங்க உலகெங்கும் வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், பெரிய பெரிய கதாநாயகர்களை வைத்தே வெற்றி திரைப்படம் கொடுத்த இவங்க புதுமுகங்களை வைத்து இந்த முறை என்ன பண்ண போறாங்க, எப்படி இருக்க போகுது அந்த கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாடல் ரகு டிக்ஷித் மற்றும் சூராஜ் சந்தோஷ் கொண்டு வராரு இது.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுடா, இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் நம்முடைய பழக்கம் ஒன்றை வந்து கண்டிப்பாக அதிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது விவேக கைபேசி எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரீல்ஸ் காணொலிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பது. அதாவது ஸ்க்ரோல் அப்படின்னா என்னன்னா கீழேருந்து மேலே தள்ளுவோம் இல்லையா ஒரு ஒரு காணொலிகளை, அதைத்தான் சொல்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் இப்போ அந்த ஒரு பழக்கத்திலிருந்து விடுவித்து புதிய நல்ல பழக்கம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நிறைய பேர் எதில் ரொம்ப முனைப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்றது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு வருது சமீபத்திய காலகட்டங்களில். அதாவது 10,000 அடிகள் நம்ம நடந்தா ஒரு நாளைக்கு என்னென்ன உடல் ஆரோக்கியம்லாம் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளில் 10,000 அடிகள் நடப்பது ஏறத்தாழ 500 கலோரிகள் வரை நம்ம உடலில் இருந்து நம்ம வந்து எரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து உடல் எடை, இந்த நடை வேகம், நடக்கும் இடத்தின் தன்மை, இந்த மாதிரி சில விஷயமும் நம்ம பார்க்கணும். நம்ம 10,000 அடிகள் நடக்கும்போது எத்தனை கலோரிகள் நம்மளால வந்து எரிக்க முடிகின்றது உடலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க

அவங்க செய்வதில் ரொம்பவே முனைப்பா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த முறை உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தா, ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்தா, இதை நீங்க ஒரு முறை சோதிச்சு பார்க்கலாம். 10,000 அடி நடக்கலாம், நல்ல ஆரோக்கியமா இருப்போம் இல்லையா, எப்போதுமே எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்த பாடல் ஹரிச்சரண், ஸ்ரீநிதி, வெங்கடேஷ் மற்றும் ஷுரு கொண்டு வராங்க. இது

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
2: தாசு தாசு மைடியர் தேவதாசு, மந்துக்குள்ளே துரா கிளாசு மாசு மடி

0: அரசாங்கத்தில் பதவிகளை வகிக்கும் அனைவரும் உயர்நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். பணி ஓய்வு நிதி வாரிய முதலீட்டு இழப்பு, நாளை மேலவையில் பிரதமர் விளக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். அரசாங்கத்தில் பதவிகளை வகிக்கும் அனைவரும் உயர்நெறிகளை கடைபிடிக்குமாறு பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். மாநில தேர்தல் பரப்புரைகளின் போது கூட்டரசு அரசாங்கத்தை தாக்காமல் இருப்பது அவசியமானது என்றார் அவர். இவ்வாறான செயல்கள் கடுமையான அரசியல் களத்திற்கு இட்டுச் செல்லும் என அவர் எச்சரித்தார். அரசாங்கத்தில் பதவிகளை வகிப்பவர்களின் செயல்கள் உயர்நெறிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், அதனை மீறினால் விலக வேண்டும் என்று டத்தோசி அன்வார் கூறினார். சமூகத்தினருடனான மடானி கீதா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே பணி ஓய்வு நிதி வாரியம் KWAP இஃபிஷரி நிறுவனத்தில் செய்த முதலீட்டில் ஏற்பட்ட இழப்பு தொடர்பில் நாளை மேலவையில் விளக்கமளிக்கவிருப்பதாக டத்தோசி அன்பார் கூறினார். இவ்விவகாரம் குறித்த உண்மைகளையும் முழுமையான விளக்கத்தையும் சமர்ப்பிக்கவிருப்பதாக நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். முன்னதாக 200 மில்லியன் ரிங்கிட் முதலீட்டு இழப்பு விவகாரத்தை முழுமையாக மறு ஆய்வு செய்ய கடந்த வெள்ளிக்கிழமை செயற்குழு அமைக்கப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு புக்கின் மர்த்தாஜாமில் ஆழ்கடத்தல் கும்பல் குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் அரசு மலேசிய காவல்துறையை கேட்டுக் கொண்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் விரைவாக நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்யும்படி அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக செப்ராங் பிராய்த்துங்கா காவல்துறை தலைமையகம் புக்கின் அமான் செயலாக்க தரப்பின் வெற்றிகரமான நடவடிக்கை எல்லை கடந்த குற்றங்களை கையாள்வதில் சட்ட செயலாக்க படையினரின் கடப்பாட்டையும் செயல்திறனையும் வெளிப்படுத்தியதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சருமான ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ கூட்டரசு பிரதேச சாரணர் மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பண்டாராய அரங்கில் குவாலலம்பூர் கூட்டரசு பிரதேச சாரணர் சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டு அவரது நியமன விழா நடைபெற்றது. இந்நிலையில் இப்பகுதியினர் சாரணர் நடவடிக்கைகளை உந்தச் செய்வதற்காக 20,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டையும் அவர் அறிவித்தார். பள்ளி விடுமுறையின் போது இளையோரை உட்படுத்திய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்நிதியை பயன்படுத்தும்படி ஹெனா கேட்டுக் மலேசிய பொதுப்பணித்துறை, சபாசரவா பொதுப்பணித்துறை ஆகியவற்றின் வியூக ஒத்துழைப்பு, பென் போனியோ நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள இதர மேம்பாட்டு திட்ட சிக்கல்கள் தாமதங்கள் ஆகியவற்றை களைய உதவும். இந்த ஒத்துழைப்பின் வாயிலாக நாட்டின் முதன்மை செயலாக்க நிறுவனங்கள் சவால்கள் குறித்து வெளிப்படையான கலந்துரையாடலையும் ஒருங்கிணைந்த தீர்வினையும் எட்ட முடியும் என பொதுப்பணி அமைச்சர் டத்தோசி அலெக்சாண்டர் தாலிங்கி தெரிவித்தார். பேரா அல்லங்கோங் சதுக்கத்தில் நடத்தப்பட்ட உள்துறை அமைச்சின் மடானி வியூக இணைப்பு திட்டம் ஓரிட சமூகத்தினருக்கும் உள்துறை அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளது. 2 நாள்களுக்கு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் காவற்படை, குடிநுழைவுத்துறை, தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனத்தின் முகப்புகளும் போடப்பட்டிருந்தன. அந்த முகப்புகளிலிருந்து பல ஆலோசனை சேவைகளை மக்கள் பெற்றுக் கொண்டனர். 16வது நெகிரிசெம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான பக்கத்தான் ஹராப்பானின் ஒருங்கிணைந்த தேர்தல் கொள்கை அறிக்கை நாளை இரவு அறிவிக்கப்படும். 2018 தொடங்கி மாநிலத்தை வழிநடத்தியதிலிருந்து மக்களின் வளப்பம் நல்வாழ்வினை கருத்தில் கொண்டு கொள்கை அறிக்கை வெளியிடப்படும் என மாநில PH செயல்பாட்டு அறையின் தலைமை இயக்குநர் டத்து முகமது ஜாக்கி முகமது ஜப்ரி தெரிவித்தார். மக்களுக்கு நீடித்த பொருளாதார சமூக தாக்கத்தை ஏற்படுத்துவதை உறுதி செய்வதற்காக கட்சியின் உயர் நிலை தலைவர்கள் அந்த அறிக்கையை தயாரித்துள்ளதாக அவர் கூறினார். கல்விக்கழகங்களை உட்படுத்திய பகடிவதை சம்பவங்களில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என பெர்லிஸ் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. குற்றம் புரிந்தவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அத்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் காயத்தை ஏற்படுத்திய செயல் தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தப்படும் என அது கூறியது. இந்நிலையில் தமது அதிகாரத்திற்கு உட்பட்டுள்ள கல்விக்கழகங்கள் மாணவர்கள் ஆசிரியர்களின் நல்வாழ்வினையும் பாதுகாப்பினையும் கருத்தில் கொண்டு காவல்துறையிடம் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: கிழக்கு இந்தோனேசிய கடற்பகுதியில் மூழ்கிய பயணிகள் கப்பலிலிருந்து உயிர் உழைத்த இருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத தீவொன்றில் கண்டெடுக்கப்பட்டனர். சுலாவேசி தீவுக்கு தெற்கே அமைந்துள்ள சிலாயாருக்கு அருகே சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் கடந்த புதன்கிழமை மூழ்கியது. அக்கப்பலில் 70 பேர் பயணித்தனர். இதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் அதிகாரி முகமது அரிஃப் அன்பார் தெரிவித்தார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணி ஆக்குவது உட்பட லெபனானிலிருந்து இஸ்ரேல் வெளியேறுவதை உறுதி செய்வது குறித்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பிக்க லெபனான் அதிபர் ஜோசப் ஒன் இவ்வாறும் வெள்ளை மாளிகைக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடந்த 20 ஆண்டுகளில் ஒன் முதல் முறையாக அங்கு செல்வதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அவர் டிரம்புடன் நேரடி சந்திப்பினை நடத்துவார். லெபனானின் தென்பகுதியை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றியுள்ளன. அந்த யூதப்படையின் தாக்குதல்களை தொடர்ந்து மில்லியன் கணக்கான லெபனான் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூயார்க்கில் காற்று மாசுபாடு உட்பட மோசமான வானிலை நிலவுகிற வேளை உலகக்கிண்ண இறுதிப் போட்டியை காண செல்லும் மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷென்பர்மின் பயணத்திட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயின் புகை மூட்டத்தினால் கன்கூனிலிருந்து நியூயார்க்கிற்கு செல்லவிருந்த ஷென்பர்மின் விமான பயணம் முதலில் 2 மணி நேரத்திற்கு தாமதப்படுத்தப்பட்டு பின்னர் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. பின்னர் நேற்றிரவு மெக்சிகோ தற்காப்பு அமைச்சு இயக்கும் விமானத்தின் மூலம் ஷென்பர்ம் மெக்சிகோ சென்றடைந்ததாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் தெரிவித்தது. மேட்ரிட்டுக்கு வடக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட கடும் காட்டு தீ 12,000 ஹெக்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பை சேதப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அந்த காட்டு தீ கடந்த வியாழக்கிழமை குவாடலஹாரா பகுதியில் தொடங்கியதாக அதன் ஆளுநர் எமிலியானோ கார்சியா எக்ஸ்தளத்தில் இடுகையிட்டுள்ளார். அப்பகுதியை தாக்கிய கடுமையான காட்டு தீ சம்பவமாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்து. நாளை அதிகாலை காட்பந்து சகாப்தம் லியோனல் மெஸ்ஸி களமிறங்கும் ஆட்டத்தை காணும் வாய்ப்பினை அனைத்து காட்பந்து ரசிகர்களும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பயிற்றுநர் லியோனல் ஸ்கெலோனி கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த நட்சத்திர விளையாட்டாளர் களமிறங்கும் இறுதி உலகக்கிண்ண ஆட்டமாக இது இருக்கலாம் என அவர் கூறினார். காட்பந்து பயணத்தில் பல வரலாற்று சாதனைகளை மெஸ்ஸி படைத்துள்ளார். ஆகையால் ஸ்பெயினுக்கு எதிரான ஆட்டத்தை கண்டுகளிக்கும்படி ஸ்கெலோனி கூறினார். இவ்வேளை களத்தில் அர்ஜென்டினாவின் கடும் போட்டியை எதிர்கொள்ள தமது அணியினர் தயாராக உள்ளதாக ஸ்பெயின் தலைவர் ராட்ரி குறிப்பிட்டுள்ளார். ஒரே நேரத்தில் வெவ்வேறு ஆட்டத்திறனை வெளிப்படுத்தும் திறனை கொண்டுள்ள லாரோஜாவால் எந்த அழுத்தத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்தில் பதவிகளை வகிக்கும் அனைவரும் உயர்நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். பணி ஓய்வு நிதி வாரிய முதலீட்டு இழப்பு நாளை மேலவையில் பிரதமர் விளக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: நிகழ்ச்சி இன்று.
3: 1984 இன்றைய நாளில் தேசிய கிராம மேம்பாட்டு கருத்தரங்கின் தொடக்க விழா மலேசிய வேளாண் பல்கலைக்கழகம் UPM கல்வி புலத்தில் சமூகவியல் துறை ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த விழாவை தேசிய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ சனுசி ஜுனிட் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். 3 நாள்கள் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் 150 மேற்பட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புற மேம்பாட்டு நிர்வாகம் குறித்தும் செயல்முறைகள் குறித்தும் விரிவாக ஆராய்வதே இக்கருத்தரங்கின் முக்கிய நோக்கமாகும். கல்வியாளர்கள், மாவட்ட நடவடிக்கை மன்றங்கள், கிராம பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்புகள் என 3 முக்கிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு விவாதங்கள் நடத்தப்பட்டன. இந்த கருத்தரங்கின் மூலம் குறிப்பாக கிராமப்புற இளையோர் கூட்டுறவு சங்கங்கள், இளையோர் அமைப்புகள் உள்ளிட்ட சமூக இயக்கங்களில் தீவிரமாக பங்கேற்க ஊக்குவிக்கப்பட்டனர். இதன் வழி உற்பத்தி திறனை உயர்த்துவதோடு உள்ளூர் சமூகங்களின் பொருளாதார சமூக முன்னேற்றத்தையும் மேம்படுத்தும் நோக்கம் வலியுறுத்தப்பட்டது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலுரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று பகங்கை சேர்ந்த முகமது நிசாம் அவர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. அவருடைய கேள்வி, ஆண்கள் வந்து பெண்களை போல உடை உடுத்தலாமா, பெண்கள் ஆண்களை போல உடை உடுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாஸ்.
2: அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்கு. அல்லாஹ் தஆலா வந்துட்டு மனிதனுக்கு வந்து உடையை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் தன்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்காக. ஆஹா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் போது அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம் கட் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி ஸவாஆதிக்கும் வரிஷா என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடை அளித்துள்ளோம். வலிபாசு தக்குவா ஜாலிக ஹைர், என்றாலும் அந்த ஆடைகளிலே வந்து பயபக்தி என்னும் ஆடைதான் மேலானது. ஜாலிக மின் ஆயாத்தில்லாஹி லஅல்லஹும் யஸ்ஸக்கரூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: இதை கொண்டு நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களாக அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக ஆடை என்பது வந்து அல்லாஹ் எது கொடுத்துருக்கான், மானத்தை மறைக்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்துருக்கான். ரெண்டாவது அலங்காரத்துக்காகவும் அல்லாஹ் கொடுத்துருக்கேன்னு அல்லாஹ் அந்த வசனத்துல குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: ஆக இந்த ஆடை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியான முறையில உடுத்தலன்னு சொன்னா அந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மனிதன் உடுத்தக்கூடிய அந்த ஆடையை வச்சுதான் அவனுடைய தரத்தையே பிரிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து இப்ப நீங்க பள்ளியாசல் போகக்கூடிய நேரத்தில் அவர் வந்து நம்ம ஜுப்பா பாஜுமலா இந்த மாதிரி உடைய உடுத்தும் போது அவர் கண்ணியமான நிலையை பார்க்கணும். அதே போல முக்கியமான அலுவலகங்களுக்கு போகும்போது அவர் வந்து அதற்கான உடையை உடுத்திட்டு போகும்போது அது ஒரு கண்ணியம் அவருக்கு கிடைக்குது. அதே போல வேலை செய்யக்கூடிய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு தனிப்பட்ட உடைகளை வந்து அரசாங்கம் வழங்கி இருக்குது. இன்னைக்கு காவல்துறைக்கு தனி உடை வழங்கி சீருடை வழங்கியிருக்கின்றது. இப்படி அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க இலாக்கா வந்து என்ன செய்யுது, ஒரு சீருடைகளை வழங்கி கௌரவம் கண்ணியப்படுத்தி வச்சிருக்குது. அதே போல பள்ளிக்கூடம் செல்லக்கூடியவர்களுக்கும் பள்ளிக்கூட சீருடையை வழங்கி இருக்காங்க. இதைத்தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணியமான ஆடையாக. அந்த வகையில் ஆடை என்பது வந்து மனிதனுடைய மானத்தை மறைக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நாம் வழங்குறோம். அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் படைக்கும் போதே அவங்களுக்கும் ஆடையை வந்து படைச்சு கொடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா, வக்குல்னா யா ஆதம் உஸ்குன் அந்த வஸவுஜுகல் ஜன்னத வக்குலா மின்ஹா ரகடன் ஹைஸு ஸஹ்துமா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சோம்னா நீங்க வந்து இந்த சொர்க்கத்துல எங்க வேணாலும் போங்க, இங்க இருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் புசிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், வலா தக்ரபா ஹாஜி சஜரா, நீங்க இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீங்க. நீங்க வந்து அப்படி செஞ்சீங்கன்னா அவங்களை வந்து நீங்க அநியாயம் செஞ்சவங்களை ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அதே போல அவங்க வந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டு ஷைத்தான் செய்யறான் அவங்களை வழி கெடுக்கிறதுக்காக வரணும். அவனுடைய சூழ்ச்சிகள்ல முதல் வேலை என்னன்னு சொன்னா ஆதம் அலை இஸ்லாமுடைய ஆடையை கலட்டணும் தான். இதை பத்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் போது, அவ்விருவரும் மறைந்திருந்து அவருடைய மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு இபிலிஸ் ஆகிய ஷைத்தான் தவறான எண்ணத்தோடு அவர்களின் மனதிலே ஊசலாட்டம் செய்தான். அவர்களை நோக்கி தான் தடுக்கப்பட்ட மரத்தின் கனிகளை புசித்தால் நீங்கள் இருவரும், அதாவது சைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா அவங்களுடைய மனசுல ஊசலாட்டத்தை போடுறான், இந்த உடையை கட்டுறதுக்காக போடுறான். அல்லாஹ் தடுத்தான் இல்லையா, அந்த மரத்தினுடைய கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க மலக்குகளாகவோ மரணமற்றவர்களாக மௌத்தாவாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆசையை மூட்டுறான்.
1: சரி,
2: அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுடைய விஷயத்துல அந்த நேரத்துல மாறு செஞ்சாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா அவங்களுடைய மறைவிடங்கள் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்படி அல்லாஹ் செஞ்சிடறான். அதாவது உடைகள் எல்லாம் என்ன களைஞ்சிருது. அப்ப அவங்க என்ன அந்த சமயத்துல வந்து இலைகளை கொண்டு அவங்க தங்களை மூடிக்கொள்ள முயற்சித்தாங்க அப்படின்னு செய்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து 7வது அத்தியாயம் 20வதுல இருந்து 22வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடுத்திருந்த அந்த ஆடையை களைவதற்கு சைத்தான் பெரிய முயற்சி செஞ்சான்ற விஷயத்தை வந்து அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆடை இல்லாத நிலையில இலை தலையை கொண்டாவது மறைச்சிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக ஆடை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனிதனுக்காக இருக்கின்றது. ஆக அந்த ஆடைகள் வந்து ஆண்களுக்கு என்று சொல்லி ஆடை, பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆடை இருக்கதான் நம்ம பாக்குறோம். இந்த ஆடை உடுத்தினா இவர் ஆண் மாதிரி இருப்பாரு, அதே இவர் பெண்கள் உடுத்தினா இவர் பெண்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆண்களை போல பெண்கள் உடுத்துறதுங்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஆண்களுடைய ஆடையை பெண்கள் உடுத்துவதும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னா ஆண்களுக்கு என்ன சொல்லும் போது அவனுடைய அவுரத்துக்களுடைய நிலை என்ன சொன்னா அவனுடைய தொப்புல இருந்து அவங்க முட்டிக்கால் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டிய விஷயம் அவுரத்தாக இருக்கின்றது. ஆனா பெண்களுக்கு வந்து அப்படி இல்லை, அவனுடைய முகமும் இரண்டு மணிக்கட்டு மட்டும்தான் அவங்க என்ன செய்ய வெளிக்காட்ட முடியும். ஆக அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்களுடைய உடைய எப்படி அவங்க பெண்கள் அணிய முடியும்? அதே போல பெண்களுடைய உடைய வந்து ஆண்கள் வந்து அணிவது என்பதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. ஆண்களை போல நம்ம உடுத்தும் போது சில நேரங்களில் வந்து பின்னால இருந்து பார்க்கும்போது பெண்கள் கூட ஆண்களா தெரிவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கின்றது. அதே போல சில நேரங்களில் வந்து அவங்க ஆண்களுடைய உடையை உடுத்தும் போது இறுக்கமான உடை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப அவங்களுடைய அங்கங்கள் அவுரத்துக்கள் சில நேரங்களில் வந்து அது படம் பிடிச்சு காட்டக்கூடிய நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை நம்ம விளங்கிக்கணும். அப்ப நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களின் ஆடை அணியும் ஆணையும் ஆணின் ஆடை அணியும் பெண்ணையும் சபித்தார்கள் என்ற செய்தி வருது.
1: சரி,
2: அப்ப இன்னைக்கு ரசூலுல்லா வந்து எச்சரிச்சிருக்காங்க, அதாவது வந்து இந்த மாதிரியான உடைகள் உடுத்த கூடாதுன்னு. இன்னொரு ஹதீஸ்ல முஸ்லீம் சனிப்பில் வரக்கூடிய ஹதீஸ்ல வந்துட்டு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாசிகளிலிருந்து இரண்டு கூட்டத்தார்கள், அவர்களை இன்னும் நான் காணவல்ல, இனி வரும் காலங்களில் தோண்டுவார்கள். ஒன்று மாட்டு வாழை போன்று சவுக்குகளை வைத்துக் கொண்டு அதை கொண்டு மக்களை அடித்து துன்புறுத்துவாங்க. இரண்டாவது ஆடை அணிந்த போதிலும் நிர்வாணமாக இருக்கும் பெண்கள், அவர்கள் ஆண்களை தங்களின் பால் ஈர்க்கக்கூடியவர்களாகவும் தங்களுக்கு அவர்களின் பால் ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அவர்களின் தலைகளை ஒட்டக திமில்களை போன்று வைத்திருப்பாங்க. இவ்விரு கூட்டத்தாரும் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், மேலும் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த வகையில வந்து அதாவது பெண்கள் அவங்களுக்குடைய உடைத்துனாங்கன்னு சொன்னா அதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆண்களை போல அவங்க உடுத்துனாங்கன்னு சொன்னா அதன் காரணமா என்ன செய்வாங்க, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். முதல்ல சொன்ன மாதிரி இறுக்கமான உடைகள் டிஷர்ட் இது மாதிரி எல்லாம் போட்டு போகும்போது மக்களுடைய கவனங்கள் வந்து என்ன செய்யும், அந்த பெண்ணின் பக்கம் போகும். அப்ப தவறான எண்ணங்கள் தோன்றும். இதனால பல பேர்கள் வந்து பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா கடுமையான முறையில அவங்க எச்சரித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
1: சரிங்க சார், இது வந்து வெறுமனே ஆணுடைய உடைய பெண்கள் ஆண்கள் மாதிரி உடுத்திக்கிறது அல்லது பெண்கள் போடக்கூடிய உடை பாவனையில ஆண்கள் உறுத்தி கொள்றது, ஆண்கள் மாதிரி பெண்கள் உடுத்தும் போது அது வந்து ஒரு பெரிய வித்தியாசமா எதுவும் தெரியறதுக்கு கொஞ்சம் குறவு தான். ஆனா பெண்கள் மாதிரி ஆண்கள் உடுத்தும் போது அது வந்து ஒரு கேளிக்கை கலந்த ஒரு விஷயம் மாதிரி தெரியும். அந்த ஆணுடைய அந்த தோற்றத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமா காட்டும் இல்லையா, ஒரு கண்ணிய குறைவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதுல இன்னொரு கேள்விக்குரிய இருக்கு, இது வந்து ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெண் சாயல்ல உடுத்துறாங்க? அது உடுத்துறது மட்டும் இல்லாம அவங்க நட உடை பாவனைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நளினமா காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல அந்த ஆண் அப்படின்ற அந்த தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு. இதே போலதான் பெண்கள்ல சில பேர் கூட வந்து ஆணை போல உடுத்த போகும்போது அவங்க கிட்ட வந்து அந்த பெண்ணுக்கான ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, நளினமான ஒரு தன்மை அதெல்லாம் குறைந்து ஆண்களை போல வந்து கரடு முரடான இந்த மாதிரியான ஒரு தோற்றம் அவங்க குரலும் சரி அவங்க பாவனையிலையும் சரி இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உணர்வு சம்பந்தப்பட்டது, இது நாங்களா வந்து ஏற்படுத்தல, உடல் கூற்றுக்குள்ள உள்ள இந்த அணுக்கள் மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி இதுக்கு சில விளக்கங்களை காரணங்களை வந்து காட்டுறாங்க இல்லையா. நாங்க புறவிலேயே இப்படித்தானே இருக்கிறோம், நான் வந்து பெண்ணா பிறந்தாலும் ஒரு ஆணா இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன், எனக்கு அந்த சுய உரிமை கூட இல்லையா, நான் யாரா இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிந்தனை எல்லாம் வருது இல்லையா. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது?
2: உடைகள் மட்டும் பெண்களை போல உடுத்துவது ஆண்கள் பெண்களுடைய உடை உடுத்துவது மாக தடுக்கல, அதே போல உணர்வுகளும் அப்படித்தான். அதாவது ஆண்கள் என்ன செய்யறாங்க, பெண்களை போல மாறிடுறாங்க, பெண்களுடைய உடைகளை அனைத்தையும் அவங்க போட்டுட்டு பெண்களை போல காட்சி அளிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. என்னதான் அவங்க பெண்களை போல காட்சி அளித்தாலும் கூட அவர்கள் ஆண்கள் தான், அவங்க என்ன செய்ய முடியாது, அந்நிய பெண்ணை தொட முடியாது, அவங்க வந்து அஹ்ராம் தான், அவங்க பெண்கள் ஆண்கள் தான். இது மார்க்கத்தில் கண்டிப்பான முறையில் தடுக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை விளங்கிக்கணும். அதே போல வந்து பெண்களும் அப்படித்தான் ஆண்களை போல மாறிடுறாங்க, உடல் அமைப்புகளையும் அவங்க என்ன செய்யறாங்க, மாற்றம் செய்யறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்ட ஒரு செயல். அதுதான் நம்மளை ஆணா படைச்சாலும் நம்ம ஆண் தான், பெண்ணா படைச்சிருந்தா நம்ம பெண் தான். அப்ப அதை வந்து மாற்றுவதற்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து இதுக்கு காரணமே நம்ம தான் காரணம், வேற யாரும் காரணத்தை சொல்ல முடியாது.
1: எப்படி சார்?
2: முதலாவது வந்து இவங்க வந்து மார்க்க விஷயங்களை படிச்சிருந்தாங்க சொன்னா அவங்க இந்த மாதிரி மாற்றத்துக்கு வர மாட்டாங்க. பெரும்பாலும் நான் பார்த்தா இந்த மாதிரியான நிலை உள்ளவங்க இடத்துல வந்து இஸ்லாமிய கல்வி அறிவுங்கிறது அவங்க இடத்துல இருக்காது. ஆனா தான் அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் நடக்கலாம்,
1: என்ன யாரா இருக்கணும், நான் தான் தீர்மானிக்கணும்.
2: ஆமா, தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்னதுன்னா இஸ்லாத்துல அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது அவங்களுக்கு விளங்கிக்கல.
1: நம்மளோட பிறப்பு இறப்பு இதெல்லாம் வந்து அவனுடைய குதிரத்துல இருக்கக்கூடிய விஷயம், அவனுடைய சித்தாந்தத்துல அவனுடைய திட்டங்கள் இதெல்லாம் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய பெற்றோர் யாரு, நாம ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா அப்படின்றது நம்மளுடைய கையில இல்ல, அது அவனுடைய திட்டமா இருக்கு. அவனுடைய திட்டத்தை மாற்றி ஆணா பிறக்கக்கூடிய ஒருவர் தன்னை பெண்ணா மாற்றி கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய திட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு குற்றத்தை புரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளே ஏற்படுத்திக் கொள்றோன்ற விஷயத்தை அவங்க புரியறது இல்லை இல்லையா?
2: ஆமா, கண்டிப்பான முறையில. அதாவது வந்து நம்மள வந்து நம்ம பிறக்கும் போது எப்படி பிறந்தோம், பெண்ணா தானே பிறந்தோம். அப்ப நமக்கு பேர் வந்து ஒரு பெண்ணுடைய பேர் தானே வைக்கிறாங்க பெற்றோர்கள், ஆணுடைய பேரை வைக்கலையே. அப்ப எப்படி நாம வந்து ஒரு ஆணா மாறிக்கிறது? இது வந்து மார்க்கத்துல வந்து எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து நிச்சயமான முறையில வந்து அனுமதிக்கப்பட்ட செயல் இல்ல. அதே போல இது வந்து ஒரு சாபத்திற்குரிய செயல்னு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஏன்னா எங்களால முடியும்னு சொல்லி, எவ்வளவு காலம் அவங்களால முடியும், உலகத்துல இருக்கிற காலம் வரைக்கும், அவங்களுடைய ஹயாத் இருக்கிற வரைக்கும், அவங்களுடைய உடல்ல சக்தி இருக்கிற வரைக்கும். அதே அவங்க வந்து உடல் வலிமை இல்லாம போயிட்டாங்க, நோய் வாய்ப்பட்டுட்டாங்க, இந்த நிலையில என்ன செய்ய போறாங்க, மவுத்து வந்துருச்சு அதுக்கு பிறகு என்ன செய்ய போறாங்க, இதையெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்கணும். ஆக கண்டிப்பான முறையில வந்துட்டு இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து ஒரு தவறின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது.
1: சரி,
2: ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு சொன்னோம்னாக்கா அந்த பெற்றோருடைய பொறுப்பு இருக்கின்றது.
1: ஆமாங்க சார், பெற்றோருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை வேணும் அப்படின்னா ஒரு ஆவல் இருக்கும். ஆனா பெண் குழந்தை இல்லாதனால பிறக்கிறதெல்லாம் வெறும் ஆண் குழந்தையா இருக்கும் போது, இந்த கடைசியா பிறந்த ஆண் குழந்தை இருக்கான்ல அவன் தான் பலிகடாவா ஆவருது. அவனுக்கு வந்து பெண்கள் மாதிரி
2: உடைகளெல்லாம்
1: வாங்கி போட்டு ரிபின் கட்டி விட்டு பவுடர் அடிச்சு லிப்ஸ்டிக் பூசி விட்டு இது மாதிரி அவன் வந்து பெண் குழந்தையாவே வந்து ஒரு காட்சி அழிச்சிருவாங்க. கடைசியில அவனும் நம்பிடுவான், நான் பெண் குழந்தை தான் போடுறக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு இந்த பெற்றோரும் ஒரு காரணம் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த பெண் குழந்தைய வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பெண் குழந்தைகளுக்கு எப்படி உருவாக்கணும் அப்படின்ற விஷயங்களை கத்துக் கொடுக்காம அப்படியே தான் தோன்றித்தனமா விட்டுட்டனால அந்த பெண் குழந்தையும் வந்து உடன்பிறப்புகளா ஆண்களா இருக்கும்போது அவங்களும் அந்த சூழ்நிலையில அப்படியே வளர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
2: ஆமா, கண்டிப்பான முறையில் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. சில நேரங்கள் பிள்ளைங்க வந்து எல்லாம் அவங்க பெண் குழந்தை ஆசையா இருக்கும்போது ஆண் குழந்தை கடைசி குழந்தைய இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, பெண்களை உடைகளை வாங்கி போட்டு கொடுத்து அவங்க அலங்கரிச்சு அவங்க வந்து அழகு பாக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கின்றது. அந்த உணர்வுகள் அந்த பிள்ளைகளிடத்துல வரக்கூடிய நிலையை நாம பாக்குறோம். ரெண்டாவது, அதே போல வந்துட்டு இந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகள் வளரக்கூடிய நேரத்துல வந்துட்டு அவங்களுடைய தொடர்புகள் எங்க இருக்குன்னு பாக்கணும். எப்படி அவங்க போறாங்க, யாரோட தொடர்பு இருக்காங்க, என்ன மாதிரியான மக்களோட தொடர்பு, இவங்களுடைய நடை உடைய பாவனை எல்லாம் மாற்றமா இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கு தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்.
1: சரி,
2: ஒரு விஷயம் என்ன சொன்னா அந்த பிள்ளைகள் வயது வந்துட்டாங்கன்னு சொன்னா உடனே திருமணம் செஞ்சு கொடுத்துரும், இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இன்னைக்கு வந்து பிள்ளைங்க படிக்கணும், சம்பாதிக்கணும், ஏதாவது நாளைக்கு வருமானம் தேடிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சொல்லி அந்த வயசு காலம் கடந்து போகக்கூடிய நிலையத்துல அவங்க வந்து வெளி தொடர்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான மாற்றங்களை விரும்பி அந்த பிள்ளைகள் போயிடுறாங்க. மூன்று விஷயங்களை தள்ளி போடாதீங்க. ஒன்று தொழுகை, அதற்கு நேரம் வந்துருச்சு நான் தொழுதுருங்க. ரெண்டாவது ஜனாசா, அது கஃபனிடப்பட்டு விட்டா அதை அடக்கம் செஞ்சிருங்க. மூன்றாவது பெண் பிள்ளைகளுக்கு வயசு வந்துருச்சுன்னு சொன்னா திருமணம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. வயது வந்து 15-16 வயசான வயது வந்துருச்சு இல்லையா? அப்ப அவங்க ஒரு 18 வயசுக்குள்ள என்ன செஞ்சிடணும்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து முறையா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அந்த வயசுக்குள்ள நம்ம திருமணம் செஞ்சு கொடுத்துருமா, இந்த பிரச்சனைக்கு வழியே பிறக்காது. ஏன்னா கணவன் மணி என்ற உறவு அவங்க வந்துருச்சு இல்ல, அவங்க குடும்பம் ஆயிட்டாங்க இல்லையா. பெற்றோர்களும் இதில் வந்து கவனம் செலுத்தணும். நடை உடைய பாவனை மட்டும் இல்ல, எல்லா நிலைகளிலும் வந்து பெண்கள் பெண்களாகத்தான் இருக்கணும், ஆண்கள் ஆண்களாகத்தான் இருக்கணும். அல்லாஹ் எந்த வகையில் அல்லாஹ் ரசூல் நமக்கு எந்த உடையை நமக்கு எப்படி போடணும் போட்டுக்கோ அதை நான் தான் உடுத்தணும். இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம உருவாக்கி கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட நிலையை நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும்
1: இன்ஷா அல்லாஹ். சரிங்க, மிகவும் சிறப்பான முறையில் ஆண்கள் பெண்கள் போல உடை உடுத்துறதும் பெண்கள் ஆண்களை போல உடை உடுத்துறதும் இது தொடர்பான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கிய மிக்க நன்றி. ஜசாகல்லா. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஆண் ஆணாக இருக்க வேண்டும், பெண் பெண்ணாக இருக்க வேண்டும், ஆண்கள் பெண்களைப் போலவும் பெண்கள் ஆண்களைப் போலவும் உடை உடுத்திக் கொண்டு இது போன்ற நிலைப்பாடுகளை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தவர்கள் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜக்கி ஒளிபரப்பு பிரிவில் இருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: இப்போ பிரியங்காவில் அதிரமைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.

0: இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, இந்த உலக கிண்ண இறுதி ஆட்டத்தின் காய்ச்சல் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு இல்லையா? சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா இப்போதே எங்க பார்க்க போறாங்க அந்த இறுதி ஆட்டத்தின்னு சொல்லி எல்லாரும் வந்து இந்த ஸ்டாரிஸ் அதோட அந்த போஸ்ட் இதெல்லாம் வந்து அவங்க தொகுத்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்காங்க. இந்த வேலையில பார்த்தோம்னாங்க, இந்த கடந்த ஒரு வாரமா உலக கிண்ணத்தை பற்றிய ஒரு பேச்சு எல்லா இடத்துலயும் இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயத்தை பற்றியும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்னா ஒடிசி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, ஒடிசினா என்ன?
1: ஒடிசி வந்துட்டு கிறிஸ்டோபரனோட ஒரு லேட்டஸ்ட் ஃபிலிம். அண்ட் அஸ் யூஷுவல் கிறிஸ்டோபரனோட அவரோட என்ன ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக் ஃபிலிம்ஸ். அது ஸோ அதில் ஒன் ஆஃப் த நியூ எடிஷனாக ஒடிசி எடுத்திருக்காரு.
0: அதாவது மிகப்பெரிய திரைப்படங்கள், மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாக்கும் திரைப்படங்களில் ஒடிசி அப்படின்ற இந்த திரைப்படத்தை கிறிஸ்டோபர் நோலான் அவர் இயக்கி வெளிவந்திருக்கு. ஆனாங்க, இது திரைப்படம் மட்டும் இல்லைங்க, கிரேக்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து மிகச்சிறந்த இரண்டு புராணங்கள், ஒன்று வந்து இலியாட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று தான் வந்து இந்த ஒடிசி. இந்த இரண்டு புத்தகங்களும் பார்த்தோம்னா இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பை வைத்தே இந்த ஒரு ஒரு புத்தகமும் ஏறத்தாழ வந்து 24 புத்தகங்களாம் இருக்கான். ஸோ அதில் நடக்கிற ஒரு போர், அதில் வந்து ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன்ங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த போர் முடிந்த பிறகு அவர் வீட்டுக்கு திரும்ப வரணும், அவருடைய நாட்டுக்கு. அவர் ஒரு நாட்டுடைய மன்னர், ஆனால் அந்த போரில் வந்து பங்கு பெறுறாரு. நிறைய மன்னர்கள் ஒரே அணியாக பங்கு பெறுறாங்க, அதில் ஒரு மன்னர் இவர். அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் சந்தித்த சவால்கள் இருக்கு இல்லையா, அதுதான் கவிதை தொகுப்புகளாக கவிதை தொகுப்புகளாக 24 புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க. அந்த கதையை தான் ஒடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. திரைப்பட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் புத்தகங்கள், இலக்கியங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் விரும்பி படிப்பீங்கன்னா இப்போதே நீங்கள் திரையரங்குக்கு சென்று இந்த திரைப்படத்தை கண்டு களிக்கலாம். காற்றின் மொழியில் அடுத்த பாடல் வருண் பரந்தாமன் மற்றும் சோஃபியா அஷ்ரஃப் கொண்டு வராங்க. இதோ

0: சந்தேஷ் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். சரிங்க, நிறைய கணிப்புகள் உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தின் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து உலகம் முழுவதும் அனைவரும் வந்து விரும்பி பார்த்த ஒரு கணிப்பு யார் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஏ ஸ்போர்ட்ஸ். யார் இந்த இஏ ஸ்போர்ட்ஸ், நீங்க சொல்லுங்க.
1: இஏ ஸ்போர்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆன்லைன் கேமிங் ஸ்போர்ட்ஸ். அதில் வந்து நம்ம லெஜெண்ட்ஸ், ஐகானிக் பிளேயர்ஸ்லாம் வச்சு டீம் பில்ட் பண்ணலாம், அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நம்ம விளையாடலாம்.
0: இஏ ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னா, இந்த கார்பந்து சம்பந்தப்பட்ட மெய்நிகர் விளையாட்டுகளை உருவாக்குவாங்க, அவங்க தான் இந்த இஏ ஸ்போர்ட்ஸ் நிறுவனம். இவங்க கிட்ட என்ன ஒரு சாதனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 4 முறை 2010 2022 வரைக்கும் யார் உலகக்கிண்ண வெற்றியாளர் அப்படின்னு சரியா கணிச்சிருக்காங்க. இந்த முறை யார கணிச்சிருக்காங்க தெரியுமா? ஸ்பெயின். நீங்க ஸ்பெயினுக்கு தான் ஆதரவா?
1: அர்ஜென்டினா
0: ஆதரவு. கொஞ்சம் சோகமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லங்க, ஆப்தா அப்படின்ற ஒரு விவேக கணினி, இந்த கணினி வந்து 25,000 முறை அந்த விளையாட்டு போட்டிகளை வந்து பகுப்பாய்வு செய்து 60 விழுக்காடு ஸ்பெயின் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சொல்றதும் ஸ்பெயினுக்கு ஆதரவா இருக்கு, ஆனா அர்ஜென்டினா வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றது ரசிகர்கள் அவங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு தான் இருக்காருங்க, த கோட் அப்படின்னு சொல்லிட்டு லியோனல் மெஸ்ஸி, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கையிலையும் இருக்காங்க. சரி, இவங்க 3 பேர் கல்லூரி நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு யார் யாருன்னு அவங்களே அறிமுகப்படுத்திப்பாங்க. 10:00 மூவரில் ஒருவர், எங்கிருந்து வந்திருக்கீங்க நீங்க?
2: சுங்காய்ப்பத்தானிலேருந்து
0: வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதனால
3: பொண்ணு பார்க்க போன, ஐயோ எதுவும்

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுகிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுகிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மேற்காசியாவில் நிலவும் மோதல், ஆசியான் வட்டாரத்தின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆகியவை நாளை பிலிப்பைன்ஸ் மணிலாவில் தொடங்கவுள்ள ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் முக்கிய விவகாரங்களில் அடங்கும். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தென்சீன கடலில் நிலவும் பதற்றங்கள் உட்பட காசாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் பாலஸ்தீனர்களின் படுகொலைகள் குறித்தும் அக்கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என்றார் அவர். நெக்ரிசம் மிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தொடங்கியதிலிருந்து தேசிய முன்னணி பரிசா நேஷனல் எந்த ஒரு கட்சியையும் சிறுமைப்படுத்தவில்லை என்று அதன் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் மலேசியா தாய்லாந்து எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்தாரிங் வவாசன் கிளாந்தான் சோதனையின் போது தென்கிழக்கு பொதுச் செயற்பாட்டு படை PGA 334 பெண்கள் உட்பட 641 கள்ள குடியேறிகளை கைது செய்துள்ளது. அவர்கள் வங்காளதேசம், இந்தோனேசியா, தாய்லாந்து, சீனா, இந்தியா, நேபாளம், வியட்நாம், பாகிஸ்தான், நைஜீரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அப்படையின் தளபதி SAC அகமது அர்ஜி உசேன் தெரிவித்தார். சனிக்கிழமை ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பெய்த கடும் மழையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ரஜோரி உட்பட பொன்ச் மாவட்டம் கடும் பாதிப்பினை எதிர்கொண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அங்குள்ள ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கடலோர அகாபா நகரில் உள்ள துறைமுகத்தையும் விமான நிலையத்தையும் காலி செய்யுமாறு அதிகார தரப்பு உத்தரவுகளை வெளியிடவில்லை என ஜோர்டான் அரசு தெரிவித்துள்ளது. அவ்விரு பகுதிகளும் வழக்கம் போல தொடர்ந்து செயல்படுவதாக அந்நாட்டின் அரசாங்க பேச்சாளர் முகமது அல் மொமானி AFP கூறினார். அங்கு அச்சுறுத்தல்கள் ஏதும் கண்டறியப்படவில்லை என்றார் அவர். விளையாட்டு காட்பந்து. பன்னாட்டு காட்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபாவிடம் அனைத்து ஆவணங்களும் விளக்கங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட பின் இறக்குமதி விளையாட்டாளர்கள் மீதான கட்டுப்பாட்டு சிக்கல் விரைந்து தீர்க்கப்படும் என கிளாந்தன் ரெட் வாரியர் KRW நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இச்சிக்கல் KRW உட்படுத்தியதில்லை என்பதால் ஃபீஃபா நியாயமான முடிவினை எடுக்கும் என அணித் தலைவர் டத்து முகமது ஜக்கியாரோன் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 10 ஆகிவிட்டது. கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம். இன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி நிகழ்ச்சி எப்போதும் போல இல்லாம வழக்கத்திற்கு மாறாக ஒரு மாதிரி நடைபெறுது. ஏன்னு பார்த்தோம்னா இன்றைக்கு தான், அதாவது நாளைக்கு அதிகாலை உலக கிண்ணத்தின் இறுதி ஆட்டம் இல்லையா. அதனால எப்போதும் ஒரே பல்கலைக்கழகத்திலிருந்து மூவர் வருவாங்க. இன்றுதான் முதல் முறை 3 வெவ்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து மூவர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க யார் யார்னு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பாக இந்த ஒரு முதல் அங்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கு, என்ன பெயர்னு பாத்திரலாமா?
1: பார்க்கலாம்.
0: நீங்க சொல்லலாம். பார்க்கலாம்.
2: சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு, பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்க.
0: சொல்லுங்க. முதல்ல அர்ஜென்டினா அணியின் அந்த ஜெர்சியை அணிஞ்சிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் முதன் முதலில் எனக்கு தொடர்பு கொண்டார். இதுதான் முதல் முறை நம்ம சமூக ஊடகங்கள்ல பதிவேற்றம் செய்திருந்தோம் ஒரு போஸ்டர். யார் யாரெல்லாம் கலந்துக்க போறீங்க, யார் யார் இறுதி ஆட்டத்தை பத்தி பேச போறீங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளாக என்னை தொடர்பு கொண்டவர் யார், நீங்க அறிமுகப்படுத்திக்கீங்க.
1: வணக்கம். என்ன, என் பேர் வந்து புனிதன், புனிதன் செல்வதுரை. நான் வந்து கெடால இருந்து வந்திருக்கேன், சமீபத்தனி கெடா.
0: வணக்கம் புனிதன். புனிதன் தாசா முழு பெயர்?
1: இல்ல, புனிதன், வெறும் புனிதன்.
0: ஏன் கேட்டனா அர்ஜுன் தாஸ் மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. சொல்லுங்க, எந்த பல்கலைக்கழகத்தில் எந்த பட்டப்படிப்பை மேற்கொள்றீங்க?
1: நான் UPM-ல மெடிசன் செய்யறேன், ஃபோர்த் இயர்.
0: மருத்துவத்துறையில் இளங்கலை பட்டம், மருத்துவருக்காக படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா. முதல் முறையா நம்ம கல்லூரி நிகழ்ச்சிக்கு ஒரு மருத்துவர் வந்திருக்காரு, இதுவும் முதல் முறைங்க. சரி சொல்லுங்க, எப்படி இந்த எண்ணம், சின்ன வயசுல இருந்து மருத்துவர் தான் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்ததா?
1: மெடிசன் செய்யணும்னு நான் ஒரு ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 படிக்கும் போது ஆசைப்பட்டேன்.
0: அதுக்கு முன்னுக்கு என்ன ஆசைப்பட்டீங்க?
1: அதுக்கு முன்னுக்கு என்ன ஆசையை வச்சுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 படிக்கும் போது ஓகே டாக்டர் ஆகலான்னு நினைச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆசையிலே வந்து ஃபவுண்டேஷன் செஞ்சு இப்போ மெடிசன் செய்யணும்.
0: எப்போதும் இந்த மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க நான் நிறைய பார்த்த வரைக்கும் அவங்க மருத்துவம்னா மருத்துவம் மட்டும்தான், அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா எல்லா நேரமும் வேலையா இருக்கும். கண்டிப்பா நமக்காக ரொம்ப சேவை செய்யறாங்க, நிறைய அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா. ஆனா நீங்க மருத்துவம் படிச்சுட்டு கார்பந்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரியம் இருக்கு உங்களுக்கு, அது எப்படி?
1: அது நீங்க கேட்டீங்களேண்ணே, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிறதுன்னு. அப்போ ஒரு 3-ஆம் ஆண்டு 4-ஆம் ஆண்டுல இருந்து கார்பந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இது எப்படி தெரியுமா இருக்கு, அந்த கைதி படத்துல.
1: அதுக்கு முன்னாடி நான் வந்து
0: அந்த ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது.
1: ஆமா,
0: அதுக்கு முன்னே வந்து கார்பந்து விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி புனிதன், ரொம்ப நன்றி. இந்த முறை வந்து நாங்க சமூக ஊடகத்துல கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக நீங்களே வந்தீங்க இல்லையா, நானே வரேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேச போகின்றோம். வாமோஸ் அர்ஜென்டினா.
1: கண்டிப்பா
0: அர்ஜென்டினா அணியின் ஜெர்சியோட வந்திருக்காரு. சரி இரண்டாவதா நம்ம கூட சொல்லுங்க, ஜெர்மனி அணியின் ஜெர்சி எப்படி இந்த ஜெர்சி, இது எப்படி இங்க வந்தது?
3: வணக்கம், என் பேர் ஜீவகுகன். நான் வந்து மலாயா பல்கலைக்கழகத்துல பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். நான் ஃப்ரம் கிளங்.
0: கணக்கியல் துறையில உங்களுடைய இளங்கலை பட்டம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ரொம்ப வேகமா பேசுனீங்களா, ஜீவகுகன் அப்படின்ட்டீங்க. முழு பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு தெளிவா சொல்லுங்க பாப்போம்.
3: என்னுடைய முழு பேர் வந்து ஜீவகுகன் மூர்த்தி.
0: ஜீவகுகன், கணக்கியல் துறை, மலாயா பல்கலைக்கழகம், இதோ நமக்கு பக்கத்துலதான். சரி சொல்லுங்க ஜீவகுகன், இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது?
3: சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப அனலிட்டிக்கலா யோசிக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு உள்ள ஒருத்தர். சோ
0: இன்னைக்கு யார் ஜெயிப்பா?
3: இன்னைக்கு ஸ்பெயின் தான் கன்ஃபார்ம்.
0: சரி,
3: ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றது. அப்புறம் ஒரு ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 போகும்போது ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர் அவரை பார்த்து அவரை பேசினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி ஆர்வப்பட்டு தென் அசசி படிச்சு அப்ளை பண்ணிப்போம்.
0: ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கணக்கியல் துறை இல்லையா, இதுல என்னென்னலாம் படிப்பீங்க?
3: முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு வந்து மோர் டுவர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கல்குலேஷன்ஸ் படிச்சுட்டு இந்த வருடங்கள் வந்து நம்ம கோடிங் சப்ஜெக்ட்ஸ், அப்போ எப்படி கிராஃப்ஸ் வச்சு கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் படிச்சு.
0: எதிர்கால திட்டம் அப்படின்னா இந்த துறையில் ஒரு படித்தவங்க எதிர்காலத்தில் இந்த துறைக்கு வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னா அது என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகளாக இருக்கும்?
3: சரி, நிறைய செக்டர்ஸில் வேலைக்கு போகலாம். எனக்கு ஆர்வம் உள்ளடனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆகணும், லைக் நேஷனல் ஃபுட்பால் FAM-ல போயிட்டு ஒரு வேலை செய்யணும் அப்படின்றது. அது இன் லாங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம்.
0: இப்போ நீங்கள் கணக்கியல் படிச்சுட்டு எதிர்காலத்தில் வந்து நம்முடைய இந்த தேசிய கார்பந்து அணிக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. ஆனால் அங்கே நீங்கள் சென்று என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க?
3: அங்கே என்ன வேலைனா, லைக் ஒவ்வொரு மேட்ச் அவங்க போகாத முன்னாடி அவங்களுக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் தேவைப்படும். லைக் அந்த ஒப்பனன் எப்படிப்பட்ட ஒரு டீம், அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்க, அந்த மேனேஜர் இந்த மாதிரி ஒரு செட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கு ஒரு அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு.
0: ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம ஜீவகுகன் சொல்லியிருக்காரு. அதாவது எதிரணி வீரர்கள் எப்படி விளையாடுவாங்கன்னு பகுப்பாய்வு செய்யணும், அதுக்கும் வந்து இந்த கணக்கியல் துறை வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பகுப்பாய்வு செய்யத்தான் உங்க மூணு பேரையும் நீங்க கூப்பிட்டுருக்கோம். ஏன்னு தெரியும்ல, உலக கிண்ண இறுதி ஆட்டத்தை பற்றி பேச போறோம். நிறைய பேசுவதற்கு முன்பாக மூன்றாவதா நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. இவர் எந்த அணி ஜெர்சியா அணிஞ்சிட்டு வரல, உலக கிண்ணம் உலக கிண்ணம் சொல்லிட்டு பொதுவா ஒரு சட்டை அணிந்துட்டு வந்திருக்காரு. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணே. வணக்கம். என் பேர் சக்திவேலன் சரவணன். நான் வந்து தேசிய பல்கலைக்கழக மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்திலிருந்து
0: UKM
4: அங்க பயில்கிறேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: ரசாயன பொறியியல்.
4: ஆமா.
0: இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
4: இந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா, நான் மெட்ரிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப 3 இயர்ஸ் அகோ UM-ல வந்து நேஷனல் கெமிக்கல் இன்ஜினியரிங் சிம்போசியம்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ அது அங்கே அங்கே போயிட்டு அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு இன்னொன்று வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஆர்வம். அதனால வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் தேர்வு எடுத்தேன். ஆனால் இங்கே வந்து படித்து பார்த்தா வந்து கெமிஸ்ட்ரி கொஞ்சம் குறவாக தான் இருக்குது, மற்ற ஃபிசிக்ஸு இன்ஜினியரிங் தான் வந்து ரொம்ப அதிகமாக.
0: சரி சரி. இதில் உங்கள் எதிர்கால திட்டம்னா என்ன?
4: என்னோட எதிர்கால திட்டம் வந்து ஆக்சுவலி என்னோட அம்பிஷன் வந்து நேசால வந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு, ப்ராசஸிங், மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். ரிசர்ச்சு PhD செஞ்சுட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். ஸோ இந்த துறையில் வந்து இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸில் கூட ஆஃப் ஷோரில் போய் வேலை செய்யறதுக்கு கூட எனக்கு ஒரு ஆசை உண்டு.
0: எரிவாயு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் இருக்கு, விண்வெளி சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கூட இந்த ஒரு பட்டப்படிப்பின் மூலம் நம்ம எடுத்து கொள்ளலாம். நேசான்னு சொன்னீங்களா, நாங்கள் நாசான்னு சொல்லுவோம், ரெண்டுமே சரியா?
4: இப்படி வேணா சொல்லலாம்,
0: எனக்கு தெரியாது, ஏன்னா விண்வெளியில் நான் பெருசா எனக்கு அறிவிப்பு தான் தெரியும். சரி, இந்த நாசாவில் சென்று நீங்க என்னைக்காவது வேலை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாத்தையும் சொல்லுங்க. மின்னல் FM-னு மலேசியாவில் ஒரு வானொலி நிலையம் இருக்கு, அங்கே தான் நான் முத முதல்ல சொன்னேன் நாசாவில் வேலை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள்.
4: பேர் சொல்லுவேன்.
0: என் பேர் சொல்லுவீங்களா? என் முழு பேர் என்ன?
4: முழு பேர் தெரியல, ஆர்ஜி பிரவீன் குமார்.
0: அதுதாங்க என் முழு பெயர். இதுக்கு மேல முழு பெயர்னு ஒண்ணு இல்ல. ரொம்ப நன்றி சக்தி வேலன். சரி, நிறைய பேசிட்டோம் அவங்களுடைய இளங்கலை பட்டப்படிப்பு பற்றியும் அவங்களுடைய திட்டங்கள் பற்றியும். இதற்கு பிறகு இந்த கல்லூரி நிகழ்ச்சி முழுக்க முழுக்க கார்பந்து கார்பந்து கார்பந்துன்னு தான் போக போகுது. போவதற்கு முன்பாக புனிதன் கிட்டே இருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, புனிதன் கிட்டேயே உங்களோட விருப்ப பாடல் கேட்கலாம். சொல்லுங்க புனிதன், என்ன பாடல் வேணும்?
1: விருப்ப பாடல் நிறைய இருக்குன்னு, ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீ கவிதைகளாக போடலான்னு நினைக்கிறேன்.
0: இப்போ என்னங்க உலகக்கின்ன இறுதியாட்டம் நடந்துட்டு இருக்கு? இந்த
1: இல்லை, அதாவது அது போட்டால் இப்போ நல்லா இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பாக போதா நம்ம கொஞ்சம் மெதுவாக.
0: ஆமாம் ஆமாம், திரைப்படங்களில் கூட சொல்லுவாங்க சண்டை காட்சிகள்லாம் வந்த பிறகு சட்டுன்னு ஒரு பாடல் எடுத்துடுவாங்கப்பா, அப்படியே அப்படியே இதமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப ஆசையாக இருக்கு, நீ கவிதைகளாக அர்ஜுன் தாஸ் பண்ணார்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு.
1: வேணாம், நீங்கள் என்ன அர்ஜுன் தாஸ்ன்னு சொல்கிறது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. வேணாம்
0: இல்லை, நான் நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறீங்களா? அவர் அர்ஜுன் தாஸ்னு
3: வாய்ஸ் இருக்கு.
0: சரி, சும்மா சும்மா நீ
1: அண்ணன் வேணாம் வேணாம் அண்ணன் வேணாம், நம்ம நீங்கள் போடுங்க.
0: சரி, நம்ம அந்த பாடலை கேட்டுடலாம், அதற்கு பிறகு நிறைய பேசலாம். இது பிரதீப் குமார் குரலில் மரகத நாணயம் திரையிலிருந்து.

0: இதமான பாடல் முடிஞ்சிருச்சு புனிதன். இப்ப அதிரடி ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஒரு அங்கத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்னு பாத்திரலாமா? பெயருக்கு ஏத்த மாதிரியே பேசணும் எல்லாரும். விளங்குனுச்சா? என்ன என்ன அங்கம்னு விளங்கிருச்சா?
2: பயப்படாத
0: பஞ்சாயத்து அங்கம். பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். சரி, இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? உலகம் முழுக்க ஒரே பஞ்சாயத்து. அதுவும் அதுவும் இவங்களா அவங்களா, ஸ்பெயினா அர்ஜென்டினாவா அப்படின்னு. சோ அதற்கான பகுப்பாய்வுகளை வழங்க தான் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா. முதல்ல நம்ம சக்தி வேலன்ட்டே இருந்து ஆரம்பிப்போம். என்ன நினைக்கிறீங்க சக்தி வேலன், என்ன நடக்கும் இன்னைக்கு?
2: இந்த கேம் வந்து கண்டிப்பா ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். ரெண்டு அணியும் வந்து பயங்கரமா விளையாடுவாங்க. ஒரு 30 minutes வந்து ஸ்பெயின் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி பால் பொசிஷனோட விளையாடுவாங்க. ஏன்னா ஸ்பெயின் அணி வந்து ஒரே ஒரு கோல் தான் கன்சிட் பண்ணிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்ல, பெல்ஜியம் கூட.
0: ஆமா,
2: சோ கண்டிப்பா வந்து அர்ஜென்டினா அதை பிரேக், டிஃபென்ஸை பிரேக் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்பவே கடினமா இருக்கும். ஸ்பெயினு அட்டாக்கிங்கும் வந்து ஓயசபால், லமின் யமால் அந்த மாதிரி நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க மேபி ட்ராவாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வந்து அப்புறம்தான் வந்து அர்ஜென்டினா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து 3-2 கோல் கணக்கில் வெற்றி.
0: அர்ஜென்டினாவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, திட்டம் என்ன திட்டமாக இருக்கும் அது?
2: வேற யாரு, நம்ம கோட் தான்.
0: ஓ, அவர்தான் திட்டமே.
2: அவர்தான் திட்டமே.
0: கோட் தான்
2: திட்டமே, குடுக்கிறது தான் திட்டமே.
0: ஆமாங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஸ்பெயின் அணி வந்து ஆக்கிரமிப்பில் ஆக சிறந்த அணி. எப்பவுமே வந்து அந்த திரளை வந்து ஆக்கிரமித்து விளையாடுவதில் சிறந்தவங்க. இன்னைக்கு வந்து யார் முதல் கோலை புகுத்துறாங்க அதே வந்து ஒரு முக்கிய கூறா அமையலாம் இந்த ஒரு ஆட்டத்தின் கூறா. சரி ஜீவா, நீ என்ன நினைக்கிறீங்க, எந்த ஒரு விளையாட்டாளர் இன்றைக்கு முதல் கோலை புகுத்துவார்னு நினைக்கிறீங்க?
3: என்னோட ப்ரிடிக்ஷன் இன்னைக்கு டேனி ஓல்மோ தான் முதல் கோலை புகுத்துவார் அப்படின்னு.
0: ஏன் ஏன் அவர் புகுத்துவார்னு?
3: எனக்கு இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிக்காத முன்னிக்கே என் நண்பர்கள்ட்ட நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸ்பெயின் அதிகபட்சமா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க, அவங்க தான் வேர்ல்ட் கப் ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவங்களோட அந்த டீம் மேல ஒரு எல்லா பிளேயர்ஸும் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஏன்னா யாருமே அங்க பெரிய ஸ்டார் அப்படின்றது இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் லெமின் யமால். அண்ட் ஈவன் நீங்க ஸ்பெயின் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா, பார்சலோனா விளாடுற நீங்க லமின் யமால் பார்க்க மாட்டீங்க. யூ வில் பி ரொம்ப மிட்ஃபீல்ட்ல இறங்கி, 2010 நம்ம பார்த்த ஸ்பெயின் டீம் மாதிரி தான் பிளேயர்ஸ் எல்லாம் இறங்கி மிட்ஃபீல்ட்ல தான் கொங்கர் பண்ணி ஒன்னா தான் அட்டாக் பண்ணுவாங்க.
0: விளையாட்டு யுக்திகள் வேற வேற இருக்கும். அவர் பார்சலோனாக்கு விளையாடும் போது ஒரு யுக்தி, ஸ்பெயினுக்கு விளையாடும் போது இன்னொரு யுக்தி.
3: அவர் ரைட் மிட்ஃபீல்டு மாதிரி தான் விளையாடுவார். ஸோ வந்துட்டு ஸ்குவாட்ல மேல உள்ள 6 பேருமே வந்துட்டு ஒரு மிட்ஃபீல்டர்ஸ் மாதிரி இயங்கி யாருன்னா கோல் கொடுத்தலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம்ல ஓயர்ஜபால் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு கேம்ல ஒல்மோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு கேம்ல பனியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ யாரு என்ன கோல் அடிக்கலான்ற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்துட்டு ஸ்பெயின் ஏற்படுத்தியிருக்காங்க.
0: எல்லாருமே வந்து சமமான திறமை வாய்ந்த விளையாட்டாளர்கள் ஸ்பெயினிடம் இருக்காங்க. ஆனா நம்ம அர்ஜென்டினா பார்த்தோம்னா எப்போதுமே வந்து இவங்க இந்த ஒரு உலக கிண்ணத்தில் விளையாண்ட அனைத்து ஆட்டத்திலையுமே இந்த ஆட்டம் முடிவடையும் தருவாயில் ஒரு புத்துணர்ச்சி பறக்குது, ஒரு வேகம் பறக்குது. அது எப்படி?
3: அவங்க வந்துட்டு சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறாங்க. 85 minutes கேம் விளையாட விட்டுட்டு கடைசியாக கவுண்ட்டு பண்ணி எப்படி ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அது இன்னொன்று, அவங்க சொன்ன மாதிரி என்னதான் நான் வந்து ரொனால்டோ ஃபேனாக இருந்தாலுமே மெஸ்ஸியோட அந்த ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவர் என்னன்னா, அவர்கிட்ட உள்ள திறமை இன்ன வரைக்கும் ஃபுட்பாலில் எந்த ஒரு பிளேயர்கிட்டும் இல்லாத ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. விச் இஸ் அவனால எல்லாமே பண்ண முடியும், பிளே மேக்கிங்கும் சரி, கோல் ஸ்கோரிங்கும் சரி, அசிஸ்ட் பண்றதும் சரி.
0: இன்னைக்கு உலக கிண்ணத்தை ஜெயிக்க முடியுமா அவரால்?
3: அது மட்டும் நீங்க அவனால முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி
0: இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னுக்கு ரொனால்டோ ரசிகர் அப்படின்னாரு, இப்ப வந்து மெஸ்ஸி ஜெயிக்க முடியாது. ஏன் ஏங்க இந்த பொறாம? சமூக ஊடகம் பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, அவருடைய ரசிகர்கள் மட்டும் இவர் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எது என்ன காரணம் அதுக்கு?
3: இதுக்கு ஒரு மெயின் காரணம் எதுக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா, அது அது வெறுப்புன்றதை விட எனக்கு ஸ்பெயின் மேல ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம்.
4: இது வந்து பொய், ஸ்பெயின் மேல ஆர்வம் இல்ல. அவங்களுக்கு இப்ப எந்த ஒரு சாய்ஸும் இல்லாம ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுவரைக்கும் 48 நாடு இருந்திருக்கு, 46 நாடு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த 2 நாட்டுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணதே இல்ல, ஏன்னா ரெண்டுமே பார்சிலோனா பிளேயர்ஸ் இருந்த நாடு. ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியாது, சரி ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு வந்து பண்றாங்க.
0: ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா ஸ்பெயின் கூட தானே அர்ஜென்டினா விளையாடுறாங்க, அதனாலதான் ஆதரவு அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புனிதன் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மனசுல இருந்தது எல்லாத்தையும் கொட்டிட்டாருங்க.
4: இப்பதான் கொஞ்சம் கொட்டிருக்கு,
0: எனக்கே ஒரு வாரமா, அதெல்லாம் ஒரு வாரம் இல்ல ஒரு மாசமா என் மனசுலயும் இருக்கு, ஆனா நான் கொட்ட முடியாது பாருங்களேன், ஏன்னா நான் தான் அறிவிப்பாளர், நீங்க பேசணும், அதனால கொட்டுங்க கொட்டுங்கன்னு நீ நான் சொல்ல போறேன், நீங்க கொட்டிட்டீங்க, சரி சொல்லுங்க. அர்ஜென்டினா அணியின் ஜெர்சியோட வந்திருக்கீங்க, வாமோஸ் அர்ஜென்டினா, பேச ஆரம்பிங்க. நீங்க என்ன இவங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆக்கிரமிப்பு இருக்கு ஸ்பெயின் கிட்ட, தற்காப்பு விளையாட்டு இருக்கு, இதை தகர்த்து எறியணும்னா நீங்க அர்ஜென்டினா என்ன பண்ணணும்?
4: இதை தகர்த்து எறியணும்னா, இவ்வளவு நேரம் நம்ம மூவி ரெஃபரன்ஸோட பேசினதுனால இப்பயும் நான் ஒரு மூவி ரெஃபரன்ஸ் போடலான் இருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா
0: என்ன என்ன திரைப்படம்னா?
4: இல்ல பிகில், அந்த மாதிரி ஃபேக் ஆனது நான் கொடுக்கறது
0: விக்ரமா
4: இல்லனே,
0: கைதியா
4: இல்ல, நட்பே துணை,
0: நட்பே
4: துணை இல்ல. வந்து என்ன சொல்லிருப்பாங்க, அவங்க கிட்ட எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் வேணாலும் இருக்கலாம், அவுட் ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ், அதுதான் ஸ்பெயின். இப்ப நம்ம ஜீவகோகன் சொன்னாரு, ஸ்பெயின்ல வந்து சாதாரண பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, என்ன கேட்டா ஸ்பெயின்ல வந்து நிறைய ஸ்டார்ஸ் தான் இருக்காங்க, நிறைய பேர் எல்லாருமே வந்து இப்போ ஃபிஃபா கார்டுல பாத்தோம்னா 85 மேலதான் இருப்பாங்க. ஆனா அர்ஜென்டினால அப்படி இல்ல, அர்ஜென்டினால வந்து டிஃபென்ஸ்ல வந்து எல்லாம் நார்மலான பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, நிறைய வித்தியாச வித்தியாசமான லீக் விளாடுறாங்க. ஆனா அர்ஜென்டினா கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படியே அர்ஜென்டினா விளையாடும் போது மெஸ்ஸிக்காக விளையாடுவாங்க, மெஸ்ஸி சிரிக்கணும்ன்றதுக்காக. நான் வந்து அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்றதும் மெஸ்ஸியோட அந்த சிரிப்பை பார்க்கணும்னு தான், அதுக்காக அதுக்காகவே அந்த டீம் வந்து விளையாடும்.
0: ஏன்பா கூகுள்ல ஏதாவது பதிவிறக்கம்,
4: அது இல்ல அப்போ மெஸ்ஸி சிரிக்கிறத நான் பாக்கணும், சிரிக்கிறத பார்த்தா. சோ இப்ப ஸ்பெயினும் பாத்தீங்கன்னா 85 நிமிஷத்துக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மெரினோலாம் இறங்கி கோல் அடிப்பாரு, அர்ஜென்டினாவும் இப்ப 85 நிமிஷத்துக்கு அப்புறம் கோல் அடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு போட்டியாக தான் இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் இப்போ மெஸ்ஸி கோல்டன் பூட்டும் எடுக்கணும்னா இன்னைக்கு ஒரு ஹெட்ரிக் இருக்குன்னு எனக்கு
0: தோணுது. 2 கோல்களை தாண்டி அவர் வந்து இன்னைக்கு புகுத்த வேண்டும் அந்த கோல்டன் பூட், தங்க காலனி விருதை பெறுவதற்கு. சரி, வேற என்ன என்னெல்லாம் அந்த ஆட்டத்தில் எதிர்பார்க்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்கல, நீங்க உங்க 3 பேர்கிட்டையும் கேட்கறேன், யாருக்கு வந்து என்ன இந்த ஆட்டத்தில் வந்து ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கூடுதலாக? இதையெல்லாம் தவிர்த்து, இங்க தற்காப்பு இருக்கு, அங்க தாக்குதல் இருக்கு, இதையெல்லாம் தவிர்த்து நம்ம என்னங்க எதிர்பார்க்கலாம் இன்றைய ஆட்டத்துல?
3: இன்னைக்கு அஸ் யூஷுவல் லியோனல் ஸ்காலோனி, அவர் அர்ஜென்டினா மேனேஜர் பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரு எல்லா கேம்லயும் ஒரே மாதிரி டீம் இறக்க மாட்டார். நீங்க போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா திடீர்னு சிமியோனியை ஸ்டார்ட் பண்ணாங்க ரைட் மிட்ல, அண்ட் 4-4-2 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணியிருந்தாரு, ஏன்னா இங்கிலாந்தோட மீட்டை உடைக்கணும், இங்கிலாந்து வந்து ஒரு அட்டாக்கிங் டீம், அவங்களோட மீட்டை உடைச்சி நம்ம அட்டாக் பண்ணுன்றதுக்காக ஒரு 4-4-2 ஃபார்மேஷன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ஏதாச்சும் புதுசாக பண்ணுவாருன்னு பார்க்கும்போது, வாட் நான் பிரிடிக் பண்ணுறேன் என்னன்னா, மேபி ஒரு பேக் 3 ஃபார்மேஷன் கொண்டு வருவார். ஏன்னா ஸ்பெயின் வந்துட்டு ரொம்ப டிஃபென்சிவான டீம், மொதல் சக்தி சொன்ன மாதிரி தான், அவங்க கன்சீட் பண்ணது ஒரே ஒரு கோல், அதுவும் பெல்ஜியம் கிட்ட, அதுவுமே வந்து ஒரு தடுக்க முடியாத ஒரு கோல், மேமாங் டி கத்தரி வந்துட்டு ஒரு அது ரொம்ப தடுக்க முடியாத அன்எக்ஸ்பெக்டான கோல் தான் அடிச்சாங்க. ஸோ இந்த அந்த ஒரு சுச்சுவேஷனை அவங்களை ஓவர் கம் பண்ணோன்னா ஒரு பேக் 3 ஃபார்மேஷன் போட்டு மோ அட்டாக்கிங் ரைட் விங் பேக் லெஃப்ட் விங் பேக் வச்சு லாண்டா மட்டும்தான் அந்த ஸ்பெயினோட,
0: அதாவது தற்காப்பு விளையாட்டு வீரர்களை குறைச்சிட்டு 4 வந்து 3 மாத்திட்டு தாக்குதல் வீரர்களை 2-3 மாத்துவாரு அப்படின்ற ஒரு திட்டத்தை அவரு நினைச்சாரா என்னன்னு தெரியல, ஜீவகோகன் நினைச்சிருக்காரு, அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருங்க. சரியா, அதற்கு முன்பாக இப்ப நம்ம கூட ஒருத்தர் அழைப்புல இருக்காரு, அவரும் வந்து இன்றைய ஆட்டத்தை பகுப்பாய்வு செய்ய போறாரு, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கணிக்க போறாரு அவரு. இவர் யாருன்னு நம்ம முதல் சொல்லிடலாம், இவருடைய பெயர் மணிராஜ். இவர் டிக்டாக்கில் இவ்வளவு ஆண்டு காலமாக நிறைய காணொளிகள் இந்த மாதிரி கார்பந்து விளையாட்டுகளை பகுப்பாய்வு செய்து எந்தெந்த அணியிடம் என்னென்ன இந்த ஸ்ட்ரெங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன பலம் இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு, இது சம்பந்தப்பட்ட காணொளிகள் நிறைய அவர் பதிவு செய்திருக்காரு. அதோடு இல்லாம இவரும் ஒரு கார்பந்து விளையாட்டாளர், அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கலாம். வணக்கம் மணிராஜ்.
1: வணக்கம். வணக்கம் பிரவீன்,
0: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, இன்று நள்ளிரவு எங்க போகலாம் இருக்கீங்க இறுதி ஆட்டத்தை பார்க்க?
1: என்னோட
0: ஆதரவு
1: வந்துட்டு
0: வாங்கல மெருடேகா சதுக்கத்துக்கு,
1: அங்க போறதுக்குள்ள கூட்டம் வந்து குமிஞ்சிருவாங்க,
0: மக்கள் அலை வந்து நிறைய தான் இருக்கும், ஆனா அந்த அர்ஜென்டினாவுக்கான ஆதரவு குறையாதுன்னு நினைக்கிறோம். சரி மணிராஜ், சொல்லுங்க இன்றைய ஆட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்?
1: ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஃபுட்பால். சோ ரெண்டு டீமுக்குமே வந்துட்டு ஈக்குவலா இருக்காங்க ஃபேன் பேஸ். சோ நான் வந்து த்ரோவாட் இந்த வேர்ல்ட் கப் ஃபாலோ பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமுமே வந்துட்டு ஃபைனல்ல இருக்கிறதுக்கு ஃபுல்லி டிசர்வ். சோ கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க.
0: தகுதியான அணிகள் தான் இரண்டு அணிகளும்.
1: தகுதியான அணிகள், ஸ்ட்ராங்கான அணிகள். சோ அதனால எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஹையா இருக்குது.
0: ஆனா அந்த வெற்றி வாய்ப்புன்றது யாருக்காவது ஒரு சின்ன விழுக்காடு கூட இருக்கும் பாருங்களேன், ஒரு சுழியம் புள்ளி 5 விழுக்காடு கூட இருக்குன்னா எந்த ஒரு அணிக்கு கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க?
1: எந்த ஒரு அணிக்கு கூட இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும்,
0: த கோட் தான்,
1: த கோட்
0: தான், அவர் தான் அந்த விழுக்காடு.
1: ஆமா, அவர் தான் அந்த சுழியம் புள்ளி 5 விழுக்காடு சொன்னீங்கல்ல.
0: ஆமா,
1: அதுதான் அந்த விழுக்காடு. மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே சிமிலர் தான். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதோ அந்த டீம் தான் வந்துட்டு இன்னைக்கு பனிஷ் பண்ண போறாங்க.
0: அதிலும் வந்து முக்கியமா அந்த முதல் கோலை எந்த அணி புகுத்த போகின்றது அந்த அணிக்கு வந்து சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஸ்பெயின் பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பொசிஷன் பெஸ்ட் டீம். இந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு அவங்க ஒரே ஒரு கோல் தான் கன்சிட் பண்ணிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல.
0: தற்காப்பிலும் ஆக்கிரமிப்பிலும் வந்து மிகச்சிறந்த அணி ஸ்பெயின்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அதை வந்து குறைத்து வந்து மதிப்பிட முடியாது. சோ அவங்க வந்து இப்ப அந்த கேமோட அந்த டெம்போவே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த கேம் இருக்க போது அப்படின்னு அதை வந்து அர்ஜென்டினாவால முறியடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த கேம்ல வந்து வின் பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பா, அதாவது வந்து தற்காப்பு ஆக்கிரமிப்பு அவங்க பண்ணும் போது அதை வந்து எப்படி முறியடிக்கணும் அப்படின்றதுதான் அர்ஜென்டினா இப்ப யோசிக்கணும்.
1: கண்டிப்பா, இப்ப ஸ்பெயின் வந்துட்டு எதை வந்து அர்ஜென்டினா கிட்ட வந்து முறியடிக்க நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்க ரவுண்ட் 32ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே கம்பேக் கொடுக்குறாங்க.
0: அர்ஜென்டினா எது எப்படியோ என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்றைக்கான இந்த இறுதி ஆட்டத்துலதான் தெரிய போகுது. கண்டிப்பா இன்றைய இறுதி ஆட்டம் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு நல்ல அனுபவமா அமையட்டும். ரொம்ப நன்றி மணிராஜ் எங்க கூட இணைந்ததுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: சரி, மணிராஜ் இவ்வளவு நேரம் நம்ம கூட இணைந்திருந்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த வேலையில இன்னொரு ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். டிக்டாக் நேரலை போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல நம்ம நேயர் ஒருத்தங்களா ஒருத்தரான்னு தெரியல, இந்த ஆட்டத்தை பகுப்பாய்வு செய்து என்ன பலன், இந்த வெற்றியை தெரிந்து கொண்டு நீங்களும் நாங்களும் அடைய போவது என்ன, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில கார்பந்து ஒரு ரொம்ப முக்கியமான அங்கமா இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்க சொல்லுங்களேன், இந்த மாதிரி கார்பந்தை பற்றி பேசி கார்பந்தை பார்த்து ரசிக்கும் இந்த கார்பந்து வந்து அவங்க பிடித்தவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒன்று, அவருக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா எப்போது கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம், கார்பந்து என்பது ஒருத்தருக்கு வந்து எப்படிப்பட்ட விஷயம், அதாவது பிடித்தவங்களுக்கு அதை ஒரு வாழ்வியலா வைத்துக் கொள்வது கொள்றவங்களுக்கு
4: அது கார்பந்து வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ஒரே விஷயம் இல்லை. சில பேருக்கு வந்து இப்போ நான் சொன்னல முதல் வந்து மெஸ்ஸி சிரிக்கிறத பார்த்தே வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ எஸ்பெஷலி நம்ம வேர்ல்ட் கப் மட்டும் பார்த்தோம், சில நிறைய பேர் வந்து வேர்ல்ட் கப் மட்டும் தான் பாக்குறாங்க, மத்த ஃபுட்பால் பார்க்க மாட்டாங்க, கிளப் கேம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வேர்ல்ட் கப் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் வந்து ஒற்றுமையா இணையறாங்க. இப்போ நானும் இப்போ நான் வந்து மெஸ்ஸி ஃபேனா இருப்பேன், சில பேர் வந்து வேற அத்லெட்டிகோ மெட்ரிட் ஃபேன், நாங்க ரெண்டு பேரும் வந்து பார்சிலோனா அத்லெட்டிகோ மெட்ரிட் ஃபேனா இருப்போம். ஆனா இந்த வேர்ல்ட் கப்னு வரும்போது நாங்க ரெண்டு பேருமே வந்து அர்ஜென்டினாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். சோ இது மூலியமா என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஒற்றுமை இருக்கு, அதுவும் இல்லாம ஒரு எல்லாம் ஒரு மன நிறைவு ஒரு சந்தோஷம் தான் இது வந்து ஒரு ஹாபியா வச்சிருக்கிறதுல.
0: சரி,
2: மேலும் வந்து இந்த கார்பந்து வந்து ஒரு தெரபி. எப்பெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதோ, மன கஷ்டமா இருக்குதோ, இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் மேட்சை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும்.
0: ரொம்ப நன்றி சக்திவேலன் மற்றும் புனிதன். அவருடைய பெயர் நான் சொல்லல, இன்னும் டிக்டாக் நேரலையில இருக்காரான்னு தெரியல, ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, நானும் கொஞ்சம் கூடுதலா சொல்லிக்கிறேன். கார்பந்துல ஆரோக்கியம் இருக்கு. இன்னொன்னு அவர் சொன்ன மாதிரி நம்முடைய அழுத்தங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, ஒரு ஆட்டம் நடக்கும் போது இப்ப இங்கேயே நீங்க சொல்றீங்க இவ்வளவு ஒற்றுமையா பாக்குறேன்னு, அந்த நாட்டுல எவ்வளவு ஒற்றுமையா பாப்பாங்க?
3: கண்டிப்பா
0: எந்த அளவுக்கு ஒற்றுமையை, ஏன் நம்ம மலேசியா ஆட்டங்கள் நம்ம பார்க்கும் போது நம்ம மக்கள் எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையா பார்ப்போம். இந்த மாதிரி எண்ணில் அடங்கா விஷயம் ஒளிந்துள்ளது கார்பந்தில். அதனால இந்த சந்திப்பு, இந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வேலனோட விருப்ப பாடல் என்னன்னு கேட்டுடலாம்.
2: ஹார்ட்டிலே பேட்டரி ஃப்ரம் நண்பன்.
0: ஆஹா, அருமையான பாடல். ஏன் குறிப்பா இந்த பாடல் யாருக்காக?
2: யாருக்காகனா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக.
0: சரி, அவங்களுக்காக அந்த பாடலை கேட்கலாம். ஹேமச்சந்திரன் மற்றும் முகேஷ் கொண்டு வராரு இதோ.

0: நண்பன் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். ஆனா பாருங்க, திடீர்னு எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் என்னோட இசையை ஆரம்பிச்சோன்னே யாரும் பிபி ஊத்துறாங்க, அப்பதான் தெரியுது அந்த பாட்டுக்கு கடைசியில அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. சரிங்க, கல்லூரி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகின்றோம். இந்த அங்கத்திற்கு பொது வார வாரம் மூன்றாவது அங்கத்திற்கு வாங்க விளையாடலாம் அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது. அதன் பிறகு உங்களுக்கு மெஸ்ஸி பிடிக்குமா, ரொனால்டோ பிடிக்குமா, பிகிலே அப்படின்ற ஒரு பெயரும் இருந்தது. இன்னைக்கு நீங்க மூவரும் மூன்று பல்கலைக்கழகம் வெவ்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கீங்க. அதனால ஒரு புதிய பெயரை இந்த அங்கத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம். என்ன பெயர்னு பாத்திரலாமா?
1: இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அடிச்சு காட்டு.
0: அதாவது இது ஒரு போட்டிங்க, உங்க நீங்க மூணு பேரும் பங்கு பெறுவீங்க, உங்களுக்குள் போட்டி யாரு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். மூன்று பல்கலைக்கழகமா இன்று யூபிஎம், யூஎம் மற்றும் யூகேஎம், மூன்றில் யாரு பெருசுன்னு இப்ப பாக்க போறோம். சரி, கேள்விகளுக்கு போகலாமா? என்னன்னா அந்த 2026 உலக கிண்ணத்தை பற்றிய கேள்விகள் தான். இது வரைக்கும் நடந்தது இல்லையா, அதை பற்றி எல்லாம் கேட்க போறோம். சரி, கிளீன் ஷீட் அப்படின்னா என்னன்னா, ஒரு அணி அவங்க வந்து கோலே அடிக்க முடியாம, கோலையே அடிக்க விடாம ஒரு கோல் கீப்பர் தடுத்தாருன்னா அதற்கு பேர் தான் கிளீன் ஷீட். நேயர்களே, இந்த ஒரு உலக கிண்ணத்தில் ஸ்பெயின் எத்தனை முறை இந்த கிளீன் ஷீட் வைத்திருக்காங்க, அதுதான் கேள்வி. அதாவது உனாய் சிமோன் அப்படின்ற அந்த கோல் காவலர் எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா? நீங்க கை தூக்கணும். இப்ப நான் 1, 2, 3 சொல்லுவேன், கை தூக்கிடணும். 1, 2, 3 முதல்ல சக்தி தான் தூக்குனாரு. யூகேஎம் சொல்லுங்க.
2: 6
0: என்பது சரியான விடை. சக்திக்கு நம்ம புள்ளிகளை கொடுத்துடலாம். 1 இப்போதைக்கு யூகேஎம் 1 இருக்காங்க, யூஎம்ஓ யூபிஎம்ஓ சுழியம் புள்ளிகள்ல இருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, அசிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நேயர்களே, நம்முடைய இந்த கற்பந்தாட்ட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கோல் புகுத்துவதற்கு முன்பாக வேறு ஒரு விளையாட்டர் அந்த பந்தை அவர்கிட்ட தட்டியிருப்பாரு தெரியுமா, அதுதான் அசிஸ்ட். இந்த உலக கிண்ணத்தில் அதிகமான அசிஸ்ட் வைத்துள்ள வீரர் யார்? புனிதன் தூக்கிட்டாரு. புனிதன் சொல்லுங்க.
3: இப்போ ஃபைனலுக்கு அப்புறமா இல்ல ஃபைனலுக்கு முன்னாடி?
0: ஃபைனலுக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாது,
3: ஃபைனலுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஃபைனலுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் ஒலிசே பிரான்ஸ்ல இருந்து 5
0: என்பது சரியான விடையா? அப்படியா, இந்த கேள்வி கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அதனால இந்த கேள்வி நம்ம விடுத்துருவோம். இதற்கான பதில் வந்து நம்ம அப்புறம் கொடுக்கலாம். சரி, அதிகமான கோல்களை புகுத்தியுள்ள வீரர் யார்? புனிதன் தான்.
3: அதிகமானது
0: என்பது சரியான விடை. யுஎம் மலாயா பல்கலைக்கழகமே, மானத்தை காப்பாத்தியா? சக்தி 1, புனிதன் 1, ஜீவா இப்ப சுழியத்துல இருக்காங்க. சரி, கேள்விகள்லாம் எப்படி இருக்கு, சுலபமா இருக்கா? சுலபமா இருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு தயாரா? இந்த உலக கிண்ணத்தில் முதல் கோலை புகுத்திய வீரரின் பெயர் என்ன? சுலபமா இருக்கு, நீங்க தானே சொன்னீங்க.
3: புனிதன்
0: பயங்கரமா தான் விளையாடுறாரு. சரி, அப்படியே அடுத்த கேள்வி, 100வது கோலை புகுத்திய வீரரின் பெயர் என்ன? இங்கிலாந்தா? சுலபமாகவே போகிறேன் நானு. இந்த உலக கிண்ணத்தின் கடைசி கோலை புகுத்திய வீரர் யார்? புனிதன் தான் தூக்கியிருக்க.
3: கடைசி கோல்னா இப்ப இருக்கும் பெலிங்ஹாம் தான் அடிச்சிருக்க
0: என்பது சரியான விடை. பெல்லிங்ஹாம் தான் நேற்று நடைபெற்ற ஆட்டம் இருக்கு இல்லையா, 3வது இடத்திற்கான ஆட்டம், அதில் 98வது நிமிடத்தில் ஒரு கோலை புகுத்தி இருக்காரு. சரி, புனிதன் 3 புள்ளிகளோட இருக்காரு. ஜீவா, ஒண்ணும் கணக்கே தொடங்கல. ஜீவா, நீங்க 1 புள்ளியில இருக்கீங்க. சக்தி, சரி, அடுத்த கேள்வி உங்ககிட்ட என்ன கேட்கலாம், நிறைய கேள்வி இருக்குங்க. சரிங்க, இன்னைக்கு ஒரு ஆட்டம் நடைபெற போதில்ல, இது உலக கிண்ணத்தின் 8வது ஆட்டம். ஜீவா 3 தடவை கை தூக்கிட்டீங்க.
2: 108வது
0: 180 அது சித்தார்த் படம்.
2: 104
0: என்பது சரியான விடை. சொல்லிருட்டா சரி, ஜீவாக்கு ஒரு புள்ளிகள். ஆக இந்த ஒரு விளையாட்டில் வெற்றி பெற்றது யூபிஎம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த புனிதன். வாழ்த்துக்கள் புனிதன்.
3: நன்றி.
0: சரிங்க, இப்ப வந்து நம்முடைய கணிப்பு நேரம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப இதனாலதான் அதனாலதான் சொல்ல தேவையில்லை. என்ன ஒரு கோல் கணக்கு இன்னைக்கு நடக்கும், நீங்க என்ன கணிக்கிறீங்க? யார் யாரு என்ன அடிப்பாங்க? யார் ஆரம்பிக்கிறான்?
4: எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயின் 4-1 ஜெயிப்பாங்க
0: அப்படின்னு. ரொனால்டோ ரசிகரே, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஸ்பெயின் 4-1 அப்படின்னு ஜீவா சொல்லியிருக்காரு. சக்தி, நீங்க என்ன சொல்றீங்க?
2: நான் நினைக்கிறேன்னா கண்டிப்பா அர்ஜென்டினா 3-2 என்ற கணக்கில் வெற்றி பெறுவார்கள்.
0: இது ஒரு மாதிரி உண்மைக்கு நெருக்கமா இருக்கு ஜீவா. திடீர்னு 4-1 ஆயிரம் போகுது. நாளைக்கு ஜீவா இங்க வந்து என்ன கேட்க? அப்புறம் புனிதன், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நானு அர்ஜென்டினா 3-1.
0: 3-1. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா அர்ஜென்டினா 2-1. ஆக இந்த அறிவிப்பறையில் 3 அர்ஜென்டினா ஆதரவாளர்கள், 1 ஸ்பெயின் ஆதரவாளர். சரி, நம்ம அறிவிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, மின்னல் அறிவிப்பாளர்கள், எல்லாருமே அவங்களும் கணிச்சிருக்காங்க. அந்த ஒரு என்னென்ன கணிச்சிருக்காங்க, என்னென்ன கோல் கணக்கு தான் அடுத்து கேட்க போறோம். முதலாவதாக நம்முடைய கல்லூரி நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சகுந்தலா நாராயணன், அவங்களும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்போம், அப்புறம் அறிவிப்பாளர்களோட கேட்போம்.
5: நான் சகுந்தலா நாராயணன். ஏன் கணிப்பு படியோ, சஜிவித்தியின் கணிப்பு படியோ, இந்த வாட்டி உலக கிண்ணத்தை யாரு தூக்க போறானா? ஸ்பெயின் தான், அதுல என்ன சந்தேகம்?
6: வணக்கம், நான் அஸ்வினி ராஜசேகரன். சரி, நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் சாயாம ரெண்டு குழு அப்படின்றத சொல்லாம பொறுத்திருந்து நானே பாத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விட்டுருங்க.
7: வணக்கம், நான் பிரேமா கிருஷ்ணன். இந்த வருட பிஃபா வேர்ல்ட் கப் 2026 வெற்றியாளர் ஸ்பெயின் தான். 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெறும்.
8: வணக்கம், நான் ஆர்ஜே கிஷன் பேசுறேன். எனக்கு என்னமோ இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை தூக்க போறது நம்ம ஸ்பெயின்னு தோணுது. ஸ்பெயின் 3-2, இதுதான் நினைக்கிறேன்.
9: வணக்கம், நான் புவனா வீரமோகன் பேசுறேன். உலக கிண்ண 2026 இறுதி ஆட்டத்துல முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அர்ஜென்டினா தான் ஜெயிக்க போறாங்க. கண்டிப்பா ஸ்பெயின் அர்ஜென்டினா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த அணிகள் அப்படின்றதுனால போட்டி ரொம்ப கடுமையா இருக்க போகுது. அதே நேரத்துல புள்ளிகள் அந்த கோல் கணக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் இருக்காது, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஆட போறாங்க. இருந்தாலும் 2-1 என்ற கோல் கணக்குல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அர்ஜென்டினா 2-1.
10: வணக்கம், நான் சசி பேசுறேன். நான் ஒரு அர்ஜென்டினா ரசிகர், அதனால நிச்சயமா அர்ஜென்டினா வெற்றி பெறும். அர்ஜென்டினா 3-2.
11: நான் தைசா, பிரேசில் சப்போர்ட்டர். எங்க டீம் ஃபைனல் வரணும்னாலும் வா, இனி மலை பயங்கரமா இருக்கு, நல்ல அறிகுறியா தான் இருக்கு. ஆனா ஃபைனலுக்கு போற ரெண்டு டீமே ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்றதுனால அர்ஜென்டினா 3-2.
12: வணக்கம், பொன் கோகிலம் பேசுறேங்க. அர்ஜென்டினாவா ஸ்பெயினா அப்படின்னா நிச்சயமா அர்ஜென்டினா தான். அர்ஜென்டினா 3-2. பொறுத்திருந்து பாருங்களேன், இதுதான் நடக்கும்.
13: வணக்கம், நான் நளினி அச்சுதன் பேசுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா அர்ஜென்டினா 2-2 சுழியம் தான் கிடைக்கும்னு மனசு சொல்லுது.
0: சரி, எல்லாரும் அவங்களுடைய கணிப்பை சொல்லிட்டாங்க. இன்னும் சில மணி நேரங்கள், நாளைக்கு அதிகாலை 5 தெரிஞ்சிடும் யாருடைய கணிப்பு சரி யாருடைய தவறு என்பது. சரி ஜீவா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்றை கேட்டுடலாம். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
4: அதுல இருந்து தமிழ் திரைப்பட பாடல்கள் ஆச்சு. ஸோ ஒரு ஆல்பம் லோக்கல் பாட்டா, ஃபேவரட் ஆர்டிஸ்ட் விகடகவியோட பூங்கா சாவி பாடல்.
0: விகடகவி அவருடைய பாடலை கேட்டிருக்கீங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

0: அங்கத்தோட பெயரை ஆரம்பத்திலே ஒளிபரப்பிட்டோம், எல்லாம் சென்று வர போறீங்க. அதற்கு முன்பாக நம்ம ஜீவா கிட்ட தான் அந்த கேள்வியை முதல்ல கேட்கணும். என்னன்னா, இந்த உலக கிண்ணம் அப்படின்றது 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுவது. இன்னொன்று வந்து, அந்த உலக கிண்ணத்தின் இறுதி ஆட்டத்தை எங்கே பார்க்குறோம் அப்படின்றது நம்ம நினைவலைகளில் அப்படியே பதிஞ்சிரும். எல்லாத்துக்கும் தெரியும் தானே, கடந்த உலக கிண்ண இறுதி ஆட்டம் எங்கே பார்த்தீங்கன்னு. நான் கடந்த முறை உலக கிண்ண இறுதி ஆட்டத்தை அப்போ நான் படித்த மலாயா பல்கலைக்கழகத்தின் முதன்மை மண்டபம், அப்ப நான் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன், அங்க பார்த்தேன். அது ஒரு மறக்க முடியாத நினைவு எனக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய மண்டபத்தில் அந்த அர்ஜென்டினா வெற்றி பெறுவதை பார்ப்பதற்கு. ஜீவா, முதன்மை மண்டபம் டிடிசில நடக்கலையா அந்த முறை?
1: இந்த முறை நடக்கல, ஏன்னா டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செமஸ்டர் பிரேக்ல இருக்காங்க, அந்த ஒரு ஏற்பாடு செய்யல.
0: அப்ப இன்னைக்கு நீங்களாம் எங்க போறீங்க, மலாயா பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம்?
1: நான் இதுக்கு முன்னுக்கு இருக்கும் ஏதாச்சும் ஒரு மாமாக்கல்ல உட்காந்து பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ஒரு ஐடியா வந்திருக்கு, மேபி டத்தரன் மிருடிகா
2: நிகழ்ச்சி கேட்டு
0: 1:30 சரி, இங்க வந்து அடுத்து நம்ம புனிதன் இருக்காரு இல்லையா, இன்றைய வெற்றியாளர், போட்டி வெற்றியாளர் புனிதன், நீங்க எங்க பாக்குறீங்க?
3: எனக்கும் வந்து கேல்ல பெரிய பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ஆசை தானே. ஆனா நாளைக்கு காலையில 8 மணிக்கு வாட் ரவுண்ட் போனோம்.
0: எங்க
3: வாட் ரவுண்ட் இருக்கு, வாட்ல ரவுண்ட் செய்வாங்க. சோ நான் பேட்ச்மேட்ஸோட பாக்கலாம்னு இருந்தோம். ஆனா இப்ப நாங்க கேளுக்கு போனோம்னா எக்ஸ்ட்ரா டைம் போயிருச்சுன்னா ஒரு 6 மணி 7 மணிக்கு தான் முடியும். அப்ப கடையில எங்களால திருப்பி வர்றதுக்கு ஜெயம் ஆயிரும்னு சொல்லி நாங்க ஒரு மாமா கடையில தான், யோ கிட்டே ஒரு மாமா கடையில தான் பாக்கலாம்.
0: அங்க கிட்டே ஆனாலும் பாத்துருவீங்க.
3: ஆமா
0: பாருங்க, இதுதான் கொஞ்ச நேரம் முன்பு நம்ம பேசிட்டு இருந்தோம், கார்பந்து என்பது ஒரு மனிதருக்கு எம்மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத. அவருக்கு காலையில வேலை 7 மணிக்கு வேலை இருக்கு, அவர் வேலைக்கு போய் ஆகணும். இப்ப நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இப்ப அடுத்து வந்து அந்த ஆட்டத்தை பார்த்து முடிச்சுட்டு தான் போவாரு. இதை வந்து பாராட்டணும், இந்த கார்பந்துக்காக, கார்பந்து மேல நீங்க வைத்துள்ள இந்த அர்ப்பணிப்பை. இன்னொன்னு, ஒரு மருத்துவராகவும் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சாதனை படைக்க வேண்டும், நன்மைகள் வெற்றிகள் உங்களுக்கு அமைய வேண்டும். உங்க எல்லாருக்கும், அவருக்கு மட்டும் இல்ல, பல பல துறைகள்ல படிக்கிறீங்க. சரி, இன்றைய ஆட்டம் எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக அமைய வேண்டும். கண்டிப்பா உங்களுடைய நினைவலைகளில் ஒரு பசு மரத்தாணி போல ஒரு ஆட்டம் தான் நடைபெறணும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்கிறோம். இந்த வேலையிலங்க நம்ம மின்னல் அறிவிப்பாளர்கள் அனைவரும், நான் முதற்கொண்டு ஒரு 12-30க்கு மேல் எல்லாம் வந்து டத்தாரான் மிருடிகாவை நோக்கி பயணிக்க உள்ளோம். அங்கதான் இன்றைய இறுதி ஆட்டத்தை நாங்க எல்லாரும் கண்டுகளிக்க போறோம். நேயர்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இரவு எங்க பாக்கலாம் அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, வாங்க மிருடிகா சதுக்கத்துக்கு. நிறைய இந்த முகப்புகள் இருக்கு இல்லையா, அரசாங்க முகப்புகள், அதனோடு சேர்த்து விளையாட்டுகள், போட்டி விளையாட்டுகள், சவால்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏற்பாடு செய்திருக்காங்க. மிகப்பெரிய திரையில் அந்த இறுதி ஆட்டத்தை அனைவரும் கண்டு களிக்கலாம்.

0: உங்க மூவருக்கும் ரொம்ப நன்றி.
1: இன்று
0: நம்ம கூட இணைந்து மிக சிறப்பான ஒரு உரையாடல். ஏன்னா ஆரம்பத்துல கேட்டிருந்தேன், எல்லாம் பேசிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க, தைரியமா பேசிடுவோம் நாங்கன்னு. அதுக்கேத்த மாதிரி நம்பிக்கையை எல்லாரும் காப்பாத்திட்டாங்க, ரொம்ப நன்றி. இதன் பிறகு உங்களுடைய பட்டப்படிப்பும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, ரொம்ப சிறப்பா அமையணும்னு சொல்லி நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர் கொண்டு வராரு, கேட்கலாம். இதோ

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். கசினிதா திட்டம் வாயிலாக நாடு முழுவதும் உள்ள 5000 தனித்து வாழும் தாய்மார்கள் நன்மையடைவர் என்ற இலக்கினை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு வெளியிட்டுள்ளது. அத்திட்டத்தில் பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க 3.5 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீநான்சி சுக்ரி சுட்டிக்காட்டினார். கசினிதா வாயிலாக தனித்து வாழும் தாய்மார்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கேட்டறிந்து கொள்வதோடு விநியோகிக்கப்படும் உதவிகளை மேம்படுத்தவும் இயலும் என்றார் அவர். நாடறிந்த பிரபல பாடகரும் இசை அமைப்பாளருமான ஃபைசால் தாஹிர் தயாரிப்பிலான அக்குபர் ஜஞ்சி பாடல் இவ்வாண்டுக்கான தேசிய தினம் மலேசிய தின கொண்டாட்டங்களின் கருப்பொருள் பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய மாதத்தை முன்னிட்டு இப்போவில் நடைபெற்ற தேசிய கொடியை பறக்கவிடுவோம் என்ற நிகழ்ச்சியில் முதல் முறையாக அப்பாடல் ஒலிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தாக்குதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் வாஷிங்டனிடமிருந்து கூடுதல் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை பெற்றுக்கொள்ள இஸ்ரேல் தயாராகி வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா தனது படையின் நிலைப்பாட்டை மாற்றியமைக்கவும் இஸ்ரேலில் நிறுத்தப்பட்டுள்ள வான் எரிபொருள் நிரப்பும் விமானங்களின் தொகுப்பை கூடுதல் விமானங்களை கொண்டு வலுப்படுத்தவும் முடிவு செய்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கயானா கடற்கரை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுச் சென்ற படகொன்று கவிழ்ந்ததில் குறைந்தது 53 பேர் மீட்கப்பட்டதாக பிரதமர் மார்க் பிலிப்ஸ் தெரிவித்துள்ளார். அந்த படகு ஜார்ஜ்டவுனிலிருந்து போர்ட் கைதூமா பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்து. நள்ளிரவு நடைபெறவுள்ள இறுதி சுற்றின் மூலம் $15 பில்லியன் மதிப்பிலான வருவாயை அனைத்துலக கட்பந்து சம்மேளனம் ஃபிஃபா ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக $11 பில்லியன் வருவாய் ஈட்டப்படும் என்று அந்த உலக கட்பந்து நிர்வாக அமைப்பு கணித்திருந்ததாக அதன் தலைவர் கியானி இன்ஃபான்டினோ கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

உலகமே பரபரப்போட உச்சக்கட்டத்துல இருக்கு. உலக கிண்ண இறுதி ஆட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க உள்ளது. ஆனா நம்ம மட்டும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு இதமான ஒரு பயணத்தை நோக்கி போக போகின்றோம். மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதனால பாடல்களை நீங்களே அழைத்து எங்களுக்கு விரும்பி கேட்க போறீங்க. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 கடந்த சில வாரங்களில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகி இருந்தால் இந்த முறை புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. தொடக்க பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி கொண்டு வராங்க. இதோ

0: பொலிட்டிஷியன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: வணக்கம் பிரேம்குமார், நான் வந்து பண்ணியங்களே ராஜு பேசுறேன்.
1: ராஜு சார் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: கொஞ்ச நேரத்துக்கு உலக கப் பந்துள்ளது பார்க்கத்தான் காத்திருக்கேன்.
1: அப்படிங்களா? இன்னைக்கு கண் முழிச்சு பாக்க போறீங்க அப்ப ஆட்டத்தை?
0: எனக்கு விஜயம் தான், எனக்கு 78 வயசு ஆச்சு, எனக்கு வேலை இல்லைங்க, சும்மா தான் இருக்கேன்.
1: யாருக்கு ஆதரவு உங்களுடைய ஆதரவு இன்னைக்கு?
0: ஒளிபரப்புறேன்
1: சார், ரொம்ப நன்றி.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.

0: வணக்கம். வணக்கம் பிரவீன், நான் குசலகுமாரி பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் பிரவீன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: பாடல் வந்து கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், அந்த பாடல் தேர்வு பண்ணி வச்சிருக்கேன் பிரவீன். இது எனக்கு நான் தேடி வச்சேன். சமீபகாலமா கேட்காத பாடலா தேடுனேன், எனக்கு இந்த பாடல் பிடிச்சிருந்தது.
1: எப்போதும் தேடி வச்சிருவீங்க அப்ப பாட்டுலாம் நீங்க?
0: ஆமா,
1: அது பாருங்க, அழைப்பு கிடைக்கிறதுக்கு முன்பாவே தேடி வச்சிடறீங்க. உங்களோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குசலகுமாரி.
0: ரொம்ப நன்றிங்க பிரவீன். ஏன்னா அந்த நேரத்தை தடுமாறக்கூடாது, யோசிக்க கூடாது இல்லையா? அனைவருக்காகவும் கேட்கலாம்.

0: ஐயா பிரவீன் வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
0: நான் பிணையிலிருந்து சுசிலா பேசுறேயா.
1: எப்படிமா இருக்கீங்க?
0: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா.
1: அச்சோ, உடம்பு பாத்துக்குங்க. என்னாச்சு?
0: இரும்புலையா? இரும்புங்க.
1: அப்படியா?
0: இந்த வரட்டு இரும்புலன்னுவாங்களா, ஒரு 3 வாரமா இருக்கு.
1: ஓ, இது இப்ப மருத்துவமனைக்கு போனீங்களா?
0: போனையா.
1: மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுறீங்க தானே?
0: ரொம்ப இதா இருக்கு.
1: சரிம்மா, உடம்ப பாத்துக்குங்க. என்ன பாடல்மா கேக்குறீங்க?
0: நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், அந்த பாடுறியா?
1: சரிம்மா, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்புறோம்.
0: எங்க சம்பந்தி மணியம்மாக்காக கேக்குறீங்க.
1: சரிம்மா, அந்த பாடல் உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் ஒளிபரப்புறோம். அந்த பாடல் கேட்டோன்னே உடம்புல இருக்கிற அந்த இரும்பல் உங்களுக்கு ஓடோடி போயிடணும். சரியா?
0: ரொம்ப நன்றியா.
1: நன்றி.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும்போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டு ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
5: வணக்கம்யா, பிரவீன் குமார் ஐயா.
6: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
5: கிருஷ்ணம் ஐயா, நான் ரவாங்கல இருந்து பேசுறேன்.
6: வணக்கம்மா, ரொம்ப பக்கத்துலதான் நம்ம வீடு. ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
5: எனக்கு வந்து யார் சிரித்தால் என்ன, இங்க யார் அழுதால் என்ன, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். படம் பேர் தெரியலையா?
6: சரி, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி ஒளிபரப்பாம இருக்கும்?
5: உங்ககிட்ட பேசுறது அவ்வளவு சந்தோஷம்யா, முக மாதிரியே இருப்பீங்க நீங்க பாக்குறதுக்கு.
6: ஓ, என்ன பாத்துருக்கீங்க, எங்க பாத்தீங்க? என்ன
5: இல்லையா, உங்களதான் டிக்டாக்ல பாப்பேயா, டிக்டாக்ல நீங்க வருவீங்களா?
6: ஆமா,
5: அதுல எனக்கு முத முத நீங்க ஒரு பாட்டு போட்டீங்க எனக்கு டிக்டாக்ல.
6: ஓ சரி சரி சரி,
5: அது மகமரியே இருப்பீங்க பாக்க. போன்ல அழைச்சு உங்ககிட்ட பேசணும்னு ஆசை. நல்லா இருக்கையா, சாப்பிட்டீங்களா?
6: சாப்பிடணும், இனிமேதான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா?
5: சாப்பிட்டேன், எவ்வளவு லேட் ஆச்சு, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க.
6: நான் நாளைக்கு காலையில 5 மணிக்கு தான் கிளம்பணும். ஏன்னா வந்து நீங்க உலகக்கின் இறுதி ஆட்டம் இருக்குல்ல, 5 கூட 6-7 ஆயிரும். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டு நல்லபடியா பாடலாம் கேட்டுட்டு தூங்குங்க. இன்னைக்கு உங்களுக்காக பாடல் ஒளிபரப்பி இருக்கல, அதனால நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் சிரித்தால் என்னன்னா கேட்க கூடாது.
5: ஆமா, நீங்க சிறப்பா இருக்கணியா, நல்லா இருக்கணியா நீங்க.

0: ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினது. எனக்கு ரொம்ப பிடித்த ஊர் போர்டிக்சன். ஏதாவது விடுமுறைனா எங்க போகலாம், அப்ப உடனே போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வரணும்னா போர்டிக்சன் தான் சொல்லுவேன். அங்கிருந்து நீங்க அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ஒரு பழைய பாட்டு, என் தோழி திலகவதிக்காக கேக்குறேன். அவங்க ஒரு ஓகேயும் நாங்க இளமை காலத்து அந்த பாட்டு அவங்க ரசிச்சு என்ன பாத்துல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்லி அந்த பாட்டு.
0: யாருக்கு ரகசியம் சொல்லுவாங்க அவங்க?
1: அதெல்லாம்
0: அழைக்கும் போது ஏதாவது ரகசியம் சொல்லணும் எனக்கு. சரி, கண்டிப்பா உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: நாங்க ஈப்போல இருந்து ஆனந்தி பேசுறேன்.
1: எப்படிமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: இன்றைக்கு வந்து பாடல் வந்து அன்பு வந்தது என்னை ஆற வந்தது, திரை வந்து சுடரும் சூறாவளி.
1: ஆஹா, அன்பு வந்ததா? எங்க வந்தது?
0: அன்பு வந்து பிள்ளைங்க மேல, பையன் கோபிநாத், அப்புறம் அண்ணன் மகன் சினகரசீலன், இவங்க ரெண்டு பேருக்காகவும் அந்த பாடலை நாங்க விரும்பி கேட்கறோம்.
1: பாத்தீங்களா, அன்பு வந்தது யார் மேலன்னு கேட்டதா அவங்க பேர் எல்லாம் சொல்லிட்டு என் பேர் சொல்லாம விட்டுட்டீங்க பாத்தீங்களா.
0: உங்க மேல அன்பு இல்லாம இருக்குமா? ஐயோ, மின்னலே சம்ல எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: எனக்கும் உங்க எல்லாத்தையும் பிடிக்கும், உங்களையும் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, அன்பு வந்தது, அன்போட சேர்ந்து பாடலும் வருது, கேக்கலாமா?

0: என்ன பாடல் வேணும்?
1: இந்த இரவும் பகலும் படத்துல இருந்து ரெண்டு பாட்டு இருக்கு. எந்த பாட்டுக்கு? அசோகம் படிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு, டி எம் சவுந்தரராஜன் படிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு. இறந்தவன பிறந்தவன் சொல்லும் அசோகம் படிப்பாரு பாருங்க. அந்த பாட்டு அசோகனோட சொந்த ஊரில் படிச்ச பாட்டு.
0: சரிங்கய்யா, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புறோம், தொடர்ந்து கேளுங்க.
1: சரி, மிக்க நன்றி.
0: நன்றி.

0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கப்பா, நான் பிணையங்கள இருந்து லட்சுமி பேசுறேன். 1.5 மாசம் பேசுனது உங்ககிட்ட.
1: அச்சோ, 6 மாசம் கழிச்சுதான் நம்ம பேசணும் அப்படின்னு இருக்கு பாருங்க.
0: கிடைக்க மாட்டேதுப்பா.
1: சரி, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: சொன்னது நீதானா, சொல் சொல் அந்த பாட்டு போடுங்க.
1: யாரு என்ன சொல்லிட்டா உங்ககிட்ட?
0: இல்லையா, ஒரு சந்தோஷம் தான், வேற ஒண்ணும் இல்ல.
1: சந்தோஷம். அப்ப இந்த பாட்டு கேக்குறீங்க பாருங்க.
0: அப்படியே என்ன நேரமும் நம்ம இதா இருக்க கூட, சந்தோஷமாவும் இருக்கணும்.
1: கண்டிப்பா, மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். எல்லா நேரமுமே மகிழ்ச்சியா இருக்கணும், சரிங்களா?
0: உங்ககிட்ட பேச ரொம்ப சந்தோஷம். உங்க குரலை கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இந்த அம்மான்ற வார்த்தை சொல்றீங்க பாருங்க, அது பெரிய பொக்கிஷம் ஐயா.
1: சரிம்மா, உங்க எல்லாத்தையும் அம்மான்னு சொல்றது நான் தான் ஒரு பெரிய பொக்கிஷமா நினைக்கணும். ரொம்ப நன்றிமா.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா.

0: வணக்கம், நான் மோகன் பேசுறேன், ஜிலுபுரிண்டு.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு ஐயா.
1: என்னையாச்சு, உடம்பு எதுவும் முடியலையா?
0: ஆமா ஆமா ஐயா, இந்த காய்ச்சல் தான். எனக்கு வந்து பின்னணி பாடகர் சிஎஸ் ஜெயராமன் கடைசியாக பாடிய தமிழ் திரையுலக பாடல் யார் ஜம்புலிங்கம் எனும் படத்தில் ஒளித்த நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் நாலு பேருக்கு சாதகம்.
1: சரிங்கய்யா, உடம்ப பாத்துக்குங்க. கண்டிப்பா நீங்க சிஎஸ் ஜெயராமனுடைய பெரிய ஒரு ரசிகர்னு தெரியுது. அந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்காக ஒளிபரப்பும்.

வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் எனது வீட்டிற்கு விருந்தாளிகளாக வந்தார்கள். அப்போது நான் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்தேன். பிறகு என் தோட்டத்தில் விளைந்த பேரித்தங்கனிகளை உண்ணக் கொடுத்தேன். விருந்து முடிந்ததும் பேரித்தங்குலையை தரையில் அடித்தவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லதுஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், நாளை கியாமத் நாளையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற போது இப்போது நாம் விருந்து சாப்பிட்டோம் அல்லவா, இந்த உணவை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று கூறியதாக ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக நான்கு விஷயங்களை பற்றிய கேள்விகளுக்கு பதில் கூறாமல் கியாமத் நாளில் ஒரு அடி கூட நகர முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒன்று, கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம், அந்த காலத்தை எவ்வாறு பயன்படுத்தினோம். இரண்டாவது, கொடுக்கப்பட்ட கல்வி அறிவு, அந்த கல்வி அறிவின் மூலம் எவ்வாறு நாம் பயன்பெற்றோம், பிறருக்கு நாம் எவ்வாறு பயன் அளித்தோம். மூன்றாவது, செல்வம், அந்த செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தோம், அது எந்த வழியிலே செலவழித்தோம். நான்கு, உடல் ஆரோக்கியம், அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் எவ்வாறு

0: பயன்படுத்தினோம் என்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாராலும் தப்பிக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நாளை மறுமை நாளில் நீதி விசாரணை எந்த அளவிற்கு மிக கடுமையாக இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். பணக்கார சுவர்க்கவாதிகளை விட அரை நாள் முன்னதாகவே ஏழை சுவர்க்கவாதிகள் விசாரணை முடிந்து சுவர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். பணக்கார சுவர்க்கவாதிகள் வசதியான சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை அனைத்திற்கும் கணக்கை ஒப்படைத்துவிட்டுத்தான் சுவர்க்கத்திற்கு நுழைவார்கள். அப்படி அவர்கள் எல்லா நியமத்திற்கும் பதில் சொல்லிவிட்டு சுவர்க்கத்திற்கு நுழைகின்ற போது கியாமத் நாளுடைய அரை நாள் கழிந்துவிடும் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமை நாளில் அரை நாள் என்பது இந்த உலகத்தின் நாட்களுக்கு 500 வருடங்களுக்கு ஒப்பானதாகும் என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் கியாமத் நாளில் ஒரு நாள் என்பது 1000 வருடங்களுக்கு ஒப்பானதாகும். சுவர்க்கவாதிகளுக்குத்தான் 1000 வருடத்திற்கு ஒப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் நரகவாதிகளுக்கு ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களுக்கு ஒப்பானதாக இருக்கும் என்று பல்வேறு நபி மொழிகளிலும் திருக்குர்ஆன் வசனங்களிலும் நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. நியாயத்தீர்ப்பு வழங்கப்படும் நாளில் கேள்வி கணக்கை சந்திக்கின்ற மனிதர்கள் 3 வகையான மனிதர்களாக இருப்பார்கள். அதில் முதல் வகை, எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் எனது சமுதாயத்தில் 70,000 பேர் சுவர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இரண்டாவது வகை மனிதர்கள் இலகுவான முறையில் கேள்விகள் கேட்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்கள். திருக்குறானிலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், யாருடைய வலதுகரத்தில் உலக வாழ்க்கையின் பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவர் இலகுவாக விசாரிக்கப்படுவார் என்று அல் இன்ஷிகாக் எனும் அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். மூன்றாவது வகை மனிதர்கள் கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் கடுமையாக துருவி துருவி விசாரணை செய்யப்படுகிறாரோ அவர் நாசமாகிவிட்டார், அவர் நரகவாதியாக தீர்ப்பளிக்கப்படுவார் என்பதாக கூறுவார்கள். நாம் எந்த கூட்டத்தில் இருப்போம் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. நமது வாழ்க்கை பயணத்தில் சரி தவறுகளை வரிசைப்படுத்துங்கள். சரியானவற்றை தேர்ந்தெடுத்து அவற்றை தொடர்ந்து செய்திடுங்கள். தீமையானவைகளாக இருந்தால் திருத்தி பழகுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திடவும் தினமும் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். சுய பரிசோதனை செய்யும் குணம் இருந்தால்தான் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமை நாளையிலேயும் வெற்றியை நம்மால் தீர்மானிக்க முடியும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கி.
3: இளமை புதுமை இனிமை.
4: சரிங்க, இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் சரியாக உலக கிண்ணத்தின் இறுதி ஆட்டம் தொடங்க உள்ளது. எல்லாரும் கண்டிப்பா நிறைய இடங்களுக்கு பயணிச்சுட்டு இருப்பீங்க ஆட்டத்தை பார்ப்பதற்கு. எங்க எப்படி பயணிச்சாலும் உங்களுடைய பயணம், அந்த பார்க்கும் அனுபவம் எல்லாமே பாதுகாப்பா அமையணும்னு சொல்லி காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: மடானி உங்களுக்காக.
1: பக்கத் மடானி திட்டம் மூலம் 25,000 பேர் வரை பயன்பெற அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. அரசு சார்பு நிறுவனங்கள், அரசு சார்பு முதலீட்டு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றை இணைத்து ஆற்றலை மேம்படுத்தும் தேசிய முனைப்பு இது. மேலதிக விவரங்களை பெற www.mof.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உள்ளத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. சரியா, போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுல எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். நின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ராஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும்போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னு தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் FM.
5: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல எஃப்எம்.
1: இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு என்னால
0: அதே

0: இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மயக்குங்க, உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: I'm the right type. You the fly type. I'm the right type.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

வணக்கம். சல மலேசிய மடானே, மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தொடக்கமாக 2026 உலக கிண்ண கட்பந்து. அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் 106வது நிமிடத்தில் கோல் அடித்தது. ஸ்பெயினுக்கான முதல் கோலை கூடுதல் நேரத்தின் போது பெர்னான் டாரஸ் பெற்றுத்தந்தார். பிலிப்பைன்ஸ் மணிலாவில் இன்று தொடங்கி புதன்கிழமை வரை ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. ஆசியானின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் முயற்சி உள்ளிட்ட முக்கியமான விவகாரங்கள் முதன்மையாக விவாதிக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைகள் கட்சிகளின் கொள்கைகளிலும் மக்களுக்கான சேவைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும், மாறாக தனிநபர் தாக்குதலாக இருத்தல் கூடாது என போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் நினைவூட்டியுள்ளார். 19வது நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலின் பரப்புரை காலகட்டம் முழுவதும் எந்தவொர் அமைச்சரவை உறுப்பினரையும் இலக்கிட்ட தனிப்பட்ட தாக்குதல் முறையை தாம் கையாளவில்லை என டிஏபி கட்சி தலைமைச் செயலாளருமான அவர் கூறினார். ஈராக் பிரதமர் அலி அல் சைடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க வாஷிங்டனுக்கு மேற்கொண்ட அலுவல் பயணத்துக்கு பின் ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஈராக்கின் முக்கிய சகாக்களாக வாஷிங்டனும் தெஹ்ரானும் திகழ்கின்றன. இருப்பினும் அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான போரினால் பாக்தாத்தில் கடந்த சில நாள்களாக தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. துருக்கியிலும் சிரியாவிலும் உள்ள மத்திய தரைக்கடல் துறைமுகங்களில் எண்ணெய் குழாயை கட்டமைக்கும் திட்டத்தை ஈராக் துரிதப்படுத்தியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை முற்றுகையினால் எண்ணெய் ஏற்றுமதி பாதிப்படைந்துள்ளதற்கு மத்தியில் தற்போது இதுகுறித்த செயல்திறன் ஆய்வு நடத்தப்படுவதாக எண்ணெய் விவகார அமைச்சர் பாசிம் குடையர் கூறியுள்ளார். ஸ்பெயின் வடமேட்ரிட்டில் 13,000 ஹெக்டர் நிலப்பரப்பு வரை பரவிய காட்டுத்தீயை அணைப்பதற்காக 300 தீயணைப்பு வீரர்கள் போராடுகின்றனர். இவ்வேளை 700 பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். காட்டுத்தீ நிலவரத்தை தமது அரசாங்கம் அணுக்கமாக கண்காணிப்பதாக கூறிய பிரதமர் பெட்ரோ சான்சஸ், தீயை கட்டுக்குள் கொண்டுவர தொடர்ந்து கடுமையாக உழைக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நிறம் காலை மணி 6:03 இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

0: لكم إن الله عليم خبير.
1: மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மின்னலம் நேர்களே, அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான நேயர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அசா அன் யகூனு கைரம் மின்கும் என்ற வசனத்துடைய தொடர்ச்சியிலே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், நம்பிக்கை கொண்டோரே, யூகங்களில் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில யூகங்கள் பாவமாகும். துருவி துருவி பிறருடைய குறைகளை ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்த சமது சகோதரரின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். பிறர் மீது கெட்ட எண்ணங்களை கொள்ளக்கூடாது. பிறருடைய குறைகளை துருவி ஆராயக்கூடாது. பிறருடைய குறைகளை மறைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் சுருக்கமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் கெட்ட எண்ணம் தான் பேச்சுக்களில் மிகவும் பொய்யானதாகும். மற்றவர்களின் குற்றங்குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். ஒட்டு கேட்காதீர்கள். ஒருவரோடு ஒருவர் பகைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவின் அடியார்களே, சகோதரர்களாகவே இருங்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிறர் தவறு செய்து அது நம்முடைய பார்வைக்கு வருமானால் நேரடியாக அவரை சந்தித்து அவர் செய்யக்கூடிய பாவத்தின் தண்டனையை பற்றி பண்பான முறையில் விளக்க வேண்டும். மறுமையை பற்றி அவருக்கு நினைவூட்ட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நாம் அனைவரின் பாவத்தையும் வெளிப்படுத்தினால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றது.

நேயர்களே, அடியான் ஒரு தவறை செய்கின்றான். அந்த தவறை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். பிறகு அல்லாஹ் அவன் தவறை மறைத்த நிலையில் அவன் காலையில் எழுகின்றான். ஆனால் அவனோ காலையில் அடுத்தவர்களிடம், நான் நேற்றிரவு இன்ன இன்ன தவறுகள் செய்தேன் என சொல்லி அல்லாஹ் மறைத்த குற்றத்தை அவனே வெளிப்படுத்துகின்றான். இந்த ஹதீஸ்களை நாம் ஆராயும் போது, ஒரு அடியான் தான் செய்த தவறை அல்லாஹ் மறைக்கும் போது அந்த தவறை அவனே வெளிப்படுத்தினாலும் அல்லாஹுவின் பொருத்தமின்மை அவனுக்கு கிடைத்து விடுகின்றது. இது இறை நம்பிக்கைக்கு மாற்றம். காரணம், ஒரு அடியானின் குற்றத்தை அல்லாஹ் மறைக்கும் போது அவனே அதை வெளிப்படுத்துவது, நான் அல்லாஹ்விற்கு பயப்பட மாட்டேன், நான் விரும்பியதை செய்வேன், அல்லாஹ்விற்கு மாறு செய்வேன் என்று சொல்வதை போன்று இருக்கின்றது. ஒருவரின் குற்றத்தை மற்றவர்களோ அல்லது அவரோ வெளிப்படுத்தும் போது அந்த குற்றம் அதிகம் பரவ வாய்ப்பு உள்ளது. இதே நிலை தொடருமானால் அந்த குற்றம் சமூக அரங்கில் குற்றம் இல்லை என்ற நிலை நியாயப்படுத்தப்படும் சூழலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைக்கு மது குடிப்பது சமூக அரங்கில் ஒரு பழக்கமாகவும் சகஜமாகவும் ஆகிவிட்டது. யாரும் செய்யாத தவறையா நான் செய்துவிட்டேன் என்று வியாக்கியானம் சொல்லும் அளவிற்கு அது மாறிவிட்டது. லூத்தல் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தார்கள் பெரும் அசிங்கத்தை ஒரு ஊரே சரி என்று சொல்வது போல பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தார்கள். குற்றம் அவர்கள் பார்வையில் தவறாக தெரியாமல் இருந்ததோடு அதை பகிரங்கமாக செய்யும் அளவிற்கு துணிவு வந்ததற்கு காரணம் இதுதான். மறுமை நாளின் அதிபதி அல்லாஹ் அவனின் அணுகுமுறைகளை பாருங்கள். மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை தன் பக்கம் நெருங்கி அவன் மீது மறைப்பை ஏற்படுத்தி, இன்ன இன்ன பாவங்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்பான். அதற்கு அந்த அடியான், ஆம் இறைவா என்று சொல்வான். இவ்வாறு அவனுக்கு அனைத்து குற்றங்களை எடுத்து சொல்லி அவனும் அந்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு இனி நான் தப்பிக்க முடியாது என்று நினைப்பான். அப்போது இறைவன், இந்த குற்றங்களை நான் உலகில் மறைத்தேன், இன்று உன் பாவங்களை நான் மன்னிக்குகின்றேன் என்று சொல்லி நன்மை புத்தகத்தை அவன் கையில் அல்லாஹ் கொடுப்பான். இவ்வாறுதான் அல்லாஹ் குறைகளை மறைப்பான், அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரன் ஆவான். அவருக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான். அவனை பிறரின் அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருப்பவரின் தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபட்டிருக்கின்றான். ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகின்றவரை விட்டு அல்லாஹ்வும் மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகின்றான். ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கின்றவரின் குறைகளை மறுமை நாளில் அல்லாஹ்வும் மறைக்குகின்றான்.

நேயர்களே, குறையில்லாதவர்கள் கூட அடுத்தவர்களின் குறையை பேச முற்படும் போது இவர்களை பற்றி குறை பேச ஒரு கூட்டம் வருகின்றது. ஆனால் குறை உள்ளவர்கள் கூட அடுத்தவர்களின் குறையை பேசாமல் இருந்தால் இவர்களின் குறைகளும் மறைக்கப்படுகின்றது. எனவே அடுத்தவர்களின் குற்றங்குறைகளை பற்றி துருவி அலசி ஆராயாமல் நம்மை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை எச்சரிக்கின்றேன் என்ற வசனம், கெட்ட எண்ணம் தான் பேச்சுக்களில் மிகவும் பொய்யானதாகும். மற்றவர்களின் குற்றங்குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். மேலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் இறை நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு பெண்ணை முழுமையாக வெறுத்து ஒதுக்க வேண்டாம். அவளிடமிருந்து அவர் ஒரு குணத்தை வெறுத்தாலும் மற்றொரு குணத்தை கண்டு திருப்தி கொள்ளட்டும் என்றோ, அல்லது இதை போன்று வேறொரு முறையிலோ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மக்களின் குறைகளை தேடித் திரிவதால் அவர்களுக்குள் வெறுப்பு, கோபம் மற்றும் தீமைகள் உண்டாகும். மேலும் மக்களுடைய குறைகளை தேடுவதாலும் அதை பரப்புவதாலும் அந்த மக்கள் பாவம் செய்ய துணிவு ஏற்பட்டுவிடும். இவை அனைத்தும் அவர்கள் மேலும் வழிகட்டு போவதற்கு காரணமாக ஆகிவிடும். எனவே ஒருவர் தவறு செய்கின்றார் என்று பகிரங்கமாக தெரியும் என்று சொன்னால் அவரிடம் நேரிலே சென்று பண்பான முறையில் எடுத்துச் சொல்லி தவறு செய்ய விடாமல் தடுப்பதுதான் நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. அந்த வழிமுறையை பேணி வாழ்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இன்னல் உங்களை தேடி வந்தாச்சு தெய்வீகன் புவனாவோட இன்றைய காலை பொழுது உங்களுக்கு ஆரம்பமாயிருக்கு.
1: காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் தெய்வீகன். ஏன் குரல் இப்படி இருக்கு? நானும் உங்க கூட தான் இருந்தேன்.
0: இதோ எங்க பார்த்தாலும்
1: ஏன் ஏன் என்னாச்சு?
0: ஸ்பெயின் உலக கிண்ண 2026 தங்கள் வசம் சொந்தமாக்கி இருக்கிறாங்க. அதனால ஸ்பெயினுடைய மகிழ்ச்சி வெள்ளம் அப்படியே எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இன்றைய நாளை வரவேற்கின்றீர்கள்?
1: சரி, நிறைய பேர் இன்றைக்கு விடுமுறையா இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் இன்னும் வீட்டுக்கு போகாம கூட இருக்கலாம். எங்க இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தாலும் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான், இருந்தாலும் பரவாயில்ல.
0: ஆனா நல்லா இருந்துச்சுல இந்த ஒரு மாதம், அப்படியே ஒரு கோலாகல திருவிழா மாதிரி
1: முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் தான். மத்தபடி இன்னும் 2030 வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆனாலும் இந்த உலக கிண்ணம் போல அடுத்த ஆண்டு இருக்க அடுத்த முறை இருக்காது அப்படின்றதுதான் ஒரு விஷயம்.
0: அந்த கதையெல்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கா. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டி உலக மக்களையே ஒன்றிணைத்திருக்கு. எங்கெங்கயோ இருந்தாங்க உலகத்துல, ஏதோ ஒரு மூலையில இருந்தாங்க, ஆனா எல்லாத்தையும் ஒன்றிணைத்தது. இப்போ நாங்க டத்தரன் முருடைக்கால இருந்து வரோங்க.
1: நேற்று இரவு 12 மணிக்கு அங்க போனோம், அதோட நேரா இங்க புறப்பட்டு வரோம். நான் ரொம்ப தெளிவா,
0: ஆயிரக்கணக்கானோர் வந்து அப்படியே ஒன்றிணைந்து ஒற்றுமையா இந்த காட்பந்துக்காக வந்து இருந்த அந்த ஒற்றுமை உண்மையிலே பாராட்டுக்குரியது. இன்றைய பொழுது நமக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்க போது. இது பற்றி எல்லாம் இன்னும் நிறைய பேசுவோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 4 நாள், 2026 ஜூலை 20 திங்கட்கிழமை இன்று.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு பேக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பாப்போம். இதோட பேர் வந்து டம்பெல் பென் ஓவர் ரோன்னு சொல்லுவாங்க. சரியா எப்படி செய்யலாம்னு பாப்போம். ரெண்டு கைகளையும் டம்பெல பிடிச்சு கால்கள் வந்து தோள்பட்ட அகலத்துக்கு வைத்து நிற்கணும். அந்த அளவு இடுப்புல இருந்து நம்மளோட உடம்பு வந்து சுமார் 45 டிகிரி வரைக்கும் முன்னுக்கு சாஞ்சிக்குங்க. இப்ப முதுக வந்து நேராக்கி பிறகு வந்து அந்த டம்பெல வந்து இடுப்பு வரைக்கும் இழுத்து பிடிச்சு ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிக்கணும். அதை ஸ்ட்ரெச் பண்ணி திரும்பவும் மறுபடியும் கீழே இறக்கி திரும்பவும் மறுபடியும் மேல நம்ம தூக்கணும். சோ அதன் மேல நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஏறக்குறைய 1-2 செகண்ட் வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணி கீழே இறக்கணும். சோ இந்த வொர்க் அவுட் வந்து நீங்க 15-20 வரைக்கும் நீங்க அதை செய்யலாம். இந்த வொர்க் அவுட் வந்து நம்மளோட பேக்கோட மசில் வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வொர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நன்றி.

0: வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். உங்க காலை பொழுது ரொம்ப சிறப்பாக்கி இருக்கும். மணி 6:41 ஆகிவிட்டது.
1: சரி, பத்திரிகைகள்ல வந்திருக்கிற செய்திகளை பார்க்க போறோம். ஒரு தொடக்கமாக வெளியே நண்பன்ல வந்திருக்கிற செய்தி,
0: பொருளாதாரம் சீரானால் சாரா நிதியுதவி அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கின்றார் என்று செய்தி இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் வெளியாகி இருக்கின்றன.
1: அதனை அடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கிற செய்தி, சுதந்திர தினம் மலேசிய தினம் ஆகிய கொண்டாட்டங்களில் தேசிய கொடிகளை பறக்க விடும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக செயற்கை நுண்ணிரவு அம்சங்களை கொண்டு தயாரிக்கப்படும் கொடிகள் வாங்கும் போது கவனமாக இருங்க. ஏதாவது தவறுகள் இருந்தாலும் யார் அதை பயன்படுத்துறாங்களோ அவங்க பிடிபடுவாங்க அப்படின்னு
0: சொல்லியிருக்காரு. சரிங்க, அடுத்தது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, முடிந்த சனிக்கிழமை வந்து நெகிரிசி மிலானுடைய சட்டமன்ற தேர்தல் இருக்கலையா, அதனுடைய வேட்பு மனு தாக்கல் நடந்து முடிந்திருக்கிறது. அது குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதனை அடுத்து கவனத்தை ஈர்த்திருக்கிற செய்தி
1: என்னன்னா, உலகத்தை ஈர்த்திருக்கிற செய்தி என்னன்னா, உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டி ஆக வெற்றியாளராக ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்ப பரிசளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
0: கத்தரன் மிரடிக்காவில் மக்கள் அலையென திரண்டு இதை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் இப்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு. மலேசியா முழுவதும் பல இடங்களில் இந்த கொண்டாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றோடு சேர்த்து இன்னும் அடுத்தடுத்த தகவல்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன கதை அப்படின்னா, எத்தனை பேர் இப்படியே வேலைக்கு போறீங்க, அதாவது முடிஞ்சது ஆட்டம் இல்லையா, இன்னும் முடியல முழுசா எல்லாம் அந்த பரிசளிப்பு விழாலாம், எத்தனை பேர் அப்படியே கிளம்பி வேலைக்கு போறீங்கன்றதுதான் சொல்ல போறீங்க நீங்க.
1: சொல்லுங்க, சொல்லி
0: 3 3 4 7 6 8 சில பேர் அழைப்பாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வணக்கம், காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு சீடன் சாலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை பார்த்தார். அவர் மீது இரக்கம் கொண்டு தன் குருவிடம் அழைத்து சென்றார். அந்த மனிதரை பார்த்த குரு சொன்னார், அவரை அமைதியாக அந்த ஓரத்தில் உட்கார விடுங்கள். உணவும் தண்ணீரும் அருகில் வைத்திருங்கள். பசித்தால் அவரே சாப்பிடுவார். யாரும் அவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தேவையில்லாமல் அவருடைய செயல்களுக்கு பதில் கொடுக்க வேண்டாம். சில நாட்கள் அந்த மனிதர் திடீர் திடீர் என்று கத்துவார். சில சமயங்களில் கோபத்தில் கற்களை எடுத்து எரிய முயற்சி செய்வார். ஆனால் அங்கிருந்த யாரும் அவருடன் சண்டைக்கு செல்லவில்லை. யாரும் கோபத்திற்கு கோபத்தால் பதில் சொல்லவில்லை. இப்படி பல நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அந்த மனிதர் அமைதியாக குருவிடம் வந்து சொன்னார், எனக்கு தியானம் கற்றுக் கொடுப்பீர்களா? குரு புன்னகைத்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பல நேரங்களில் கோபமும் வாக்குவாதமும் நாம் கொடுக்கும் எதிர்வினையால் தான் வளர்கின்றன. சில சூழ்நிலைகளில் அமைதியே மிகப்பெரிய பதில். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அமைதி பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் சக்தி உடையது. யாராவது உங்களை கோபப்படுத்த முயற்சி செய்தால் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருங்கள். அது பலவீனம் அல்ல. உங்கள் மன அமைதியை காப்பாற்றுங்கள். அமைதியான மனம்தான் மிகப்பெரிய பலம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர்நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர்நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர்நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

0: வாராந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. காலையிலே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தூங்காம வேலைக்கு போறீங்களா கண்ணுங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: ஆமா, இவ்வளவு தெளிவா நேர்கள் எல்லாம் அழைப்பாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை.
1: வாங்க, நேர்கள் கிட்ட பேசலாம்.
3: வணக்கம் மிலன் சார்.
1: குமார், தூங்குனீங்களா இல்லையா?
3: அப்பதான் தூங்கிச்சு, இப்பதான் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன்.
1: தூங்கி எழுந்திருச்சா?
2: வந்துச்சா உங்களுக்கு தூக்கம் முதல்ல? சாதகமான முடிவா
3: என்ன?
1: சரி, மகிழ்ச்சியோட போங்க. நன்றி குமார். போட்டியே உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த நிலைகளை கொடுக்கலையே.
3: ஆமா,
1: அதனால 10 நிமிஷம் போதும் இறுதி ஆட்டம்.
3: ஆமா, யாரு தப்பிச்சுக்கலாம்னு பார்த்தா போதும்.
2: இந்த அளவுக்கு முடிவு பண்ணிட்டீங்க.
3: ரொம்ப
2: தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க. இப்பதான் எந்திரிச்ச மாதிரி
4: இல்ல? இல்ல, 2:30 எந்திரிச்ச மேடம். குடிச்சிட்டு அப்புறம் கேம் எல்லாம் பாத்துட்டு இப்பதான் 6:30 பசியா இருந்தேன். பசியாட்டு அர்ஜென்டினா மெடல் எடுத்தபடி காடி எடுத்துட்டேன்.
1: ஓ, எடுத்துட்டீங்க.
4: வெற்றி
1: தோல்வி சகஜமாச்சு.
2: இல்ல உண்மைதாங்க, அது கவலையாதான் இருக்கு பாக்கும் போதே.
4: நாங்க தோல்வி ஏத்துக்கிட்டோம். நாங்க மெடல் வாங்கிட்டு யாரு அவரு கொஞ்சம் அழுந்தாரு, அவர் அழுது பாத்துட்டு கிளம்பிட்டு.
1: அப்ப வெற்றி கூட்டணியோட வெற்றியை கொண்டாட மாட்டீங்க?
2: கிண்ணத்திடல பார்க்கிற இதுதான் கடைசி வாய்ப்பு.
1: இது வணக்கம் மின்னல்.

0: 2026 உலகக்கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயின். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வட்டார உணவு உத்தரவாதத்தில் முக்கிய கவனம் செலுத்தும். வணக்கம், சலாம். மலேசிய மடானே மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தொடக்கமாக 2026 உலக கிண்ண கால்பந்து. ஸ்பெயின் அர்ஜென்டினாவை 1-0 என வீழ்த்தி 2வது முறையாக உலக கிண்ணத்தை வென்றது. இன்று அமெரிக்கா மெட்லைஃப் அரங்கில் நடைபெற்ற இறுதியாட்டம் 2 பாதி வரை கோல் ஏதுமின்றி விறுவிறுப்புடன் தொடர்ந்தது. பின்னர் 106வது நிமிடத்தில் ஸ்பெயினுக்கான வெற்றி கோலை ஃபெரன் தோரஸ் அடித்து 4வது முறையாக வெற்றி கோப்பையை வெல்லும் அர்ஜென்டினாவின் கனவை முடிவுக்கு கொண்டு வந்தார். இதனிடையே இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஸ்பெயின் அணியே ஆதிக்கம் செலுத்தியது. இருப்பினும் கடந்த உலகக்கிண்ண வெற்றியாளரான அர்ஜென்டினாவுக்கு எதிராக கோல் அடிக்க அது போராடியது. ஸ்பெயினின் கோல்களை அர்ஜென்டினா கோல் காவலர் எமிலியானோ மார்டின்ஸ் தொடர்ந்து தடுத்ததை தொடர்ந்து ஆட்டத்தின் 2வது பாதி வரை இரு அணிகளும் எந்த கோலும் புகுத்தாமல் ஆட்டம் விறுவிறுப்புடன் நீடித்தது. கூடுதல் நேரத்தின் போது இதே நிலை நீடித்த வேளை கோல் புகுத்த போராடிய ஸ்பெயினுக்கு திருப்புமுனையாக மாற்று ஆட்டக்காரர் ஃபெரன் தோரஸின் கோல் அமைந்தது. லூயிஸ் டெல ஃபோன்டெயின் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னதாக களமிறங்கிய 7 ஆட்டங்களுள் 1 கோலை மட்டுமே எதிரணிக்கு விட்டுக் கொடுத்துள்ளது. உலக கிண்ணத்தில் ஸ்பெயின் அணி தனது நேர்த்தியான ஆட்டத்துடன் எதிரணிகளுக்கு பெரும் மிரட்டலாக இருந்தது. தலைநகரின் வரலாற்று சின்னமான மெர்டெக்கா சதுக்கத்தில் 25,000 அதிகமான காட்பந்து ரசிகர்கள் குவிந்தனர். இன்று அதிகாலையில் உலகக்கிண்ண இறுதியாட்டம் அங்கு நேரலையாக ஒலிபரப்பப்பட்டது. யூனிட் மெர்டெக்கா எக்ஸ் ஆர்டிஎம் 2026 உலகக்கிண்ண திட்டத்தினூடே மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம் பெரிய திரைகளில் அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையேயான ஆட்டத்தை ஒளிபரப்பியது. பின்னிரவு 3 மணி போட்டி தொடங்கியிருந்தாலும் சுற்றுப்பயணிகள் உட்பட பொதுமக்கள் நள்ளிரவு முதல் வருகை அளிக்க தொடங்கினர். அவர்களுள் பலர் தங்களது ஆதரவு அணிகளின் ஜேர்சிகளை அணிந்திருந்தனர். தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபாமிஃபா டேலும் அர்ஜென்டினா ஜெர்சியை அணிந்து வருகை அளித்திருந்தார். உலகக்கிண்ண காட்பந்து போட்டியை ஏற்று நடத்த மலேசியா எண்ணம் கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமாட் சைட் அமிடி தெரிவித்துள்ளார். உபசரணை நாடாக மட்டுமில்லாமல் தென்கிழக்கு ஆசியாவை பிரதிநிதித்து மலேசியா அப்போட்டிக்கு தகுதி பெறுவதை காண விரும்புவதாக அவர் தமது அவாவை வெளிப்படுத்தியுள்ளார். ஸ்லாங்கூர் கஜாங் பாங்கி ஸ்குவே 2 பெரிய திரையில் ஒளிபரப்பப்படும் அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையேயான 2026 உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை பார்ப்பதற்காக அவர் வருகை அளித்திருந்தார். பிலிப்பைன்ஸ் மணிலாவில் இன்று தொடங்கி புதன்கிழமை வரை ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. வட்டார பாதுகாப்பு சிக்கல், மேற்காசிய மோதல், ஆசியானின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் முயற்சியாகவே முதன்மையாக விவாதிக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமுமாட் அசான் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் உணவு வெளியீட்டில் சொந்த பலத்தை கொண்டுள்ளன. அது வட்டார உணவு விநியோகத்திற்கு சாதகமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார். மேலும் வியட்நாம், லாவோஸ், கம்போடியா போன்ற மின் உற்பத்தி நாடுகளிலிருந்து மலேசியா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு மின்சார விநியோகத்தை பகிர்வதை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளும் கலந்தாலோசிக்கப்படவுள்ளன. அந்த ஒத்துழைப்பு பொருளாதார நீட்டிப்பு தன்மையையும் ஆசியான் ஆற்றல் பாதுகாப்பையும் வலுப்படுத்த வழிகோலும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமுமாட் அசான் கூறினார். 2026 தேசிய நாள் மலேசிய நாள் கருப்பொருள் பாடலாக ஃபைசால் தாஹிர் பாடி இசையமைத்த அக்குபர் ஜாஞ்சி பாடல் தேர்வாகியுள்ளதற்கு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமிஃபா டேல் பாராட்டியுள்ளார். பேரா இப்போவில் நேற்று நடைபெற்ற 2026 தேசிய மாதம் தேசிய கொடியை பறக்க விடுவோம் நிகழ்ச்சியில் அந்த பாடல் வெளியிடப்பட்டது. ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நாட்டுப்பற்றையும் உட்படுத்திய நல்ல கருத்துடன் பாடலை உருவாக்கியதற்காக ஃபைசாலை அமைச்சர் பாராட்டினார். இதனிடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜலூர் கமிலாங் படத்தை உருவாக்கும் சமூக ஊடக பயனர்கள் கவனமுடன் இருக்க நினைவுறுத்தல். நாட்டின் தேசிய சின்னமான அதன் மக்களின் மாண்பு காக்கப்பட அதில் தவறு நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும்படி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் பரப்புரைகள் கட்சிகளின் கொள்கைகளிலும் மக்களுக்கான சேவைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். மாறாக தனிநபர் தாக்குதலாக இருத்தல் கூடாது என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் நினைவூட்டியுள்ளார். 19வது நெகிரிசிமிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை காலகட்டம் முழுவதும் எந்தவொரு அமைச்சரவை உறுப்பினரையும் இலக்கிட்ட தனிப்பட்ட தாக்குதல் முறையை தாம் கையாளவில்லை என டிஏபி கட்சி தலைமைச் செயலாளருமான அவர் கூறினார். பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிமின் ஆலோசனையை பின்பற்றி தாம் அந்த நிலைப்பாட்டை செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க பதவி வகிப்பவர்கள் தேர்தல் பரப்புரைகளில் கூட்டரசு அரசாங்கத்தை தாக்குவதை தவிர்ப்பதோடு ஒழுங்குமுறையை நிலைநிறுத்த வேண்டுமென பிரதமர் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஈராக் பிரதமர் அலி அல் சைடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க வாஷிங்டனுக்கு மேற்கொண்ட அலுவல் பயணத்துக்கு பின் ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஈராக்கின் முக்கிய சகாக்களாக வாஷிங்டனும் தெஹ்ரானும் திகழ்கின்றன. இருப்பினும் அவ்விரு நாடுகளுக்கிடையிலான போரினால் பாக்டாட்டில் கடந்த சில நாள்களாக தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. தெஹ்ரானுக்கு சைடி பயணம் மேற்கொள்ளும் வேளை இருவழி உறவை வலுப்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் தகவல் வெளியிட்டது. வாஷிங்டனின் ஆதரவுடன் இவ்வாண்டு ஆட்சிக்கு வந்த அவர் ஈரானுக்கு மேற்கொள்ளும் முதல் அலுவல் பயணம் இதுவாகும். துருக்கியிலும் சிரியாவிலும் உள்ள மத்திய தரைக்கடல் துறைமுகங்களில் எண்ணெய் குழாயை கட்டமைக்கும் திட்டத்தை ஈராக் துரிதப்படுத்தியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை முற்றுகையினால் எண்ணெய் ஏற்றுமதி பாதிப்படைந்துள்ளதற்கு மத்தியில் தற்போது இதுகுறித்த செயல்திறன் ஆய்வு நடத்தப்படுவதாக எண்ணெய் விவகார அமைச்சர் பாசிம் குடேர் கூறியுள்ளார். பஸ்ரா கிர்கோயில் உள்ள நாட்டின் எண்ணெய் உற்பத்தி வட்டாரங்களிலிருந்து துருக்கி செஹான் மற்றும் சிரியா பனியாஸ் துறைமுகங்களுக்கு கட்டமைக்கப்படவுள்ள அத்திட்டம் ஜோர்டானின் செங்கடல் துறைமுக நகரம் அகாபாவிற்கும் நீட்டிக்கப்படும். ஈராக்கின் வருவாயில் 90% எண்ணெய் ஏற்றுமதியை நம்பியிருக்கும் நிலையில் பாக்டாட் எண்ணெய்க்கான புதிய ஏற்றுமதி வழித்தடங்களை கண்டறிவதில் கவனம் செலுத்துவதாக குடேர் குறிப்பிட்டார். ஸ்பெயின் வட மேட்ரீட்டில் 13,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு வரை பரவிய காட்டுத்தீயை அணைப்பதற்காக 300 தீயணைப்பு வீரர்கள் போராடுகின்றனர். இவ்வேளை 700 பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். காட்டுத்தீ நிலவரத்தை தமது அரசாங்கம் அணுக்கமாக கண்காணிப்பதாக கூறிய பிரதமர் பெட்ரோ சான்செஸ் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தொடர்ந்து கடுமையாக உழைக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். குவாடலஹரா வட்டாரத்தில் அதிகளவில் வெப்பநிலை பதிவானதை தொடர்ந்து காட்டுத்தீ ஏற்பட்டதாக வட்டார காட்டுத்தீ மீட்பு சேவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. துருக்கிக்கு சொந்தமான தானியங்களை ஏற்றிச் செல்லும் வர்த்தக கப்பல் மீதான ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் 6 பலியானதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. தானியங்களுடன் போர்பகுதியிலிருந்து வெளியேறிய கினோபிசாவ் கொடியை ஏந்திய அந்த கப்பல் மீது ரஷ்யா 3 விசையுறு ஏவுகணைகளை ஏவியதாக யுக்ரைன் கடற்படை தெரிவித்துள்ளது. ஒடிசா அருகே தாக்கப்பட்ட அந்த கப்பலில் சிரியாவையும் இந்தியாவையும் சேர்ந்த பணியாளர்கள் இருந்ததாக வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி ஜெக்பா கூறியுள்ளார். கியேவ் மீது ரஷ்யா இரவில் நடத்திய கடுமையான தாக்குதலை உலக நாடுகள் எதிர்த்து வரும் வேளை மாஸ்கோ நாள் முழுவதும் அதன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏழாயிரத்து 26 உலக கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயின். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வட்டார உணவு உத்தரவாதத்தில் முக்கிய கவனம் செலுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று
1: 2014 இன்றைய நாளில் மலாய் சமூகத்தின் முதல் பெண் மருத்துவர் தன்ஸ்ரீ டாக்டர் சல்மா இஸ்மாயில் கோலாலம்பூரில் உள்ள பந்தாய் மருத்துவ மையத்தில் காலமானார். 95 வயதான அவர் முதுமை காரணமாக மாலை 6:15 மணிக்கு உயிரிழந்தார். கிடா அலோஸ்தாரில் பிறந்த அவர் 1936 சிங்கப்பூர் கிங் எட்வர்ட் மருத்துவ கல்லூரியில் மருத்துவ படிப்பை தொடங்கினார். 1939 இரண்டாம் உலக போர் ஏற்பட்டதால் அவரது கல்வி பயணம் தடைப்பட்டது. அவர் மருத்துவ படிப்பை 1947 வெற்றிகரமாக நிறைவு செய்தார்.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அப்படியே வெற்றி களிப்பில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஸ்பெயின் ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து உலக கிண்ண காட்பந்து போட்டி ஒரு நிலை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. அப்புறம் புவனா பேசுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
1: என்ன பார்த்தது மாதிரி இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு அணியை வெற்றி பெறணும், அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான்.
0: இப்படி இல்லையே, அன்னைக்கெல்லாம் சொல்லும் போது அப்படி இல்லையே, ஏதோ ஒரு அணி ஜெயிக்கணும்னா முன்கூட்டி சொல்லுங்க.
1: நான் எதிர்க்கணும் இன்னும் பயங்கரமா பேசுறேன்.
0: நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் பேசுவோம்.
1: கொஞ்சம் அசதியா இருக்கு, அதனால நீ என்ன பெருசா எதிர்பார்க்க முடியல. அசதி அவ்வளவுதான், மத்தபடி நீங்க இன்னும் நல்லா எதிர்பார்த்திருக்கீங்க.
0: சரி, எப்படி இருந்தது இறுதி ஆட்டம்? நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா? நமக்கு ஒரு ஒரு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இல்லையா, இந்த ஆட்டம் வந்து இப்படி இருக்க போது, இது வரைக்கும் இருந்த அணிகளை காட்டிலும் ரெண்டு பேருமே உலகக்கிண்ண போட்டியுடைய வெற்றியாளர்களா இருந்திருக்காங்க. அப்ப நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா, இல்ல கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, எப்படி உங்க பார்வையில இருந்துச்சுன்றதான் இப்ப நம்ம பேச போறோம்.
1: முடிவுன்றது ஒரு பக்கம், ஆனா நீங்க எதிர்பார்த்த எத்தனையோ ஆட்டங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆட்டமா இருக்கட்டும், அரை இறுதி ஆட்டமா இருக்கட்டும், ஆனா இது இறுதி ஆட்டம் மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? அழைச்சு சொல்லுங்க.
0: சரி, உங்க பார்வையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கலாம், பிடிக்காம இருந்திருக்கலாம், எப்படி இருந்துச்சு அதை பத்தி பேசுவோம். வாங்க, சுழிய 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8
0: ஸ்பெயின் ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கு, கேப்போம் போடா.
1: கேளுங்க,
0: இது காட் டு மோட் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. வாங்க தொடர்ந்து பேசுவோம்.

வணக்கம். இந்நிலையில் தகவல் துறை அதிகாரி சத்யகுமாரி பூங்காவனம். தேசிய மாத தொடக்க விழா ஜல்லூர்கு மிலாங்கை பறக்கவிடும் இயக்கம் வந்து 19ஆம் தேதி ஜூலை ஈப்போ பெறால ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது. இதற்கு பிறகு மலேசியர்களாகிய நாம் நிச்சயமாக ஜல்லூர்கு மிலாங்கை நம்ம பறக்க விடணும், தேசப்பற்ற உணர்வை மேலோங்க செய்யணும். தேசிய நாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 31 ஆகஸ்ட் மட்டும் தான் பொதுவாக நம்முடைய மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஒரு தேதி அப்படி சொல்லலாம். ஆனால் அந்த நாள் நொண்டி நம்ம வந்து பார்க்காம இந்த ஜூலை மாதத்திலிருந்தே வந்து இந்த தொடக்க விழாலாம் வருது. இதுக்கு பிறகு வந்து அந்த ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும் நம்ம யோசிக்காம செய்யாம ஒரு மலேசியராக இருந்து இப்பொழுதே தொடர்ந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஜல்லூர்கு மிலாங்க வீட்டுல வந்து பறக்க விடணும். அலுவலகத்துல இருந்தீங்கன்னா அலுவலகத்திலயும் பறக்க விடலாம், பள்ளிகள். அதே நேரத்துல ஒரு சின்ன வேண்டுகள், ஜல்லூர்கு மிலாங்க பறக்க விடும் போது சரியான முறையில பறக்க விடுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் சரி பார்த்துக் கொள்ளுங்க. சரியான முறையான முறையில் நீங்க வந்து பறக்க விடுங்க. கண்டிப்பாக ஒரு மலேசியராக இருந்து நம்ம நாட்டுக்கு செய்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பொழுதுமே மலேசியராக இருக்கிறதுக்காக நம்ம பெருமை அடையணும். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டோம் மலேசியர்கள் என்று சொல்லும் போது, அதனால எப்பொழுதுமே சந்தோஷமா ஒற்றுமையாக நம்ம வாழ்வோம். புகைப்படங்கள் ஒரு வேலை எடுத்தாங்க புகைப்படங்களை வந்து மெர்டேக்கா 360 போர்ட்டலையும் பகிர்ந்து கொள்வோம்.

0: 7:29 கேட்டிருந்தோம். இந்த உலக கிண்ண போட்டியோட இறுதி ஆட்டம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றதுதான் கேட்டிருந்தோம்.
1: எத்தனையோ அழைப்புகள் வணக்கம் இன்னல எடுப்போம், இவ்வளவு தெளிவா யாரும் அழைச்சிருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான்.
0: யாருன்னு கேப்போம்.
2: ஜீதா பேசுறேன்.
0: ஜீதா வாங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கேன். நான் எதிர்பார்த்த உங்க அழைப்பு வரணும்னு. வாங்க சீதா.
2: வெற்றி தோல்வி என்பது சகஜம்.
0: எப்படி இப்ப மாத்துனீங்க, போன வேளக்கிழமை இப்படி சொல்லலையே.
2: இல்ல எப்படியா இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கணுமா இல்லையா.
0: சரி,
2: இல்ல என்ன வருத்தமா இருக்குன்னா, யார் யாரெல்லாம் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அத்தனை கண்ட்ரியும் விளையாடுது.
0: ஆமா, உண்மைக்குமே
1: உண்மை.
2: ஆமா, எனக்கு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் ஆக்சுவலி அர்ஜென்டினா ஃபேன் கிடையவே கிடையாது. சோ எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டுல ஒண்ணு சூஸ் பண்ணனும், நான் ஸ்பெயின் தான் சூஸ் பண்ணிருந்தேன் பாருங்க. ஆனா மெஸ்ஸி அழுதது வந்து ரொம்ப ரொம்ப.
1: ஆமா ஆமா, உண்மைதாங்க. அதுதான் ஏத்துக்கவே முடியல, ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு.
2: போனா அதுக்கு நம்ம கப்ப தூக்கி கொடுக்க முடியுமா என்ன?
1: ஆமா, முடியாதுதான்.
0: நீங்க யாரு பக்கம், அன்னைக்கு நீங்க வேற மாதிரி பேசுனீங்க.
2: இப்ப வரைக்கும் நான் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் பிரான்ஸ் தாங்க.
0: இரண்டாம் சுற்றுக்கு பிறகுதான், இரண்டாம் பகுதிக்கு
2: பிறகுதான்
0: அது வரைக்கும் இல்ல.
2: இல்ல, ஆரம்பம் எல்லாமே நல்லா தான் விளையாண்டாங்க பாருங்க.
0: சொன்ன வார்த்தையை காப்பாத்துறீங்களே சீதா. வெற்றி தோல்வி சகஜம் போயிட்டாங்க.
1: நடக்கும் ஒவ்வொரு முறையும்
0: சொன்னாங்க. நெருப்பா ஒரு பாடல், ரசிகர்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்பானிஷ் பாட்டு இன்னைக்கு காலையில கொடுக்கலாம் அப்படின்ற
1: இப்படி கொஞ்சம் பிரபலமான ஒரு பாடல் தான்.
0: ஆமா, டெஸ்பாசிட்டோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேளுங்க, ஒரு ஆங்கில பாடல் இன்னைக்கு நம்ம ஸ்பெயின் ஸ்பானா ரசிகர்களுக்காக நம்ம ஒளியேற்றுவோம்.
1: கண்டிப்பா.
0: என்ன போனா
1: ஒளியேற்றுங்க,
0: கேளுங்க, ரசிக்கோ.
1: கண்டிப்பா கேட்பேன், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எனக்கு.

0: Necesito.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01097719119.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: மடானி உங்களுக்காக.
5: பக்கத் மடானி திட்டம் மூலம் 25,000 பேர் வரை பயன்பெற அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. அரசு சார்பு நிறுவனங்கள், அரசு சார்பு முதலீட்டு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றை இணைத்து ஆற்றலை மேம்படுத்தும் தேசிய முனைப்பு இது. மேலதிக விவரங்களை பெற www.mof.gov.my.
4: மடானி உங்களுக்காக.

0: ஒரு வேட்டை களத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ 7:40 ஆயிருச்சு. வணக்கம் மின்னல். இது
1: சரி, இறுதி ஆட்டம் முடிஞ்சு ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு நமக்கு. எப்படி இருந்தது? இப்ப எல்லாம் பாத்துட்டு வேலைக்கு போயிருப்பீங்க, நிறைய பேர் விடுமுறையில இருக்கலாம், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம்.
0: குணா சீலன் வந்திருக்கிறாரு.
2: எனக்கு எதிர்பார்த்தால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி. நம்ம கடைசி ப்ரெடிக்ஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஸ்பெயின் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. நான் ஒரு சில நண்பர்கள்ட்ட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸ்பெயினுக்கு தான் 60% நான் கொடுத்தேன். ஏன்னா அந்த விளையாட்டோட தரம், நான் அர்ஜென்டினா தப்பு சொல்லல, பட் இருந்தாலும் ரெண்டு மூணு கேமை பார்த்தோம்னா இங்கிலாந்து கிட்டே பார்க்க போனா அவங்க தோத்துருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு. பட் இந்த இதுல வந்து நடுவர் வந்துடுவாங்க, அவர் கரெக்டா நடந்துகிட்டாங்க. ஸோ பட் இருந்தாலும் ரெண்டு டீமும் நல்லா இதா இருந்தாங்க. பட் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ரேட் கார்டு கிடைச்சி பாருங்க அர்ஜென்டினாவுக்கு.
0: உற்சாகம் இருக்கா வேலைக்கு போய் செய்யறதுக்கு?
2: இல்ல, நான் இந்த
1: சந்தோஷம் ஒத்துக்கிட்டீங்க பாருங்க நீங்க.
2: இல்ல, ஆமா, சந்தோஷம், இந்த சந்தோஷம் கிடைக்காது. இதோட 4 வருஷம் ரெண்டு தான் கிடைக்கும்.
0: பல பேருடைய மனக்குரலை சொல்லிட்டு போயிட்டாரு. எத்தனை கூட்டாளி தொலைபேசிய சைலன்ட் மோட்ல வச்சுட்டாங்கன்னு தெரியலையே.
1: ஆமா, இல்ல இப்ப என்னன்னா, அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா இந்த ஆதரவாளர்களா இருந்து ஆதரவு தெரிவிச்சவங்க இருக்காங்க தெரியுமா,
0: அதுல ஒரு ஜாலி.
3: கொக்கரை கொக்கரக்கோ, எவ்விடிய கொக்கரக்கோ.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு உலக கிண்ண காட்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். மூன்று பேர் சுத்தி வளைச்சு நிக்கிறீங்க, என்ன கதை? இன்னைக்கு நம்ம கூட வந்து நம்ம பிரவீன் குமார் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்முடைய இந்த காணொளிகள்லாம் எடிட் செய்து அதெல்லாம் பதிவிட்டு நம்ம திவ்யன் இவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் நேற்று ரத்தாரம் டிடிக்காவுக்கு போயிட்டு அஸ்வினி, பொன் கோகிலம், சகுந்தலா எல்லாரும், அப்புறம் இங்க நிர்வாகியும் வந்தாரு. உட்காந்து பாத்துட்டு தான் எல்லாரும் வந்திருக்கோம். சொல்லுங்க போனா. அப்புறம்
2: சரி, எப்படின்னா நம்ம கூட இந்த மாதிரியான பில்லர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து நேற்று இரவுல இருந்து நம்மோடு இருந்து பயணம் செய்து சமூக வலைதளங்கள்ல இப்ப சில கண்டென்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறார் ஒருத்தர், திவ்யன். வணக்கம் திவ்யன்.
3: வணக்கம்.
1: எப்படி இருந்தது இந்த அனுபவம், முதல் முறையா உலக கிண்ண காட்பந்து போட்டி மின்னலோடு சேர்ந்து கொண்டாடியது?
3: ரொம்ப ஹாப்பினிங் இருந்துச்சு, ரொம்ப ஒரு புது அனுபவம். என்னன்னு ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, கோல் அடிச்சிருந்தா அங்க ஒரு அந்த கோல் கத்துவாங்க தெரியுமா, அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா கடைசி இருக்கும் அது,
2: அதுவும் நம்ம ரோட்ல
3: நடந்து அங்கிருந்து போகும்போது தான் அப்படி கத்துறாங்க கோல்னு.
1: அப்புறம் அந்த காணொலிகள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா அந்த எடிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு பாராட்டுக்கள் திவ்யனுக்கு. இந்த கிளிய
2: இல்ல, இப்போ இந்த காட்பந்து மட்டும் இல்ல தேவிகன், நிறைய கண்டென்ட்லாம் வந்து இப்போ திவ்யன் தான், அது குறிப்பா வணக்கம் மின்னல்னா அவரை நீங்க தேடலாம்.
1: ஆமா, இப்ப அடுத்தது அந்த கிளிய கொண்டு வந்து சேர்த்த தம்பி கிட்ட கொஞ்சம் பேசுவோம்.
2: கிளியே கிளியே,
1: சரி எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அர்ஜென்டினான்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியில இருந்தீங்களே, இந்த மாதிரி முடிவாயிருச்சு அப்ப பிரவீன்.
4: வணக்கம் தேவிகன், வணக்கம் போனா. என்னன்னா, போனா சொல்லியிருந்தாங்க ராத்திரில இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நேற்று நான் பிற்பகல் வந்தேன், கிளம்பல. மின்னல் கிளி, அதாவது இந்த முறை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில விஷயங்கள் சரியா சொன்னுச்சு நம்ம மாறி, ஆனா சில விஷயங்கள் தப்பா போயிருச்சு. நம்ம கணிப்பு மாதிரி தான், சில ஆட்டங்கள் நம்ம சரியா கணிப்போம், பழையா கணிப்போம். ஆனா என்னன்னா, இந்த உலக கிண்ணத்தை பற்றி ஒன்னு சொல்லணும்னா, ஒவ்வொரு உலக கிண்ணமும் நம்ம பாக்குற அந்த அனுபவம் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படியே நமக்கு பதிஞ்சிரும். 2010 நான் 6 படிச்சிட்டு இருந்தேன், அது இன்னும் நினைவு இருக்கு. சென்ற உலக கிண்ணம் வந்து நான் பிடிச்ச அணி அர்ஜென்டினா அணி வந்து உலக கிண்ணத்தை வந்து வென்றாங்க. இந்த முறை பார்த்தோம்னா எது வந்து கடைசி வரைக்கும் நினைவுல இருக்க போதுன்னா மின்னல் தான். அதுவும் முக்கியமா அந்த மின்னல் கிளியா இருக்கட்டும், இப்ப கொஞ்ச நேரம் முன்னுக்கு சொல்லியிருந்தீங்க திவ்யன் செய்த அந்த காணொலிகளா இருக்கட்டும், நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்து பார்த்ததா இருக்கட்டும், கண்டிப்பா வெற்றி தோல்வியை தாண்டி இந்த ஒரு அனுபவம் நினைவுகள் என்றுமே வந்து பசுமையா இருக்கும்.
2: ஏன்னா இந்த உலக கிண்ணம் இறுதி ஆட்டத்தை பார்க்கும் போது எனக்கு சாதகமா இருந்தது பிகே தான், அடிக்கடி அவரை தான் எட்டி பாத்துக்கிறேன், பிகே இன்னும் கோல் வரல.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள். திவ்யன், பிரவீன், உங்களுக்கு நன்றி. இது வணக்கம் இந்த

0: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
1: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
0: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
0: அதிகமாவா? அதிகமானா
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
0: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார்
0: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், அரசாங்க நிறுவன தலைவர்கள் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கான மூலதனமாக கூட்டரசு அரசாங்கத்தில் வகிக்கும் தங்களின் பதவிகளை பயன்படுத்தக்கூடாது என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். அது கூட்டரசு அரசாங்கத்தின் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் அவர்.